நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 19 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் 5:51, மங்கள இசை கேட்கலாம், ராகம் கீரவாணி.

அன்பர்களின் நெஞ்சமாகிய தாமரை மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் பெருமை பொருந்திய திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர் எல்லா உலகங்களுக்கும் மேலானதாகிய முத்தி உலகில் எப்பொழுதும் வாழ்வார். மலர்

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி நிரல். காலை மணி 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இணையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம், 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55, 7 மலரும் காலை மலர், இதில் விளையாட்டுக்களம், குத்துச்சண்டை குறித்த தகவல்களுடன் ஆடுகளம், சேவை செய்திகள், காய்கறி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் ப விஜயசேகர் அவர்கள் விளங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 இதய ராகம், 8:50 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல் இடம்பெற கேட்கலாம். காலை 9 திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சமரசமும் நிரந்தர தீர்வும். எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேயர்களே, தொட்டு வரலாம் 4331 இந்த இணைப்பு எண்ணோடு 240-100-21, மற்றொரு எண் 246-100-21. 10 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்களாக கேளடி கண்மணி அஞ்சலி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 உங்களோடு நாங்க, 12:10 மங்கையருலகம் தொடரும் விளையாட்டு. இன்றளவும் நீங்கள் விளையாடும் பாரம்பரியமான விளையாட்டுகள் குறித்து தோழிகள் நேரலையில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 12:50 பாப்கார்னர், 1 மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இறாலில் வெள்ளை தசை நோய் உரை விளங்குகிறார் நாகப்பட்டினம்.

தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் பிரதிஷா அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ரத்தினாம்பாள் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 3:00 இசைத்தூரல், 4:00 வசந்தன்கோவின் வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு, 5:00 பொன்மாலை, 6:00 வருவதோ ஆரவாரம், மலைமணி 6:15 நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிலா அவர்கள் வழங்கும் தகவல்களோடு. 6:30 மாநில செய்திகள், 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 இலக்கிய பேழை, சித்தர்கள் காட்டும் வழி உரை வழங்குகிறார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள். தொடர்ந்து மணிமேகலை துறவு உரை வழங்குபவர் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நஞ்சில்லா உணவு, அங்கக காய்கறி சாகுபடி நேரலையில் பங்கேற்கிறார் திருவரம்பூர் ப. செந்தில்குமார் அவர்கள். இன்றிரவு 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 கேட்டு ரசிக்கலாம் ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9:00 அரங்கி செயல் AKC நடராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். TH வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி. மோகன்ராம் அவர்கள் கடம். 11:00 தேன் சிந்தும் நேரம், பகல் 12:10 சங்கீத சாரலில் டி. ரசிகா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை 5:30 மத்திய அரசின் 12 கால சாதனை வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம், உடன் உரையாடுபவர் வடிவழகி. மாலை 6:00 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 6:40 நலம் தரும் யோகா. இன்றிரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்தி மடல், 10:00 அரங்கி செயல் NC மாதவ் அவர்களின் வயலினிசை இடம்பெறும். சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், ஆலத்தூர் டி. ராஜகணேஷ் அவர்கள் கஞ்சிரா. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பக்தி இசை, மரபிசையோடு பண்ணிசை, மெல்லிசையோடு திரை இசை, பயன் தரும் நிகழ்ச்சிகள் பல பல, அன்றாட செய்திகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரும் திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார்.

0: கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இனி பாரதி பல்

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்தார்கள். சிறு வயதிலேயே முதுமை காலத்திலும் சரிதான், காலையில் எழுந்திருச்சா பல் துலக்கிய பிறகுதான் அந்த காலத்தில் நீராரம் அருந்துவார்கள். தற்காலத்திலே பார்த்தால் பல் துலக்காமலேயே காஃபியை குடிக்கிறோம், முகம் கழுவாமலேயே, பல் துலக்காமல் முகம் கழுவாமல் எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வருகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, காலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி நீராடி தூய்மைப்படுத்திய பிறகுதான் மற்ற கடமைகளை எல்லாம் செய்ய துவங்குவார்கள். அப்படித்தான் சிறு கிராமங்கள் எல்லாம் இருந்தது, பெருநகரங்களும் அப்படித்தான் இருந்தது. காலையிலே பார்த்தால் இல்லத்திலே இருந்து கீத முழக்கங்கள் எல்லாம் கேட்கும், நீராடி முடித்த பிறகு அந்த கீதங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் ஒரு நல் உணர்வை உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை அற்றைய பொழுதிலே துவக்குவார்கள். ஆனால் இப்பொழுது நாகரீகம் என்ற பெயரால் உடலுக்கு எதுவெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடியதோ, எந்த வழக்கங்கள் எல்லாம் நம்மை போற்றி பாதுகாக்கக்கூடியதோ அவற்றையெல்லாம் நாகரீகம் என்ற பெயரால் புறந்தள்ளி புறந்தள்ளி நம்முடைய வாழ்வை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழக்கத்தை எல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறோம், பழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லுமையானால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைந்து கொண்டே வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்களே, நோயற்ற வாழ்வு நமக்கு இல்லாமல் போய்விடும். சிறு குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவரவர்கள் காலை எழுந்து அந்த நல்ல வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்துத்தான் அன்றைய பொழுதையெல்லாம் துவக்குவார்கள்.

0: பெண்கள் இப்ப உடனே காஃபி போடணும்னா உடனே போய் பல் துலக்காம முகம் கழுவாம போய் அடுப்பை ஏத்திடுறாங்க. இது வழக்கம் இல்லை அந்த காலத்தெல்லாம். வாசலை தெளிச்சு கோலம் போட்டு அடுப்பு மேடையெல்லாம் கழுவி அதை சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு அதற்கு பிறகுதான் அடுப்பை பற்ற வைப்பார்கள். பசுவினுடைய சாணம் மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. அந்த வழக்கமெல்லாம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அந்த மண்கலயத்துக்கு கூட மலர் சூடியெல்லாம் செய்வார்கள். இந்த வழக்கமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த நிகழ்வை ஆசார கோவிலின் 46வது பாடல் நமக்கு காட்டுகிறது. காட்டுக்களைந்து கலம் கழியேன் இல்லத்தை யாப்பீன் காட்டுக்களைந்து கலம் கழியேன் இல்லத்தை யாப்பீன் நீர் எங்கும் தெளித்து சிறுகாலை நீச்சால் கரகம் நிறைய மலரணிந்து இல்லம் பொலிய அடுப்பினுள் தீப்பெய்க என்று சொல்லி நல்லது உரல் வேண்டுவோர் என்று முடிக்கின்றார். அந்த நீச்சால் கரகத்துக்கு கூட மலரணிந்து அந்த அடுப்பிலே ஏற்றி சமைக்க துவங்குகின்ற அந்த அழகான காட்சியை இந்த பெண்பாவானது மிக தெள்ள தெளிவாக விளக்குகிறது நமக்கெல்லாம். ஆகவே எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் பெண்கள் அந்த சமையல் என்ற கலையை விட்டுவிடக்கூடாது. ஆயகலைகள் 64 என்பதில் இந்த சமையல் கலை பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கும். ஈன்று வளர்க்கின்ற குழந்தையை அது பாதிக்கும். சமையலே தெரியாத பொழுது அப்புறம் குழந்தையை வளர்ப்பதற்கான கை மருந்துகள் எல்லாம் அந்த காலத்திலே வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டிமார்கள் எல்லாம் கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த கலையெல்லாம் இன்றைக்கு தெரியாமலே போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை நோக்கி ஓடுகின்ற காட்சியைத்தான் காண முடிகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கின்ற வாழ்வியல் முறையை, அந்த சமையற்கலையாக இருந்தாலும் அது மருத்துவ கலையாக இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கலைகளை எல்லாம் போற்றி பாதுகாத்து வாழ்வை செம்மையாக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

உலக சக்திகள் அனைத்திலும் மிக வலு உள்ளது அன்பு ஒன்றே. அன்பே ஆக்கசக்தி. அன்பு எங்கிருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் முதலில் சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

6:24 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இது ஆனந்தராகம். தொடரும் பாடல் பி. ஜெயச்சந்திரன் பாடியது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்த ராகம். திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58 ஆண்டு திருவிழாவில் இன்று மாலை 6:15 எளிமையும் புனித அந்தோணியாரும் எனும் தலைப்பில் மறையுரை. உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவிலில் உள்கோடை 2 திருநாளான இன்று மாலை 5:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு. மாலை மணி 6:45 தாயார் உள்கோடை மண்டபம் சேர்தல். இரவு 7:15 திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல், தீர்த்த கோஷ்டி. இயற்கையின் ஒவ்வொரு பகுதியும் அதனதன் கிருதியை சரியாக செய்யும் பொழுது அது தர்மம் எனப்படுகிறது. 6:29 ஆனந்தராகத்தில் இனி தொடரும் பாடல் சுதா ரகுநாதன் பாடியது.

தூய எண்ணத்திலும் சுயநலமற்ற செயல்களிலும் இறைவன் இருக்கின்றார். இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும்.

0: இருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. இளம் தலைமுறை விரும்பும் புதிய சிந்தனைகள், நவீன உபகரணங்கள், இயற்கை விவசாய முறைகள், விவசாயத்தில் முதலீடு செய்வது, லாப நஷ்டங்களை கணக்கிடுறது, அரசின் மானியங்களை முறப்படி எப்படி பெறது, இந்த மாதிரியான பல வழிகாட்டுதலை உள்ளங்கையிலேயே கொண்டு வர அளவுக்கு பல வழிகள் இருக்கு. இருந்தாலும் இளம் வயதுள்ள ஒரு நபருக்கு வெற்றி அப்படிங்கறது அவரோட தந்தையோட வழிகாட்டுதலும் ஊக்கமும் அப்படிங்கறதா ஒரு முக்கியமான அடித்தளமா இருக்கும். ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையையும் அப்பா கிட்ட இருந்துதான் அவங்க பெறாங்கன்னு நாம அடிச்சு சொல்லலாம். ஆமாங்க, இன்றைய இளம் உழவர் சேலம் மாவட்டம் திருவாண்டிப்பட்டி எஸ் பிரதீப் அவங்க தந்தையின் உழைப்பில் இருந்துதான் அவரோட வெற்றிக்கான பயணத்தை தொடங்கியிருக்காரு. அவருடைய கதை இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாய்.
2: வணக்கம் தம்பி.
3: வணக்கங்க மேம்.
2: இளமை கால அனுபவம் அத பத்தி சொல்லுங்க தம்பி.
3: பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவாண்டிப்பட்டி கிராமம் தாங்க மேம். 10th இருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் ரொம்பவுமே ஆர்வம். ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படிங்கறப்போ இப்போ வந்து என்ன முடிவு பண்ணாருனா, சோ நாம வந்து படிக்கல, பையனை வந்து படிக்க வச்சு ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. சோ அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரி நான் 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ ஸ்போர்ட்ஸ் கரியர் வந்து நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன், வேணும் ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்பாவோட உழைப்பை பார்த்துட்டு இல்ல, நான் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், பிசினஸ் தான் பண்ணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து கடந்த 2 வருஷமா வந்து நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன முடிச்சீங்க?
3: சிவில் இன்ஜினியரிங் பண்ணேன்.
2: இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க, நாங்களும் வரவேற்கிறோம், ரொம்ப சந்தோஷம்.
3: கண்டிப்பா.

0: அதற்கு நமக்கு முதல் தேவைப்படும் இல்லையா?
1: முதல் தேவைன்றது எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, தோட்டக்கலைத்துறை மூலமா எனக்கு கிடைச்சதுங்க மேம். நான் தேர்ந்தெடுத்தது பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு. ஆனா அந்த தேனி வளர்ப்பு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே ஈர்ப்பு விதி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதே கொண்டாந்து கொடுத்த மாதிரி எனக்கு வந்து இயற்கையே எனக்கு வந்து கொடுத்த மாதிரி அப்படின்னா, தோட்டக்கலைத்துறையில வந்து வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்காரு, அவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. சோ இன்னைக்கு வந்து நான் ஒரு தேனி வளர்ப்புல ஒரு லெவல்ல மணி ஏன் பண்றேன்னா அது வந்து அவர் மூலியமா தான். ஏன் அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறைக்கு வந்து ஒரு நாள் விசிட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து என்ன வேணும் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நாங்க இங்க தோட்டம் இருக்கு, ட்ரிப் இரிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்கலாம் சொல்லிட்டு போயிருந்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த பசங்களாம் வருவாங்க வந்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் டூ டேஸ்ல திரும்ப நாங்க போய் நின்னேன். அப்பயும் சொல்லிட்டாரு என்கிட்ட, தம்பி நீ வந்துட்டு வரது மட்டும் தான் கேப்ப, போயிருவோம் நினைச்சேன், ஆனா இந்த சின்ன வயசுல நீ வந்து திரும்ப வந்து கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன், அது வந்து சப்சிடி தான். சோ அதாவது நமக்கு பண்ணி கொடுத்துட்டாரு.
0: இந்த ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கறது எந்த பயிருக்காக கேட்க போனீங்க?
1: கொய்யாங்க மேம், கொய்யா. அதுக்கு வந்து பண்ணோம்.
0: சரி,
1: ஏ டு Z நமக்கு கைட் பண்ணி வித்தின் வீக்ல வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்கீம் தான், கவர்மெண்ட்ல வந்து தேனி பெட்டி வந்து இலவசமா கொடுத்தாங்க. சோ நம்ம கிட்ட ஃபார்ம் இருக்கிறதுனால அவரு வந்து இந்த மாதிரி தேனி பெட்டி வந்து தோட்டத்துல வாங்க, இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு மகர்ந்தை சேர்க்கை நடக்கும். இப்ப தென்னை மரம் வந்து ஒரு 50 காய் காய்க்குதுன்னா ஒரு தேனி பெட்டி வச்சீங்கன்னா வந்து 60 காய் காய்க்கும், அது வெயிட் வரும், அதனுடைய குவாலிட்டி மாறும், அந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு.
0: தேனிக்கும் விளைச்சலுக்கும் சம்பந்தம் இருக்குதா?
1: கண்டிப்பா மேம், அது இல்லன்னா ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி மனித குலமே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து 60% வந்து தேனீக்களாலதான் வந்து உற்பத்தி செய்யப்படுது. ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகர்ந்த சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணகர்த்தாவா இருக்கு. அப்படிங்கறப்போ எனக்கு அதெல்லாம் தான் லேட்டரா தெரிய வந்தது. சோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 10 தேனி பெட்டி வாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்ப வந்து பிளைண்டா தான் இருந்தேன், எனக்கு எந்த நாலேஜுமே தெரியாது, தேனி வளர்ப்பு பத்தி எதுவுமே தெரியாது. நான் உனக்கு கொண்டாந்து கொடுக்குறேன், நீ தோட்டத்துல வச்சு பராமரி, அதுக்கான ட்ரைனிங் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு.
0: எடுத்த உடனே 10 பெட்டி வாங்கி வச்சிட்டீங்க?
1: ஆமாங்க மேம். ஒரு 1 இயர் வந்து எதுவும் எந்த நாலேஜுமே தெரியாது. சரி இருக்கட்டும், தேன் வந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சிட்டேன். 6 மந்த் எதுவுமே பாக்கல, கொண்டு போய் வச்சது வச்சு பாக்கல இருந்துச்சு.
0: தேனி பெருகுனிச்சா?
1: அது எதுவுமே எனக்கு தெரியாது மேம். அது என்ன தேனி இருக்கு, எத்தனை வகையான தேனி இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது. பெட்டி கொடுத்தாங்க, பூச்சி பறந்தது, கொண்டே வச்சிட்டேன் நானு, அவ்வளவுதாங்க. சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபு சார்னு இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி கிளினிக்னு சொல்லிட்டு பண்றாரு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா 45 டேஸ் வந்துட்டு விவசாயத்துல வந்து என்னென்னலாம் பண்ணலாம், இன்டெகிரேட் ஃபார்மிங், டைரி ஃபார்மிங், கோட் ஃபார்மிங், பிக்கரி, இது மாதிரி பீ கீப்பிங் எல்லாம் வந்துட்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். சோ அங்க வந்து 45 டேஸ் போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த தேனி வளர்ப்பை வந்து நம்ம பண்ணலாம். அன்னைக்கு வந்து அந்த 1 கிலோ தேனி வெறும் 250 ரூபாய்க்கு தான் நான் கொடுத்தேன். எனக்கு தெரியாது தேனி வந்து மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு போகுது, ஒரிஜினல் தேனி என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறது சுத்தமா எதுவுமே தெரியாது, பிளைண்டா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டே பை டே சரி நம்ம இதை பண்ணுவோம், இதெல்லாம் எங்க எங்கெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல் நாலேஜ் இதுல கெயின் பண்ணிட்டு நாங்க வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க.
0: இப்ப அதையும் தாண்டி புத்தகம் படிக்கிறதோ இல்ல நியூஸ் பேப்பர் பாக்குறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல எல்லாம் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்களா?
1: இந்த புத்தகம் அப்படின்றது நான் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு நிறைய புத்தகங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3.5 முழுக்கு போர் வைரமுத்து, அப்புறம் தி கிரேட்டஸ்ட் சீக்ரெட், அப்புறம் சைக்காலஜி ஆஃப் மணி, அட்டாமிக் ஹேபிட்ஸ், அப்புறம் யானை டாக்டர், இந்த மாதிரி நான் படிச்சிட்டு இருக்கேன். இயற்கை சம்பந்தப்பட்ட நிறைய புத்தகங்களும் படிச்சிட்டு இருக்கேன் நானு.
0: இப்ப நீங்க புத்தகம் படிப்பீங்க?
1: தேனி வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தொழிலா பண்றோம்னா நம்ம வந்து அதுக்கு இரவு பகல் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். சோ மார்னிங் எந்திரிக்கணும்னா நைட் வரை நம்ம அதுக்கு வேலை செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து தீவனம் போடணும், தண்ணி காட்டணும், பால் பீசணும், இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றது எல்லாம் நம்ம வேலை செஞ்சாதான் பண்ண முடியும். ஆனா தேனி வளர்ப்புன்றது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, பாக்ஸ் வாங்கி வைக்கிறோம். தேனீக்கள் நமக்காக வேலை செய்யறதுல சொல்ல போனா நம்ம வந்து எந்த வேலையும் செய்யறதுல. தேனீக்களுக்கு தேவையானது ஒரு நிழலான இடம், வெயில வந்து இருக்கக்கூடாது, நிழலான இடம், ஒரு பாதுகாப்பான இடம், ஆடு மாடுகள் வந்து தொந்தரவு இல்லாத இடத்துல வந்து நம்ம பெட்டியை வச்சுட்டோம்னா தேனீக்கள் வந்து நமக்காக போய் பூக்கள் இருந்து தேனை எடுத்துட்டு வருது. சோ அந்த தேனை தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட சேர்க்க போறோம். சோ அப்படிங்கிறப்ப இதுல வந்து பெரிய வேலை கிடையாது, நம்ம இதுல வந்து மார்க்கெட்டிங் தான் நம்ம பண்ணணும். எங்க கிட்ட சுத்தமான தேன் இருக்கு, தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட்டிங் தான் நம்ம பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல வந்துட்டு நான் வந்து புத்தகங்கள் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு.
0: நான் நினைக்கிறேன் நீங்க படிச்சு முடிச்சிட்டு ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு வந்ததுக்குமே புத்தகம் படிச்சது ஒரு காரணமா இருக்குமோ?
1: புத்தகமும் ஒரு காரணம், என்னோட அப்பாவும் ஒரு காரணம்.
0: ஓகே,
1: எனக்கு வந்து இது ஒரு விஷயம் நான் சொல்றேன். எங்க அப்பா வந்து நான் சின்ன வயசு ஒரு 5 வயசு எல்லாம் இருக்கும்போது சொந்தமா லாரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வித்துட்டு லாரி டிரைவரா போயிட்டாரு. எங்க அப்பா ஒரு தடவை சொன்னாரு, இரவு பகலா ஓடி கஷ்டப்பட்டேன்னு சொன்னாரு. சோ அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல சொந்தமா லாரி வச்சிருந்தீங்க, இப்ப வித்துட்டு லாரி டிரைவரா போயிருக்கீங்க. இதுல எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, எங்க அப்பா அந்த 15 வருஷமா வேற ஒரு வண்டியில டிரைவரா ஓடுனதுக்கு சொந்த வண்டியிலயே ஓடி இருந்தா அவரு 4 பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்கலாம்
0: கண்டிப்பா.
1: இதுல வந்து எங்களையும் படிக்க வச்சுட்டாரு, எங்க ஃபேமிலியும் டெவலப் பண்ணிட்டாரு, ப்ரோ பண்ற அளவுக்கு டேலண்ட் இருந்தது, அதனால அவருக்கு வந்து தெரியலது. சோ இதை நான் யோசிச்சதுனாலதான் நான் வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நான்

0: தேர்ந்தெடுத்தேன். புத்தகம்ன்றது எனக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்தது. தொழில்ன்றது எங்க அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து நான் வந்து வேலை செஞ்சா வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு வருமானம் கம்மியா இருந்தாலும் இந்த தொழில் போக போக வளர்ச்சி அடையும் போது நமக்கு வந்து நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நான் தொழில் வந்து தேர்ந்தெடுத்தேன் நான்.
1: நல்லது நல்லதுங்க. தேனி வளர்க்கும் பொழுது மொதல் நாம எதை மனசுல வச்சு தேனி வளர்க்க ஆரம்பிக்கணும், பயிற்சி தேவையா, பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தேனி வளர்க்க ஆரம்பிக்கணும்.

0: பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தேனீ வளர்க்க ஆரம்பிக்கணுமா? முதன்மையான படிநிலை என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்க.
1: பயிற்சியும் தேவைங்க மேம். பயிற்சியை தாண்டி நமக்கு வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சொந்த ஈடுபாடு வந்து தேவை. அப்பதான் நம்ம வந்து பண்ண முடியும், இல்லைன்னா வந்து இது கொஞ்சம் பண்ண முடியாதுங்க மேம்.
0: ஓகே.
1: நான் வந்து எப்படி ஆரம்பிச்சேன்னா, எனக்கு ஏதாவது விவசாயத்துல வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே எனக்கு இது வந்தது. சோ இது வந்து நான் பெட்டி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து டே பை டே இதுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத நான் லேர்ன் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். பட் நீங்க வந்து ஒரு தேனீ வளர்ப்புல வந்து வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன நுணுக்கங்கள் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வரலாங்க.
0: மேலுமே நீங்க சொன்ன இந்த அனுபவம் கண்டிப்பா கேட்டுட்டு இருந்த எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்களுடைய அலைபேசி எண் கொடுங்க.
1: 83 44 39 38 06.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க.
2: ஒவ்வொரு இளம் தலைமுறையினருமே தங்களோட தாய் தந்தையை பெருமைப்படுத்தத்தான் விரும்புகிறார்கள். எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் முழு அர்ப்பணிப்பு, செயல் வெற்றிக்கான தொடர் முயற்சி, தொழில ஒரு அக்கறை, ஆர்வம், இது எல்லாமே இருந்துட்டா போதும், நிச்சயமா வெற்றிங்கிறது நம்மள தேடி வந்துடும். ஆமாங்க, பார்த்து பார்த்து ரசித்து தந்தையின் உழைப்பையே முன்னுதாரணமாக கொண்டு தோட்டக்கலை துறையின் பயிற்சியால் முயற்சி செய்து தேனீ வளர்ப்பில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி வெற்றியை நோக்கி பயணம் செய்வதாக தன்னுடைய அனுபவங்களை இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதையில் பகிர்ந்து கொண்டார் சேலம் மாவட்டம் திருவாண்டிப்பட்டி எஸ் பிரதீப் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி தஞ்சாவூர் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியில் இனவிருத்தி செய்யக்கூடிய அசீல் இன சேவல்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. தேவைப்படும் கோழி பண்ணையாளர்கள் 81225368826. மீண்டும் ஒருமுறை 81225368826 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இனி மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக

0: வருவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 100,000+ அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பா எபோலா பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்

0: எண்ணிக்கை 35 ஆக அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிகோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: ஆதிக்குடிகளின் ஆதர்ச மகான் பிர்சா முண்டாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1900. ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து தங்கள் காட்டில் பயிரிடும் உரிமைக்கான பெரும் பேரணியை 1894 இவர் நடத்தினார். பழங்குடிகளின் உரிமை காக்க நாட்டில் நடைபெற்ற முதல் போராட்டம் இதுவே. மண்ணில் வாழ்ந்தது 25 ஆண்டுகளே என்றாலும் பழங்குடிகளின் உணர்வை தட்டி எழுப்பி ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு சிம்மசொப்பனமாக திகழ்ந்தார் மகான் பிர்சா முண்டா.

நாவலாசிரியர் சார்ல்ஸ் டிக்கென்ஸின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1870. வாட்டிய வறுமை காலனி தொழிற்சாலையில் வேலைக்கு தள்ளியது. அங்கே பட்டபாடும் கோர முகங்களும் கதைக்கருவாயின. ஆலிவர் ட்விஸ்ட், எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட் போன்ற புதினங்கள் சார்ல்ஸ் டிக்கென்ஸை உலகப்புகழ் பெற்ற எழுத்தாளராக மாற்றின. பள்ளிப்படிப்பின்றி அறிவியலில் அருஞ்சாதனை நிகழ்த்திய ஜார்ஜ் ஸ்டீபன்சன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1781. நீராவி எஞ்சினை கண்டுபிடித்த இவர் ஃபாதர் ஆஃப் ரயில்வேஸ் என்று அறியப்படுகிறார். கட்டிடக்கலைஞர் ஹெர்பர்ட் பேக்கர் பிறந்த

தினம் இன்று. ஆண்டு 1862 எட்வின் லூட்டின்ஸுடன் இணைந்து நம் நாட்டின் நாடாளுமன்ற கட்டடம் குடியரசுத் தலைவர் மாளிகையை இவர் வடிவமைத்தவர். இசையமைப்பாளர் வசந்த் தேசாய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1912 குட்டி படம் மூலம் பாடகி வாணி ஜெயராமை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர்.

ஒடிசா மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சர் நந்தினி சத்பதி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931 ஒடிய இலக்கிய பங்களிப்பிற்காக இவருக்கு சாகித்ய பாரதி சம்மான் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி அமைச்சரவையில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் நந்தினி சத்பதி. முதல் பெண் IPS அதிகாரியும் புதுச்சேரி மாநில முன்னாள் துணைநிலை ஆளுநருமான கிரண்பேடி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1949 திகார் சிறையில் இவர் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் இவருக்கு ரமோன் மகசேசே விருது பெற்று தந்தது. ஐ டேர், ஆஸ் ஐ சீ உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியுள்ளார் கிரண்பேடி. சிதாரிசை கலைஞர் அனுஷ்கா சங்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1981 கிராமி விருதுகளில் நேரலையில் இசையமைத்த முதல் இந்திய இசைக்கலைஞர் என்ற பெருமையை பெற்ற இவர் லேண்ட் ஆஃப் கோல்ட் உள்ளிட்ட பல இசை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். எவரெஸ்ட் சிகரத்தை மிக இளம் வயதில் அடைந்த இந்தியர் என்ற பெருமையை பெற்ற அர்ஜுன் வாஜ்பாய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1993 8000 மீட்டருக்கு உயரமான இரண்டு மலைகளை கடந்து சாதனை புரிந்ததற்காக கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளார். ஆன் தி டாப் ஆஃப் த வேர்ல்ட் எனும் பெயரில் அர்ஜுன் வாஜ்பாய் இமயமலை சாகச பயணம் குறித்து எழுதி

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நன்றிங்கிற வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மேலும் மேலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தினமும் நாம கடந்து போகிற எல்லா நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்வோம். இந்த நாள் சிறப்பாய் அமைய இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி திருச்சி FM 102.1 இனி கேட்டு ரசிக்கலாம் காலை மலர்.

0: ஆடுகளம். வாமா மின்னலு, என்னங்க?
1: This is Drunken Monkey style.
0: ஆமா, இதெல்லாம் கத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இப்ப குத்துச்சண்டை வீரர் டி கிறிஸ் காஸ்ட்ரி என்ன சொல்றான்னு கேட்டலாமா?
2: I am very happy. Start pitching.
3: என் பேர் டி கிருஷ்காஸ்ரீ. என்னோட கேம் வந்து பாக்ஸிங், ஒரு டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸ். இது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒரு வகை. பாயிண்ட்ஸ் இருக்கும், அது எதுக்குன்னா நம்ம பஞ்ச் பண்ணுவோம், நம்மளோட ஆப்போனன்ட் மேல நம்மளோட பஞ்சஸ் விழுறதுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம அடிக்கிற பஞ்சஸ பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு பொறுமையா எல்லாமே சொல்லி தந்துதான் நம்மளுக்கு எல்லாமே பஞ்சஸ் மார்க் இருக்கு. நம்ம அடிக்கிற பஞ்சஸ்ல ஒரு கிளவர்னஸ் இருக்கணும். அடிக்கும் போது அடிக்கிற பஞ்ச் வந்து ஆப்போனன்ட் மேல படும் போது அவங்களோட ஃபேஸ்ல

0: கரெக்டா விழணும். ஃபேஸ்ல மட்டும் தான் அடிக்கணும்னு இல்ல, நம்ம அவங்களோட வயித்துல கூட அடிக்கலாம். ஆனா ஆப்போனண்டோட அப்டமனுக்கு கீழே அடிக்க கூடாது. இதுல சில ரூல்ஸும் இருக்கு, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதான் மார்க்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே போல இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்போனண்ட் மேல அடிச்சு அவங்களோட தலை பின்னாடி போச்சுன்னா அவங்களுக்கு வந்து கவுண்ட் கொடுப்பாங்க நம்மளோட ரெஃப்ரி. ரெஃப்ரி வந்து 1, 2, 3 இப்படி 8 கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. 8 கவுண்ட்ஸ் கொடுக்கறது மூலமா அவங்களால விளையாட முடியுமா விளையாட முடியாதான்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி கொடுக்கறப்ப நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஆப்போனண்ட் வந்து ரெண்டு கையும் இப்படி தூக்கிட்டாங்கன்னா, தூக்குனப்ப அவங்களால திரும்ப அந்த ஆட்டத்தை கண்டினியூ பண்ண முடியும்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்களால கண்டினியூ பண்ண முடியலன்னு அர்த்தம். இது மாதிரிதான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, ரெகனைஸ் பண்ணுவாங்க. சோ அதே போல இதுல சில ரூல்ஸும் இருக்கு. ரூல்ஸ் எப்படி போகும்னா, நம்ம அப்டமனுக்கு கீழே அடிக்க கூடாது, தலையை குனிய கூடாது, நம்மளோட ஆப்போனண்ட் முன்னாடி நம்மளோட முதுகை காட்டக்கூடாது, நம்மள நாமே ரொட்டேட் பண்ணிக்க கூடாது. ரெஃப்ரி சொல்றப்ப, ரெஃப்ரி இப்ப டைம் ஆயிடுச்சு ஸ்டாப் அப்படின்ட்டாருன்னா ஸ்டாப் பண்ணிடணும். இது போலதான் ரூல்ஸ் இருக்கும். இதே போல நம்மள நம்ம சேஃபா வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம், நம்ம மவுத் கார்டு, ஹெட் கீர், அப்புறம் நம்ம கைய வந்து கொஞ்சம் அதுக்கப்பா வச்சுக்கிறதுக்கு நம்ம கிளவுஸ் யூஸ் பண்ணி அடிப்போம். ஜென்ஸ்க்கு வந்து அப்டமன் கார்டு கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் நம்மள சேஃபா வச்சுக்க முடியும். இப்படிதான் பாக்ஸிங் வந்து ரூல்ஸ் இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. இது எல்லாமே நம்மளுக்கு கிளியரா சொல்லிடுவாரு ரெஃப்ரி சென்டர்ல வர வச்சு. சோ பாக்ஸிங்ல வந்து பிராக்டிசேஷன் இருக்கும். பிராக்டிசேஷன் எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிகினருக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது வார்ம் அப் தான் கொடுப்பாங்க. வார்ம் அப் எப்படி இருக்கும்னா, கிளியரா கிளவரா நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரெச்சஸும் மசிலுக்கு இருக்க மாதிரி கொடுப்பாங்க. நம்மளுக்கு எல்லா மசிலுமே விரிவாகும், ஸ்ட்ரெச் ஆகும், எல்லாமே இருக்கும். சோ அதுக்கப்புறம் ஒரு மைல்டான வார்ம் அப் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு பிகினருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கால் பொசிஷன் எப்படி வைக்கணும், நம்மளோட கை பொசிஷன் எப்படி வைக்கணும், ஏன் வைக்கிறோம், எதுக்காக வைக்கிறோம் சொல்லுவாங்க. கால் வந்து எல் ஷேப்ல வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா, நம்மளோட ஆப்போனன்ட் அடிக்கும் போது நம்ம ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக, பேலன்ஸ் தவறி விழுதரக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லுவாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப கையை ஏன் வைக்கணும், எப்படி வைக்கணும்ங்கிறாங்கன்னா, நம்மள நம்மளே டிஃபெண்ட் பண்றதுக்கும், ஒரு பஞ்ச் அடிக்கிறதுக்கு நம்மளோட பொசிஷன் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போவாங்கன்னா, பிராக்டிஸ கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் சொல்லி தருவாங்க, அதுல ஜம்பிங் சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் இதுல பஞ்சஸ் அடிக்க சொல்லி தருவாங்க. பஞ்சஸ் வந்து எப்படி அடிக்கணும்னா, ஸ்ட்ரைட் பஞ்ச், ஹூக் பஞ்ச், அப்பர் கட் பஞ்ச், இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அடிக்கணும்னா, நம்மளோட ஆப்போனண்டோட பொசிஷன் எப்படி இருக்குது, நம்மளோட பொசிஷனும் ரேஞ்சும் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நம்ம அடிக்கிறதுக்காக இப்படி கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்லிப் அப்படின்னு ஒண்ணு சொல்லி தருவாங்க. அது எதுக்குன்னா, நம்மளோட ஆப்போனண்டோட பஞ்சஸ்ல இருந்து நம்மளே தப்பிக்க வைக்கிறதுக்காக ஸ்லிப் சொல்லி தருவாங்க. இந்த ஸ்கிப் எதுக்கு சொல்லி தருவாங்கன்னா, ஆப்போனண்ட் அடிக்கும் போது ஸ்கிப் பண்ணி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிருக்காக. ஒருவேளை அவங்களோட பஞ்ச் பவராகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கட்டுமே, ஸ்கிப் பண்ணி உள்ள போய் அடிக்கிறது, இது மாதிரிலாம் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. நிறைய பேர் கூட ஃபைட் போடுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்பேரிங் அப்படின்னு ஒரு செஷன்ல சொல்லி தருவாங்க. ஸ்பேரிங் எதுக்குன்னா, நம்மளுக்கு முழுக்க முழுக்க நம்மள நாமளே ட்ரெயின் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா, பெரிய பெரிய மேட்சஸ் போடுறதுக்காக. மேட்சஸ் போடுறப்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக இது மாதிரி ஸ்பேரிங் நம்மளோட கிளப்ல நடத்துவாங்க. ஸ்டைல் எதுக்குன்னா, நம்மள நாமளே ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் பிளேயரா காட்டிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஸ்டைல் கொண்டு வருவாங்க. இதுதான் பாக்ஸிங். தேங்க்யூ.
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர். இணைந்து இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை

0: மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதி அமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 ஆண்டுக்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்விச் செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான

0: திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028 முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14 வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வின்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: ஏழு மணி 31 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM 102.1. இது காலை மலர். முதலில் முன்னிறுத்தம் பற்றிய அறிவிப்பு. திருச்சி மெயின் கார்ட் கேட், கம்பரசம்பேட்டை, திருவரம்பூர், திருப்பராய்த்துறை துணைமின் நிலையங்களில் இன்றைய பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் அங்கிருந்து மின்விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு காலை 9 மணி முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரை மின்விநியோகம் இருக்காது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சி துணைமின் நிலையத்திலும் இன்றைய பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அங்கிருந்து மின்விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு காலை 9:45 முதல் மாலை 4 மணி வரை மின்விநியோகம் இருக்காது. இதேபோல் புதுக்கோட்டை, பொன்னமராவதி, அதன் சுற்றுப்பகுதிகளுக்கும் இன்று மின்விநியோகம் இருக்காது என அதன் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மணிமண்டபம் துணைமின் நிலையத்தில் இன்றைய பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அங்கிருந்து மின்விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு இன்று காலை 9 மணி

0: முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. அதேபோல் பேராவூரணி அருகே உள்ள குருவிக்கரம்பை துணை மின் நிலையத்திலும் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. இதனால் அங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான கழனிவாசல், குருவிக்கரம்பை, பூக்கொல்லை, வாத்தலைக்காடு, கள்ளங்காடு, மருங்கப்பள்ளம், காலகம் இந்த பகுதிகளுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. நேயர்களே, கம்பரசம்பேட்டை துணைமின் நிலையத்தில் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இந்த நீரேற்று நிலையங்களிலிருந்து குடிநீர் விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு நாளை ஒரு நாள் மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காது. வியாழக்கிழமை வழக்கம் போல் குடிநீர் விநியோகிக்கப்படும் என திருச்சி மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் குரூப் தேர்வுகளுக்கான இலவச நேரடி பயிற்சி வகுப்புகள் வரும் 12ஆம் தேதி தொடங்கப்படும் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சின்ன சின்ன ஆசைகள், நீண்ட நாள் கனவுகள் அப்படின்னு நிறைய இருக்கும். அதுல ஒரு சின்ன ஆசை, நமக்கே நமக்கு பிடித்த புதுப்பாடலை கேட்டு ரசிக்கிறது, நமக்கு நாமே உற்சாகத்தை அதிகப்படுத்துறதுங்க. அதுக்காகவே இதய ராகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு இன்னைக்கு காலையில 8 மணிக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க மொபைல எடுங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புதுப்பாடல் இடம்பெற்ற படம் மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி 9384601 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பி வைங்க.
1: பலருடைய ஆசை என்னவாங்க இருக்கும், ஆரோக்கியமான உடல் நலன். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை கேட்கணும். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் ப விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். நம்ம உடல்ல 2வது இதயம்னா எது? ஒருத்தவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டா உடனடியா என்ன செய்யணும் டாக்டர்?
2: இருதயத்தோட முதன்மையான வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் கொண்டு போறது தான். ஸோ அது வந்து ஒரு பம்ப், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பம்ப் அப்படிங்கிறது. அது தன்னிச்சையாகவே வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து அது மூலியமா வந்து இருதய தசைகளுக்கு அந்த மின்சாரத்தை கொடுத்து அந்த தசைகள் வந்து கரெக்டாக வேலை செய்யும் பொழுது ஒரு ஒரு நிமிடத்திற்கும் வந்து ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா ஹார்ட் பீட் 70 to 80 அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நிமிடத்திற்கு அத்தனை முறை வந்து ரத்தத்தை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் வந்து கொடுக்குறது. இப்போ செகண்ட் ஹார்ட் இல்லைனா வந்து பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெண்டைக்காலில் இருக்கிற அந்த தசைகள் தான். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னாக்கா வந்து இப்போ நம்ம இந்த ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகுது இல்லையா, அந்த ரத்தத்தை வந்து திரும்ப இருதயத்துக்கு வந்து கொடுக்கறது தான் இதோடைய வேலை. ஸோ இதை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நல்ல நடைப்பயிற்சி, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 45 மினிட்ஸ் நடக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த தசையோட அந்த டோன் அதெல்லாம் வந்து மெயின்டைன் ஆகும். அந்த தசையோட டோன்கள்லாம் மெயின்டைன் ஆகும்போது இந்த சர்க்குலேஷன், அதாவது ரத்தம் வந்து திரும்ப இந்த ஹார்ட்டுக்கு வந்து மறுபடியும் வர்றது வந்து சீராக வந்து இருக்கும். ஸோ இப்போ இது சரியாக வேலை செய்யலைன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப லாங் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க, ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து உட்காந்துட்டே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் வந்து கால் வந்து அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அங்கேயே வந்து அந்த மசில் சரியாக வேலை செய்யாதனால, ஏன்னா அந்த மசிலுக்கு வேலை இல்லை இல்லையா, நம்ம படுத்தே இருக்கிறோம் இல்லைன்னா வந்து கால் அசைக்காமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ரத்த குழாய்களில் வந்து ரத்தம் உறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஸோ இதை வந்து நம்ம டிவிடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உறைஞ்ச ரத்தம் மறுபடியும் வந்து ஹார்ட்டுக்கோ இல்லை நுரையீரலுக்கோ சென்று பாதிப்பு கொடுக்கறதுக்கும் உண்டு. ஸோ அதனால அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த மசிலுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வேலை அப்படிங்கிறது வந்து ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து நடைப்பயிற்சி தான். ஸோ தினமும் ஒரு 30 to 45 நிமிஷம் நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சென்ட்ரல் ஹார்ட், நம்ம யூஸ்வலாக ஹார்ட்னு சொல்றது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பெரிஃபரல் ஹார்ட்டுக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு இந்த மேசிவ் அட்டாக் இல்ல சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா இந்த மாரடைப்புன்னு சொன்னோம்னாலே இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுது. இந்த மாதிரி அடைப்பு திடீர்னு ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா பிளட் சர்க்குலேஷன், அதாவது இருதயத்துக்கு போற ரத்த அமைப்பு வந்து நின்று போயிடுது. ஸோ அதனால இருதயத்துக்குள்ள தன்னிச்சையாகவே அந்த மின்சாரம் உற்பத்தி செய்யற அந்த திறனும் வந்து குறைஞ்சிருது. ஸோ நார்மல் ஹார்ட் பீட் அப்படிங்கிறது ஒரு 70-80 இருக்கும். இந்த மாதிரி அடைப்பு ஏற்படும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து இந்த இருதய மின்சாரம் உற்பத்தி பண்ற திறனும் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி ஹார்ட் பீட் வந்து 0 அப்படின்னு சொல்லி போயிடும். இந்த நிலையை தான் வந்து நம்ம வந்து கார்டியாக் அரெஸ்ட் அல்லது சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, நம்ம வேலை செய்யற இடத்துலயே வந்து ஒருத்தர் வந்து வலி இருக்கு, வலி வந்த உடனே திடீர்னு வந்து மயங்கி விழுந்துடுறாரு அப்படின்னாக்கா அவருக்கு இமீடியட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா,

0: முடிந்த வரைக்கும் அவரை வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவரை காப்பாத்துறக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ மருத்துவர் கூட்டிட்டு போற வரைக்கும் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர், அதாவது கார்டியோபல்மரி ரிசஸ்டேஷன் சொல்லுவோம். அதாவது அவருடைய மார்பகுதி மேல நம்ம கைகள் ரெண்டத்தையும் வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கணும். அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த நின்று போயிருக்கிற இதயம் வந்து திரும்ப துடிக்கிறக்குண்டான வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு நேரம் தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நினைவு வர வரைக்கும் தரணும். அப்படி நினைவு வராத பட்சத்துல வேறொரு முதலுதவி, ஒரு ஆம்புலன்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் முதலுதவி வர்ற வரைக்கும், ஒரு மருத்துவரோ வர்ற வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இது வந்து அவருக்கு உயிர் காப்பாற்றும் ஒரு சிகிச்சையா கூட வந்து மாறலாம்.
1: சிபிஆருங்கிற முதலுதவி சிகிச்சை எப்ப யாருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, கேட்டு இணைஞ்சிருங்க நாளைய மருத்துவ நேரத்துல திருச்சி இதய மருத்துவர் ப. விஜயசேகர் அவர்களுடைய ஆலோசனைகளோட.

இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர். திருச்சி வயலூர் பிரதான சாலையில் உள்ள இலவச திறன் பயிற்சி மையத்தில் டாலி, டிடிபி, டேட்டா என்ட்ரி, புல் ஸ்டாக் டெவலப்பர், ஜிடிஏ, பேசிக் கம்ப்யூட்டர், ஆரி, டெய்லரிங் போன்ற வேலை வாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. பயிற்சி முடித்த பிறகு மாணவர்களுக்கு இலவச வேலை வாய்ப்பு வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்த விவரங்கள் பெற 93 63 71 02 45 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 93 63 70 18 68. திருவையாற்றில் இயங்கி வரும் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான புதிய மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது artandculture.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்கள் பெற 94 43 16 93 51 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். திருச்சி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நாளை காலை 9 அளவில் திருச்சி திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது. இதுகுறித்த விவரங்கள் பெற 98 65 86 69 72 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தியாவில் தங்கத்துக்குன்னு மிக பழமையான வரலாறுலாம் இருக்குங்க. மெசபட்டோமியாவோட முதல் வம்சத்தினர் அதாவது கிமு 2600-2500 நிறைய வண்ண வண்ண கல் தங்க நகைகள் சிந்து சமவெளியிலிருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் இல்லையா? இது வந்து தங்கம் அப்படிங்கிறது ஒரு உலோகம் மட்டும் இல்லைங்க, தூய்மை செழுமையின் அடையாளம். இந்த ஒரு தகவலோட தெரிந்து கொள்வோம் திருச்சியில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 14,070 ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் 270 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதேபோல பெட்ரோல் டீசல் ஒரு லிட்டர் 108 ரூபாய் 53 பைசாவிற்கும் டீசல் ஒரு லிட்டர் 100 ரூபாய் 36 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.78 அடியாக உள்ளது.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: சமரசமம் நிரந்தர தீர்வும்.
0: வருகின்ற 13ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள எந்தெந்த வழக்குகளில் மக்கள் நீதிமன்றம் மூலம் சமரசம் செய்து கொள்ளலாம், மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமரசம் செய்து கொள்ள கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டுமா, மக்கள் நீதிமன்றம் மூலம் பெறப்படும் தீர்வுகளுக்கு மேல்முறையீடு உண்டா, இவ்விதமாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள். நேர்களே, பங்கேற்று பயன்பெறுங்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: பழங்கள் எல்லாமே இயற்கையின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சத்துக்கள் கனிகள்லையும் காய்கள்லையும் இருக்கு. அதாவது முக்கனிகள்ல இரண்டாவது வகை பலாப்பழம். இதோடைய வாசம் இருக்கு பாருங்க, சுவை அப்படியே ரொம்பவே எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒண்ணு. தெற்கு ஆசியா தான் இந்த பலாப்பழத்தோட பூர்வீகம். பைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற சத்து இதுல நிறைய இருக்கு. தைராய்டு சுரப்பி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா காப்பர் சத்து ரொம்பவே அவசியங்க. அந்த காப்பர் சத்து இந்த பலாப்பழத்துல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், இரும்பு சத்து, புரத சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு. மரத்தோட அடிப்பகுதியில பழுக்கக்கூடியது இந்த பலாப்பழம். தென்னிந்தியால கிடைக்கக்கூடிய இந்த பலாப்பழங்கள்ல ரெண்டு வகைன்னு சொல்றாங்க. ஒன்னு கூழப்பழம், இன்னொன்னு கூழச்சக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு சின்ன தகவலோட தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 50 ரூபாய், கத்தரிக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 1 கிலோ 34, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 26, சௌச்சௌ 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 1 கிலோ 60 ரூபாயில் கிடைக்கிறது, முள்ளங்கி 36, நூல் கோல் 46, கருணைக்கிழங்கு 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனை 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 74 ரூபாய், முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 56, பச்சை பட்டாணி 1 கிலோ 200 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 7 ரூபாயில் கிடைக்கிறது, கொய்யாப்பழம் 130 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் ஒவ்வொன்றும் 24 ரூபாய், ஆப்பிள் 300, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய். இனி வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: நேர்களே, அடுத்ததா உங்கள் மனம் தொட்ட புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இதே ராகத்துல 9038546102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை அனுப்புங்க. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் சமரசமும் நிரந்தர தீர்வும். எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் குறித்த தகவல்களோடு நேரலையில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள். நேர்களே, தொட்டு வாருங்கள். சுழி 431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1, மற்றொரு எண் 246 102 1. எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காலை மலர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமரின் மகப்பேறு பெண்கள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு இன்று ஏற்பாடு செய்துள்ளது. புதுடில்லியில் இத்திட்டத்தின் கீழ் 9 இலவச சேவைகள் குறித்தும் மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பு குறித்தும் அறிந்து கொள்ளும் வகையில் மக்கள் தொடர்பு நிகழ்ச்சிகளை மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா இன்று தொடங்கி வைக்கிறார். 75 ரூபாய் சிறப்பு நினைவு நாணயத்தை வெளியிடும் அமைச்சர் சிறப்பு அஞ்சல் தலையையும் வெளியிடவுள்ளார். நாட்டில் தொழில்துறை சார்ந்த பல்வேறு முன் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் பாரத் தொழில் வளர்ச்சி திட்டத்திற்கான இணையதளத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலங்கள் தொழில்துறை சார்ந்த வலிமை, நிலம் கையகப்படுத்துதல், துறை சார்ந்த வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்தி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க மத்திய அரசு ஊக்குவிக்கும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தி வன்முறைகளை தடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளை இப்படை மேற்கொள்ளும் என்று அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணி நேரத்தில் அலைபேசி பயன்படுத்துவதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னையில் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர், உரிய நிறுத்தங்களில் பயணிகளை ஏற்றி இறக்குதலை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதிக்குட்பட்ட 94,521 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். திருச்சி மாவட்டத்தில் தாட்கோ மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். தகுதி வாய்ந்தோர் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து பயன்பெறுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் அரசு பார்வையற்றோர் பள்ளியில் பயிலும் மாணவர் கீபோர்டு வாசிப்பில் வெளிப்படுத்தும் திறமை பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. ஒரே நேரத்தில் 2 கீபோர்டுகளை இசைப்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர் தெரிவிக்கையில்,
2: என் பேர் ஆதவமித்ரன், நான் சேலம் பார்வை திறன் குறியீடுக்கான அரசு நடுநிலை பள்ளி செவ்வாப்பேட்டையில இருந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. 4th கிரேட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ட்ரினிட்டி லண்டன்ல பண்ணிருக்கேன். நான் இப்ப 5th கிரேடுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வந்து மியூசிக் வாசிக்கிறது தான். நான் அன்னைக்கு வந்து 4th கிரேட் முடிச்சுட்டு ஒரு நாள் 2 கையால வாசிக்க ட்ரை பண்ணேன். 2 கீபோர்டு வச்சு ட்ரை பண்ணேன். நான் நல்லா வாசிச்சேன். எனக்கு இன்னுமே 2 கீபோர்டு தான் பிராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு.
1: ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி

சிட்னியில் இன்று தொடங்குகின்றன. இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய், கிரண் ஜார்ஜ், தருண் மண்ணேப்பள்ளி, பி வி சிந்து, மால்விகா பன்சோத், ஆகர்ஷி கஷ்யப் உள்ளிட்டோர் களமிறங்க உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

ஆட்டகாசமான நிகழ்ச்சிகளை அள்ளி தரும் பண்பலை ஒன்னே ஒன்னு, அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வாழ்க்கையில பயம் இயல்பானதுதான், ஆனா பயத்தால முயற்சியை நிறுத்திட்டோம்னா வளர்ச்சி நின்றுடும். அதனால தைரியமா முதலடி எடுத்து வைப்போம், வெற்றி நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப கேட்கலாம் புதிய ராகங்களோடு இதய ராகம். இந்த நிகழ்ச்சியில நேர்களை உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடித்த புத்தம் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. அந்த மாதிரி முதல் பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெரம்பலூர்லேருந்து ரூபினி கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிட்டேன், ஒரு சூப்பரான பாட்டு வரதை கேட்பேன்.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: சமரசமும் நிரந்தர தீர்வும். வருகின்ற 13ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள எந்தெந்த வழக்குகளில் மக்கள் நீதிமன்றம் மூலம் சமரசம் செய்து கொள்ளலாம், மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமரசம் செய்து கொள்ள கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டுமா, மக்கள் நீதிமன்றம் மூலம் பெறப்படும் தீர்வுகளுக்கு மேல்முறையீடு உண்டா, இவ்விதமாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள். நேர்களே, பங்கேற்று பயன்பெறுங்கள்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: 8:10 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம். சொன்னேர்களை, இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல், அந்த பாடலும் பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. அந்த மாதிரி டைப் பண்ணி அடுத்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, குப்பரட்டிப்பட்டியிலிருந்து குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ் இவங்க எல்லாரும் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. கேட்டு நினைச்சிருப்போம். இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இதே ராகம்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சமரசமும் நிரந்தர தீர்வும், எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 246-102-1, அறிமுக நேர்கள் 240-102-1, 4-3-1 என்கிற இணைப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, காலை 10:30 மணிக்கு இருபட பாடல்கள். இருபட பாடல்களில் இன்று கேளடி, கண்மணி, அஞ்சலி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வருகிறது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நாம கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: திருச்சி எஃப்எம் 102.1 கேட்டு இருக்கோம் இதே ராகம் நேர்களை. இந்த நிகழ்ச்சியில உங்களோட புத்தம் புது விருப்ப பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு இதெல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வருது. இந்த பாட்டை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா கருமண்டபத்திலிருந்து ஜியா.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நமது திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சமரசமம் நிரந்தர தீர்வும். வருகின்ற 13ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள எந்தெந்த வழக்குகளில் மக்கள் நீதிமன்றம் மூலம் சமரசம் செய்து கொள்ளலாம், மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமரசம் செய்து கொள்ள கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டுமா, மக்கள் நீதிமன்றம் மூலம் பெறப்படும் தீர்வுகளுக்கு மேல்முறையீடு உண்டா, இவ்விதமாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள். நேர்களே, பங்கேற்று பயன்பெறுங்கள்.
6: எட்டு மணி 36 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராக் நேரிலே. இந்த நிகழ்ச்சியில உங்களோட புத்தம் புது விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-102 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட பேரு, உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி வைங்க. அந்த மாதிரி யார் அனுப்பியிருக்காங்க அடுத்த நேயர்கள் அப்படின்னு பார்த்தா புதுக்கோட்டையிலிருந்து பிரபிதா அனுப்பியிருக்காங்க, அதே போல திருப்பட்டூர்ல இருந்து மதுமிதா. இந்த நேர்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு வந்திருப்போம் இது FM ரெயின்போ 102.1 இதே ராகம்.

8:40 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். இதரகம் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் வாட்ஸ்அப் வழியை அனுப்பி வைங்க. அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை கிருஷ்ணா சுரேஷ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருப்போம். இது FM Rainbow 102.1 இதய ராகம்.

8:44 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம். அடுத்த விருப்ப பாடல் யாரோடது? திருச்சி ரெட்டவாய்க்கால் இருந்து சுவாமிநாதன் அண்ட் சித்ரா இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருப்போம் இது FM ரெயின்போ 102.1 இதய ராகம்.

0: இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: சமரசமம் நிரந்தர தீர்வும். வருகின்ற 13ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள எந்தெந்த வழக்குகளில் மக்கள் நீதிமன்றம் மூலம் சமரசம் செய்து கொள்ளலாம், மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமரசம் செய்து கொள்ள கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டுமா, மக்கள் நீதிமன்றம் மூலம் பெறப்படும் தீர்வுகளுக்கு மேல்முறையீடு உண்டா, இவ்விதமாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள். நேர்களே, பங்கேற்று பயன்பெறுங்கள்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: முகத்தில் சைபால்
4: ஒரு நண்பர் யாருக்கோ போன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து இப்போ ஃபோன் பண்ணிங்களே அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு, எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது, அது வந்து அவசியமான ஒன்று. அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கிறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது, நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் தொண்டையில் இருக்க வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும், அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: அனைத்து
5: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
6: 80 வருடங்கள்

0: உணர்வில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: 8:54 ஆயிடுச்சு. நாம கேட்டிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல யார் விரும்பி கேட்டிருக்காங்க? காரைக்குடியில இருந்து பழனியப்பன் அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஹுக்கும் கேட்டிருப்போம்.
3: நான் வச்சதா ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ணு நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹுக்கும் டைகர் கா.

நேயர்களே, அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சமரசமும் நிரந்தர தீர்வும். எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேயர்களே, உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தொட்டு வரலாம். 4431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1, மற்றொரு 246-102-1.

0: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரிக்ஸ் வேளாண் மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரேசில், சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 21 நாடுகளைச் சேர்ந்த வேளாண் அமைச்சர்கள் பங்கேற்று உணவு பாதுகாப்பு, விவசாயத்துறையில் புத்தாக்கம், பருவநிலைக்கு ஏற்ற விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 217 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோல் மற்றும் அதன் துணைப் பொருட்களுக்கான தொழில் அம்முனையம் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் இத்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய தொழில்துறை இணை செயலர் நித்தி கேசர்வாணி, உள்நாடு மற்றும் வெளிநாட்டு ஏற்றுமதி வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு தோல் பொருட்கள் உற்பத்தியை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த தொழில் முனையம் அமைக்கப்படவுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். தாவேக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் தடையின்றி குடிநீர் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் கழிவுநீர் இணைப்புகளின் பராமரிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 15,000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு சி டி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகுதி மற்றும் பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 2வது ரோப்கார் சேவை உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். கோவிலில் இப்பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்றங்கள் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
2: பழனி கோவிலை பொறுத்தவரைக்கும் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறோம். அதுல இன்னும் சில ஆய்வுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பக்தர்களும் பொதுமக்களும் பயன்பெறக்கூடிய வகையில நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஆய்வுகளை எடுத்திருக்கிறோம். இன்னும் டீடைல்டா விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ரோப்காருக்கான திட்டங்கள் தான் ஆய்வு பண்ணிருக்கிறோம். அதே போல வந்து வெயிட்டிங் ஹால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டிங் ஹால்ஸையுமே நம்ம வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதுல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், எவ்வளவு பேர் அங்க வெயிட்டிங் ஹால் அகாமடேட் பண்ண முடியும், எல்லா வகையிலும் அந்த மாஸ்டர் பிளான்ஸ் ஆய்வு பண்ணிருக்கோம். ஃபர்தரா அதுல என்ன ஆல்டரேஷன் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுவோம்.
1: இந்தியா, இலங்கை, ஆப்கானிஸ்தான் நாடுகள் பங்கேற்கும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தம்புலாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்திய ஏ அணி இலங்கை ஏ அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும்போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இன்றைய வசந்த அழைப்பில் சமரசமும் நிரந்தர தீர்வும். எதிர்வரும் சனிக்கிழமை 13ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் நேரலையில். உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தொட்டு வாருங்கள். 431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. வாட்ஸ்அப் எண் கூட காத்திருக்கிறது 938 546 102 1. நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன்.
1: நன்றி கமலா. வணக்கம் நேயர்களே. யுத்தம் இல்லாத பூமி வேண்டும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கமாக இருக்கு. இருந்தாலும் சின்ன கருத்து வேறுபாடு கூட ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் ஒரு நீதிமன்றத்தை அணுகுவதும் அந்த நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனையை தீர்வதற்கு சில மாதங்கள் முதல் சில வருடங்கள் வரை நீடிப்பதும் ஒரு பெரிய மன அழுத்தம் ஏற்படுவதும் அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த பிரச்சனை வந்து ரெண்டு பேருக்குள்ளர ஒரு சமரசமாக போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் அதற்கான ஒரு தீர்வு எளிதான முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சி நம்ம மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மக்கள் நீதிமன்றம் கடந்த முறை வந்து மார்ச் 14ஆம் தேதி நமது நாடு முழுவதும் நடைபெற்றது, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் நடைபெற்றது. அதற்கு அடுத்து இப்போ வந்து இந்த சனிக்கிழமை 13ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது. இந்த மக்கள் நீதிமன்றத்தை யாரெல்லாம் அணுகலாம், எப்படி அணுகலாம், இது போன்ற பல தகவல்களை, எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அங்கே தீர்வு இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள். கடந்த முறையும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற வேண்டும், அதாவது மக்கள் நீதிமன்றம் சிறப்புற நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பல முயற்சிகளை எடுத்தவர் எம் கிறிஸ்டோபர் அவர்கள். அவரை நிலை அரங்கிற்கும் உங்கள் இல்லத்திற்கும் வருக வருக என வரவேற்போம். வருக, வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். கடந்த முறை எப்படி நடந்தது சார் மக்கள் நீதிமன்றம், அதை பற்றி சொல்லிட்டு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போவோமா?
2: எஃப்எம் ரேடியோ என்னுடைய நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கடந்த முறை தேசிய மக்கள் நீதிமன்றம் சம்பந்தமாக மக்களிடையே அந்த செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் ரெயின்போ எஃப்எம் நிர்வாகத்தை அணுகினோம். அவர்கள் ஒரு சிறந்த ஒத்துழைப்பை எங்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நீதிமன்றம் என்பது செலவே இல்லாமல் உடனடியாக ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாடாக தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வு. இந்த நீதிமன்றத்தில், இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், அதாவது வழக்காக ஏற்கனவே பதிவு செய்து இரு தரப்பினரிடையே வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் எடுத்துக்கொள்ளலாம். வழக்கு போட வேண்டும் என்று வழக்கறிஞரிடமோ இல்லது நம்மளோட பேசி வழக்காக மாறக்கூடிய வழக்குகளையும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளும் இனிமேல் வழக்காக மாறப்போட வழக்குகள் என்றையுமே எடுத்துக்கலாம். பிரி லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்குக்கு முந்தைய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட நம்ம இந்த இலவச நம்மளுடைய மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அணுகுனா அங்கே இந்த வழக்கை வந்து இந்த பர்மனன்ட் மக்கள் நீதிமன்றத்தில் நேஷனல் லோக் அதாலத்தில் எடுத்து விசாரித்து தீர்வு காண முடியும். ஆகவே அதற்கான அமர்வுகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. வழக்குகள்னு சொல்கிறப்போ அனைத்து வகையான அசல் வழக்குகளும் இதில் எடுத்துக்கொள்ளப்படும். அதான் முக்கியமான விஷயம். சிவில் கோர்ட்டில் இருக்கக்கூடிய உரிமைகள் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் வந்து இந்த மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், நம்ம வந்து கடன் கொடுத்தேன், கடன் வசூலாகலை, அதுக்காக நான் வழக்கு தாக்கல் செய்திருக்கேன்னு சொல்லக்கூடிய இந்த புறநோட்டு வழக்குகள், வங்கி கடன் கொடுத்து அதை வசூல் பண்ணுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட கடன் வசூல் வழக்குகள், அதில் கல்வி கடன்லேயே வங்கி கடன்லேயே நிறைய வகையான கடன்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன கல்வி கடன் இருக்கும், விவசாய கடன் இருக்கும், வியாபார கடன் இருக்கும், தனிநபர் பர்சனல் லோன் சொல்லும், இது மாதிரி பல வழக்கு பல வகையான கடன்களை வங்கிகள் வழங்கியிருக்கும். அது வந்து அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளும் வழங்கியிருக்கும், தனியார் வங்கிகளும் வழங்கும். இந்த வங்கிகள் எல்லாமே வசூல் செய்வதற்காக வழக்குகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பார்கள். இருவருக்கும் இடையே என்னென்னு கேட்டிங்கன்னா தொகையில் பெரிய பிரச்சனை இருக்கும். இந்த வட்டி கணக்கிடுறதுல எனக்கு கொஞ்சம் வட்டி கம்மி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், நான் வாங்கின தொகை அவ்வளோ இல்லை, கம்மியான தொகை தான் வாங்கினேன், ஆனால் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து நிறைய போட்டு கேட்டுட்ருக்காங்க, நான் எல்லாருக்கும் அப்படி பண்ணுறது, அதனால் வழக்கு நடத்துவதற்கும் சிரமம், அதை வந்து முடிக்கிறதுக்கும் சிரமம், அந்த மாதிரி வழக்குகளை பேசி தீர்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு என்பது இந்த மக்கள் நீதிமன்றம் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் அது ஒன்றும் பண்ணலாம். பாகப்பிரிவினை வழக்குகள், நிறைய வழக்குகள் வந்து இப்போ இந்த ரியல் எஸ்டேட் அதிகமாக பூமான பிறகு சிட்டியோட எக்ஸ்பென்ஷன் அதிகம்

அதிகமாகிறப்போ விலை வந்து அதனுடைய நிலத்துடைய விலை அதிகரிக்கிற பொழுது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இப்போ பாகம் கேட்டு நமக்கு ஒரு 4 சென்ட் கிடச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த வழக்கை கொடுக்கு, இது வரைக்கும் நீ கேட்கவே இல்லை இப்போ தானே கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கொடுக்கறதுல ஒரு மனஸ்தாபத்தோடு இருக்கக்கூடிய வழக்குகள் கூட நம்ம இங்கே எடுத்தோம் சொன்னால் சுமூகமான தீர்வு எடுக்கலாம். இப்போ அண்ணனுக்கும் தங்கைக்கும் பாகப்பிரிவு வழக்கு நடக்கும். தங்கைக்கு நம்ம சமூகத்தில் சில அதான் கொடுக்கறதுல சிரமங்கள் இருக்கு இல்லையா, அப்போ அவங்க உரிமையை நிலைநாட்டுவதற்கு ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு நாள் அது முடிஞ்சிடும். அது மாதிரி பாகப்பிரிவினை வழக்குகள் ஏற்றதை ஆற்றுக பரிகாரம் சொல்லுவாங்க நம்ம இதில், அதாவது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் குறித்த வகை. இப்போ ஒரு ஒப்பந்தம் போடுவோம், அந்த ஒப்பந்தப்படி நடந்துக்கல, அதனால் அந்த ஒப்பந்தப்படி எங்களுக்கு வந்து தீர்ப்பு தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த வழக்குகள் கூட இதில் எடுத்து விசாரித்து நம்ம பண்ண முடியும். நிறைய வழக்குகள் இன்றைக்கி முன்சிப் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்சிப்ன்றது மாவட்ட உரிமைகள் நீதிமன்றத்தில், பாதை சம்பந்தமாக, ஒரு அக்சஸ், ஒரு இடத்துக்கு போகிறதற்கான உரிமை சம்பந்தமாக, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக சில நேரங்களில் அளவீடுகள் சரியாக இருக்காது. தவறான அளவீடுகளில் ஒரு பத்திரம் வந்துட்ருக்கும், உண்மையான அளவீடுகள் வேறையாக இருக்கும். அப்போ அது வந்து டிஸ்பியூட்டாக இருக்குது. எனக்கு வந்து பத்திர பிரகாரம் 10 அடி இருக்குன்னு வாங்க, ஆனால் ஆக்சுவலாக கிரவுண்டில் வந்து 9 அடி தான் இருக்கும். அந்த 1 அடி பிரச்சனைக்காக ஒரு பெரிய வழக்கு போட்டு அதுக்கு பல ஆண்டுகள் நிலுவையில் நின்றுட்டுருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை சுமூகமாக பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பாதை சம்பந்தமான வழக்குகளெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக பேசி ஒரு சுமூக தீர்வு. நீங்கள் தீர்ப்புன்னு சொல்லி விசாரித்து தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னால் அது நிறைய காலங்கள் ஆகும், உடனடியாக அவங்களுக்கு தீர்வும் கிடைக்காது, மனக்கசப்பு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மக்கள் நீதிமன்றத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இரண்டு பேருக்குமே சுமூகமான ஒரு தீர்வு என்பது அதில் கிடைக்கும். நம்ம வந்து எனக்கும் வெற்றி இல்லை உனக்கும் வெற்றி இல்லை, இருவருக்குமான வெற்றின்ற மாதிரி இந்த மக்கள் நீதிமன்றத்தில் ஏற்படுத்த முடியும். இன்னொன்று, இந்த மக்கள் நீதிமன்றத்தின் அமர்வு வந்து ஒரு நீதிபதி தலைமையில் ஏற்படுத்தப்படுது. அந்த ரெண்டு பேரும் விசாரித்து தீர்ப்பு சொல்ல ஒரு முடிவெட்டுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரவங்க ஒரு நீதிபதி, அவரோடு இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரோ இல்லை சமூக ஆர்வலரோ இருந்து தீர்வு வந்து எட்டி கொடுப்பாங்க. அதனால் ஒரு நல்ல தீர்வு என்பது அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம நிறைய பேர் நீதிமன்றத்துக்கு வரப்போ வெற்றி என்னமோ அவங்களுக்கு தீர்ப்பு என்பது அவங்க சாதகமாக கிடைச்சிருக்கும், ஆனால் அவங்களுக்கு திருப்தியாக இருக்குமானா முடியாது. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு திருப்தியான அவங்கள் எதிர்பார்த்த தீர்வை கிடைப்பதற்கு இந்த மக்கள் நீதிமன்றம் பெரிய அளவுக்கு உதவி செய்யும். அப்புறம் வந்து குடும்ப வழக்குகள், இப்போ நிறைய அதிகமான வழக்குகள் பதிவாகிறதே குடும்ப நல நீதிமன்றத்தில் தான். ஒரு வழக்குன்னு சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால், ஒரு விவாகரத்து வழக்கு, சேர்ந்து வாழ சொல்லி ஒரு வழக்கு, அதுக்கப்புறம் ஜீவனாம்சம் கேட்டு ஒரு வழக்கு, குடும்ப வன்முறை நடந்ததாக அதில் சில நிவாரணங்கள் கேட்டு வழக்கு, அதுக்கப்புறம் தன்னை கொடுமைப்படுத்தியதாக வரதட்சணை கேட்டோ இல்லை மற்றபடி கொடுமைப்படுத்தியதாக ஒரு குற்றவியல் வழக்கு, இது மாதிரி ஒரு 5 வழக்குகள் தொடர்புடைய வழக்குகளாக தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இப்போ இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த மாதிரி வழக்குகளை இது மாதிரி விசாரிக்கிறப்போ கணவன் மணியை சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற எல்லா வழக்குகளும் அதை செய்ய முடியும். அல்லது ஜீவனாம்சம் மாசம் இவ்வளோ கொடுத்துருங்க, அவங்க உயிர் வாழணும், அதற்கான குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையுமே இந்த இதில் வந்து நம்ம தீர்வு காண முடியும். ஒரு சில குறிப்பிட்ட தீர்வுகளை கூட நம்ம எட்ட முடியும். முழுமையான தீர்வு வந்து இல்லை நடத்திக்கிட்டாலும் சின்ன சின்ன தீர்வுகள், இப்போ வந்து ஜீவனாம்சத்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், ஒரு 5000 மாதம் கொடுங்க இல்லை ஒரு 10000 மாதம் கொடுங்க, குழந்தைங்களுடைய படிப்பு செலவு எடுத்துக்காங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி பேச்சுவார்த்தையை நடத்தி ரெண்டு பேருக்கும் சரி ரைட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இந்த மக்கள் நீதிமன்றத்தில் ஏற்படுத்த முடியும். அதனால் குடும்ப நல வழக்குகளையும் நம்ம வந்து இதில் எடுத்துக்கிறோம், அதுக்கான தீர்வு பண்ணுறோம். அப்புறம் காசோலை வழக்குகள் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், கடன் கொடுத்து வாங்குறப்போ இல்லைனா செக்யூரிட்டியாக கொடுக்கறது இல்லைனா கடன் திருப்பி தருவதற்காக இதெல்லாமே காசோலை வழக்குகளாக தாக்கல் பண்ணப்பட்டிருக்கும். அதுலேயுமே ப்ரோ நோட்டு மாதிரியே இப்போ 5 லட்சரூபா கடன் வாங்கியிருப்பாங்க, வட்டிலாம் சேர்த்து ஒரு 10 லட்சரூபா வரும், செக்கு பிளாங்காக கொடுத்துருக்கோ அது ஃபில்லப் பண்ணி போட்டு 10 லட்சரூபா கொடுங்கன்னு கேட்பாங்க. இவர் 10 லட்சரூபா சாட்டப்படி கேட்கறதுக்கு அவர் உரிமை இருக்குது, ஏன்னா அதுதான் ஃபில்லப் பண்ணப்பட்டிருக்கு. அதை வழக்காக தாக்கல் பண்ணி நடத்தி 10 லட்சரூபா கொடுங்கன்றதுக்கு தண்டா தான் கொடுப்போம், 10 லட்சரூபா கையில் கிடைக்காது. ஆனால் இது மக்கள் நீதிமன்றத்துக்கு வந்தால் தனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு ஒரு சொல்லுவார், எனக்கு ஒரு 10 லட்சரூபா இல்லை 8 லட்சரூபா கொடுக்க சொல்லுங்க முடிச்சுக்கலாம், அவர் இல்லைங்க என்னால் அவ்வளோ தான் ஒரு 7 லட்சரூபா தான் கொடுக்க முடியும், என்னால் பரட்ட முடியல கொஞ்சம் தான். இது இன்னும் தவணையிலையும் கட்டலாம். இப்போ வந்து மக்கள் நீதிமன்றத்தில் ஒரு தீர்வு ஏற்பட்டு அவார்டுன்னு பாஸ் பண்ணுறப்போ இந்த தொகையை 3 கால அவகாசத்தில் கொடுக்கறது இல்லை 3 தவணையில் கொடுக்கறது 4 தவணையில் கொடுக்கறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அதே தீர்வமாக எடுத்துக்கலாம். அந்த தீர்வம் பிரகாரம் அவங்க நடந்துக்கலைன்னா அதுக்கு திருப்பி வழக்கு நடத்தி தீர்ப்பு பெறணும்னு அவசியம் கிடையாது. இந்த அவார்டு பிரகாரமே அந்த தொகையை வசூல் பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. காசோலை வழக்குகள் இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும். தொழிலாளர் நல வழக்குகளும் இதில் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு, கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு வேலையை விட்டு எடுத்துருக்கலாம், தனக்கு சேர வேண்டிய பணப்பயன்கள் தராமல் வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறப்போ அதுக்கான
தொழிலாளர் நீதிமன்றத்திலையோ தொழிலாளர் அமைப்புகள்லையோ அவங்க வழக்கு தாக்கல் செய்திருப்பாங்க.

0: அந்த வழக்குகள் கூட எடுக்கப்பட்டு சுமூக தீர்வு எட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் காம்பனபிள் அஃபென்ஸ், மன்னித்து விடக்கூடிய குற்றங்களாக இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது ஒரு அபராத தொகையை கட்டிவிட்டு செல்லக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே இதில் எடுத்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு வழக்கு நிலுவையில் இல்லை, ஒரு குற்ற வழக்கு நிலுவையில் இருக்குன்ற ஒரு அந்த இதோட அவங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இடத்துல அதை எடுத்து தீர்வு கொண்டுட்டோம், அன்னையோடு அந்த வழக்கும் முடிஞ்சிடும். அதே மாதிரி வழக்குகள் சென்ற முறை நம்முடைய ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் மூலமாக மக்களை தொடர்பு கொண்டதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி திருச்சி எடுத்திருக்கு, கிடச்சிருக்கு திருச்சிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3500 வழக்குகளை நம்ம வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் போன மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு கண்டிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், அதிகப்படியான நிலுவையில் இருக்கக்கூடிய அசல் வழக்குகள் முடிஞ்சிருக்கு. ஒரு 344 வழக்குகளுக்கு மேலே வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இது வந்து என்னங்கிட்ட தமிழ்நாட்டிலே 2வது இடத்துல நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதேமாதிரி தொகையை பொறுத்த வரைக்கும் ஒரு 97 கோடி ரூபாய்க்கான தொகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு.
1: 97 கோடி
0: இல்லை என்னென்னா, மோட்டார் வாகன விபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் போன முறை பெரிய அளவுக்கு அதில் நடக்கலைனாலும் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நில கையகப்படுத்தக்கூடிய இழப்பீடு வழக்குகள் அதையும் தீர்வு காண முடியும். அதையுமே பேச்சு நடத்தி 2 குடும்பம் 3 குடும்பம் ஒரே அந்த சொத்துக்கு கேட்டிருப்பாங்க. நாம் வந்து அதை இதில் எடுத்து போட்டோம், அவங்களுள்ள ஒரு சுமூக தீர்வு எடுத்து 3 பேருக்கும் தொகை பிரித்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம். இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாத்தையுமே மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்து நம்ம தீர்வு கொண்டிருக்கோம். தொடர்ந்து மக்களிடம் இது செல்ல வேண்டும் என்பதற்காக தான் மீண்டும் உங்களை ரெயின்போ எஃப்எம் மூலமாக சந்திக்கிறோம்.
1: மிக அருமையான ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறீங்க. அதாவது என்ன மாதிரியான வழக்குகள் இந்த மக்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நேயர்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். அவங்க வந்து இனிமேல் உங்ககிட்ட அவங்க கேட்க போகிறாங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை எடுத்துப்போங்க. ஒரு பாடல் ஒன்று கேட்டுவிட்டு நேயர்களை சந்திப்போம்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்கலன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
7: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்றைய வசந்த அழைப்பில் சமரசமும் நிரந்தர தீர்வும். எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் குறித்த தகவல்களோடு நேரலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள். நேயர்களே, உங்களது சந்தேகங்களுக்கு தொட்டு வாருங்கள். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.
5: வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதற்கான எண் வந்து 938-546-102-1. இந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். கொஞ்சம் வேலையாக இருக்கேன் சார், ஃபோன் பண்ண முடியல அப்படின்றவங்க 938-546-102-1 என்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் அணுகலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கிறார். வருக, வணக்கம்.
6: வணக்கங்க, நான் திருச்சி கே மணிசாமி பேசுறேங்கம்மா.
5: சொல்லுங்க.
6: ஐயா, நான் எனக்கு ஒரு இது வந்து இப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைங்க. எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கிற போது எங்க பேரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய வீட்டுல இருக்காது, எனக்கு எந்த எவிடன்ஸ் இல்லாம ரேஷன் கார்டுல எதுவும் பேரெல்லாம் போச்சுங்கய்யா. இதனால பாத்தீங்கன்னாக்கா எங்க அப்பா இருக்காங்க, அப்பா சிறு வயசுலயே இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த வீடு வாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்குன்னு எந்த எவிடன்ஸ் எல்லாம் போயிட்டுங்கய்யா. இப்ப அவங்க எங்க அப்பா விட்டு போறது ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் ரெண்டு வீடு இருந்துச்சுங்கய்யா. அவங்க என்ன எனக்கு மூத்தவங்க 2 பேருமே அங்க அவங்களே ஆக்கிரமிச்சுட்டாங்கய்யா. இப்ப உங்க ரெண்டு அண்ணன் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்ப எனக்கு எந்த இதுவுமே இல்லைங்கய்யா. இதனை எப்படி அணுகுறது மக்கள்
7: நீதிமன்றத்தை? நேருக்கு வந்து எந்த வித ஆதாரமும் இல்லை. நீங்க தான் அவருடைய வாரிசு என்பதற்கு ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா?
5: இல்லை, அவர் இணைப்பில் இல்லை, கேட்டுட்டு இருக்காரு.
7: அந்த அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு ஒரு அமைப்பு வந்து திருச்சி மாவட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு ஒரு சார்பு நீதிபதி தலைமையில் வந்து செயலராக இருந்து அதை செயல்படுத்திட்டு இருக்கு.
5: மாவட்ட சட்ட
7: பணிகள் ஆணைக்குழு அதுதான் இந்த லோகாதார பர்மனன்ட் லோகாதாரத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல வழக்காக மாறாத வழக்குகளையும் இதில் எடுத்து விசாரிக்கலாம். அந்த ஒரு மனுவாக கொடுத்து
5: ப்ரீ லிட்டிகேஷன்
7: அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மனுவை வந்து அங்கே அந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுல கொடுக்குறப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட நபருக்கு உடனடியாக அறிவிப்பு அனுப்பப்பட்டு அவங்கள வரவழைச்சு நம்ம இதை வந்து தீர்வு காண முடியும். அப்படி சப்போஸ் முடியலன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்குள்ளே இருந்து சட்ட சேவையை நுகர முடியாத நபராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு இலவசமாக வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். நம்ம மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுல மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள் 2 வகையான ஏ பேனல் பி பேனல்னு சொல்லக்கூடிய 2 வகையான வழக்கறிஞர்கள் நம்ம வச்சுருக்கோம். ஒரு சிறந்த நல்ல சேவையை வந்து சட்ட சேவையை வந்து இங்கே இருக்கக்கூடிய வழக்காடிகளுக்கும் ஒருவருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடியது. அந்த வழக்கறிஞர் மூலமாக சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்து அவருக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர முடியும்ன்றதுதான்.

0: மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, இது வந்து நம்ம
1: திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தை அலுவலகம் அந்த காம்ப்ளெக்ஸில் இது செயல்பட்டு இருக்கு.
0: வேலை நாட்கள்
1: எந்த வேலை நாட்களும் எழுதலாம். அவசர தேவைக்கு 24x7 அப்படின்னு சொல்லக்கூடிய லீகல் எய்ட் கிளினிக், சட்ட கிளினிக் என்பது அங்கே நம்ம மாவட்ட நீதிமன்றத்தில் செயல்பட்டு இருக்கு. அதான் 1500 என்ற எண்ணில் எப்பவும் தொடர்பு கொண்டு அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து அணுக முடியும்.
0: 1500
1: ஆமாம், அது 24 மணி நேரம் இயங்கக்கூடிய 24x7x365 ஒப்பனக்கூடிய ஒரு எண், அந்த எண்ணிலையும் தொடர்பு கொண்டு செய்யலாம்.
0: மக்கள் நீதிமன்றம் குறிப்பாக இந்த மக்கள் நீதிமன்றம் தொடர்பான கேள்விகளை கேட்பது நல்லது. இணைப்பில் அடுத்த நேயர் காத்திருக்கிறார். வருக, வணக்கம்.
2: வணக்கம், நான் கார்த்திகேயன் பேசுறேன், ஸ்ரீரங்கத்திலிருந்து.
0: சொல்லுங்க கார்த்திகேயன்.
2: ஐயா, இப்ப எங்க தாத்தாக்கு வந்து ஒரு அவர் சம்பாதிச்ச சொத்துங்க, 5 ஏக்கர் இருக்கு வயலு. அப்ப 1991 அப்பாவும் அப்பாவோட தம்பியும் பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து அப்பாவோட தம்பி வந்து எங்களுக்கே தெரியாம உயில் எழுதிட்டாரு, அப்பாவுக்கும் தெரியல. இத்தனை நாளா வந்து நாங்க அனுப்பிச்சுட்டு இருக்கோம் 2 ஏக்கர். இப்ப வந்து அது பாத்தீங்கன்னா நெட்ல போட்டு பார்த்தோம்னா உயில் இருக்கு அதுக்கு. இப்ப அதுக்கு நாங்க வந்து 2 ஏக்கர் அனுபவிக்கிறதுக்கு உண்டான அடங்கள்லாம் நாங்க வச்சிருக்கோம். இப்ப அது வந்து நம்ம எப்படி சமரசம் பண்ண முடியுங்களா?
1: அனைத்து வகையான அசல் வழக்குகளையும், அதாவது உரிமை சம்பந்தமான அனைத்து வழக்குகளையும் வந்து இதில் எடுத்து தீர்வு காண முடியும். வழக்காக தாக்கல் செய்யப்படாமல் இருந்தால் நம்ம நான் முன்னாடி இந்த இதுக்கு முந்தைய கேள்விக்கு பதில் சொன்னது மாதிரி தான், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அணுகி உரிய ஒரு மனுவை அளிக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அது
0: இல்லை. இப்போ இவர் வந்து ஒரு வழக்கு தொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வர்றாரு, ஒரு வழக்கறிஞர் அணுகிறாரு, அந்த வழக்கறிஞர் மூலமாக இந்த மக்கள்
1: அதாவது வழக்கறிஞர் உதவியுடன் ஒரு வழக்கை அணுகிறப்போ தீர்வுகள் எளிமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு சட்ட அனுபவம் வாய்ந்த ஒரு நிபுணத்துவம் உள்ள ஒரு நபர் ஒருத்தரை கைட் பண்ணுறப்போ, ஆலோசனைகள் வழங்குறப்போ அது நல்லாவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும். அப்போது வந்து எதுக்குமே இப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம எதுக்கு பண்ணுறோம்? ஒரு எந்தெந்த விஷயத்துலேயும் அந்தந்த எக்ஸ்பர்ட் வரப்போ தான் ஒரு முழுமையாக அழகான ஒரு தீர்வு கிடையாது. அதே மாதிரி லீகல் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞருடைய பங்கு என்பது ஒரு மிக,
0: அப்போ என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து அவர் ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொண்டு போகிறாரு, ஆனால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, அந்த வழக்கறிஞர் மூலமாக இந்த மக்கள் நீதிமன்றத்துக்கு சமரசம்
1: தாராளமாக
0: இருந்தால் வந்து
1: நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளா இருந்தால் அந்தந்த நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கை மக்கள் நீதிமன்றத்திற்கு எடுத்துக்கொண்டு அதில் தீர்வு காண்றதுக்கு பண்ணணும்.
0: அந்த வழக்கு எண் இருக்கும், அந்த எண்ணை வைத்து
1: கொடுத்து அவங்க வழக்கறிஞர் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ நீதிமன்றத்தை அணுகிறோம். நீதிமன்றத்தில் வழக்குகளை கூப்பிடக்கூடிய பெஞ்ச் கிளார்க்னு சொல்லக்கூடியவர் அங்கே இருப்பார். அவர்கிட்ட சொன்னால் அவர் எல்லாருக்கும் அறிமுகமானவர், ஏன்னா ரெகுலராக கோர்ட்டுக்கு வரவங்களுக்கு அது தெரியும் அவங்க யார் பெஞ்ச் கிளார்க்.
0: வழக்கறிஞர்களுக்கு அறிமுகமாக,
1: வழக்கறிஞர்களுக்கு நல்லாவே தெரியும், வழக்காடிகளுக்கும் தெரியும். அதனால் அவங்ககிட்ட சொல்லி என்னுடைய வழக்கை இந்த மக்கள் நீதிமன்றத்தை தீர்வு காணுவதற்காக எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னால் அதுக்கான ஊழியன் இருக்கும். இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து நம்ம சென்ற வாரம் புதன்கிழமையிலிருந்து ஒரு ப்ரீ நெகோசியேஷன் சிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மக்கள் நீதிமன்றத்தில் எல்லா வழக்கும் நம்ம எடுத்து விசாரணை செய்கிறோம், ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு, முன்ன பின்ன இருக்கும், அதாவது ஒருத்தர் அதிகமாக கோருவார், இன்னொருத்தர் ரொம்ப இதுலேருந்து ஒரு பேரம் பேசுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். அப்போது அதை சும்மும் ரெண்டு பேருக்கும் ஒரு எடுத்துரைத்து எது சரியாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக ஒரு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அது பெரிய நெகோசியேஷன் சிட்டிங், அதை நீதிபதி தான் வந்து அதை நடத்துவார். அது போன புதன்கிழமையிலேருந்து நடந்துகிட்ருக்கு. இப்போது 1,00,000 ரூபா நான் கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கேன், என்னுடைய எதிர்த்தரப்பார் வந்து ஒரு 50,000 ரூபா தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க, ஒரு 70,000 to 75,000 வந்தால் முடிச்சுக்கலாம்னு சொல்கிறப்போ, இதை ஒரு நீதிபதி முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்துகிறப்போ ரெண்டு பேருடைய வசதி வாய்ப்புகள் குறித்து ஒரு டிஸ்கஷன் நடத்தி சரி இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரே நாளில் முடியாது. இப்போ 13ஆம் தேதி அந்த வழக்கு எடுத்து 13ஆம் தேதி முடிக்கணும்னா
0: முடியாது. அதனால் முன்னாடி
1: ஆரம்பிச்சோம்னு சொன்னால்
0: அப்போ இப்போ மக்கள் நீதிமன்றம் இப்போயே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது.
1: இப்போ உடனே
0: கேட்கக்கூடியவர்கள் சமரசமாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக அணுகலாம்.
1: 13ஆம் தேதி வரைக்கும் வெயிட்
0: பண்ண
2: நீதிபதி.
0: வணக்கம்.

0: ஐயா, என்னோட இடத்துல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஆக்கிரமிச்சு பாத்ரூம் கட்டிட்டாங்க.
1: ஆமா,
0: அது வந்து லால்டி கோர்ட்ல கேஸ் பாஸ் அது பண்ணிருந்தேன்.
1: சரி,
0: கோர்ட் மூலமா கமிஷனர் வச்சு சர்வே பண்ணிட்டாங்க. சர்வே பண்ணிட்டு சர்வே ரிப்போர்ட் கொடுத்தாங்க.
1: சரி,
0: அதுல ரெண்டு மூன்று பாகம் தரையின் அளவு ஒத்து போகவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க.
1: சரி,
0: அதுக்கு என்ன செய்யலாம்? இவங்க வந்து ஒன்னும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, ஆப்போசிட் பார்ட்டி.
1: எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துன்னு சொன்னா, பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேரும் சுமூகமா போறதுக்கு வாய்ப்பு இருந்தால், ஒரு மண் ஒரு மெமோன்னு சொல்லக்கூடிய குறிப்பாணையை வந்து நீங்க நீதிமன்றத்துல தாக்கல் செய்து இந்த வழக்கை மக்கள் நீதிமன்றத்துல பேச்சுவார்த்தைக்கு எடுத்துட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா, இரண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ உண்மை, அதாவது எது உண்மையான நிலவரம், யாருக்கு சாதகமாக அந்த இடம் இருக்குதுன்னு சொல்கிறத அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கூட இதை முடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் நீதிமன்றத்தில் இதை எடுத்து நடத்திக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வழக்கை நடத்தி தான் யார் பக்கம் நீதி நீதி இருக்கிறது என்பது பார்த்து, நியாயம் இருக்கிறது என்று பார்த்து தீர்வு கொடுக்க வேண்டியது தான்.
2: சரிங்க, இப்போ நம்ம வந்து மக்கள் நீதிமன்றத்தை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பெஞ்ச் கிளர்க்கு கிட்ட போய் சொன்னாவே வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு என்ன வச்சு அவர் போஸ்ட் பண்ணிடுவார், இல்லைனா முன்னாடியே இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு கூட அவர் வழிகாட்டு.
1: அந்த முன் அமர்வு நீதிமன்றம் அந்த இந்த இந்த பேச்சுவார்த்தை என்பது தினமும் 2 மணிக்கு 2 நீதிபதிகள் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த வழக்காக இருந்தாலும் இன்றைக்கி நான் கூட முன்னாடியே சொல்லலை, இன்றைக்கி தான் சொல்கிறேன், பரவாயில்ல, இன்றைக்கி கூட சொன்னால் கூட இன்றைக்கி கூட அவங்க எடுத்து இன்றைக்கி 2 மணிக்கோ நாளைக்கு 2 மணிக்கோ ரெண்டு தரப்பாரையும் வர வச்சு பேசிக்கலாம்.
2: இதுக்கு ஏதாவது கட்டணம் கட்டணம்,
1: இதுக்கு எதுக்குமே கட்டணம் கிடையாதுங்க. என்னென்னா, நம்ம நீதித்துறைக்கு 10 கோடி ரூபாய் வந்து இந்த நீதி பரிமாறத்துக்காக செலவாகிட்டுருக்கு. இந்த மாதிரி வழக்குகள் நிலுவையில் இருக்க இருக்க இன்னும் செலவுகள் அதிகமாக, அதனால் இதை உடனடியாக தீர்வு காணணுன்றதுக்காக ஒரு நல்ல வழிமுறை ஏற்படுத்திருக்காது. நான் தேசிய சட்டப்பணிகளான கூட இந்த இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு அந்த இந்த இதில் தீர்வு காணுறப்போ இதுக்கு எந்த விதமான கட்டணமும்
2: கிடையாது.
1: இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த வழக்காக இருந்தாலும் சரி, இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் சுமூகமாக தீர்த்து கொண்டால் நீங்கள் நீதிமன்றத்திற்கு செலுத்திய நீதிமன்ற கட்டணம் திருப்பி அளிக்கப்படும். நீதிமன்றத்துக்கு நீதிமன்ற கட்டணம் என்பது திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ சில வழக்குகள், இப்போ வந்து 3% நம்ம வந்து வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும், 3% வந்து நீதிமன்ற கட்டணமாக செலுத்தணும். அந்த நீதிமன்ற கட்டணம் என்பது முழுமையாக திருப்பி தரும்.
2: இந்த மாதிரி ஒரு அனுகூலமாக இருக்கு.
1: இப்போ வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காருன்னு சொன்னால், 30 லட்சம் ரூபா அவர் வந்து கோர்ட் ஃபீ கட்டியிருப்பார். அந்த 30 லட்சம் ரூபா என்பது 30 லட்சம் ரூபா நம்ம கோர்ட் ஃபீ கட்டியிருப்பா, அதை திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இன்னொன்று, இதுக்கு மேல்முறையீடு கிடையாது. உன்னையோட இது முடிஞ்சிடும்,
2: இது மியூச்சுவல் கன்சென்ட்
1: கொடுக்குறதுனால உன்னையோட முடிஞ்சிடும். இன்னொன்று, நிரந்தர தீர்வு கிடைக்குது. ஏன்னா இரண்டு பேரும் சேர்ந்து ஏற்படுத்தி கொண்ட தீர்வுன்றதுனால அது நிரந்தரமாக இருக்குது, அப்பீல்றது கிடையாது. நீங்கள் மற்ற வழக்குகளில் நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறப்போ ஒருத்தருக்கு சாதகமாக தீர்ப்பு இருக்கும், இன்னொருத்தருக்கு பாதகமாக இருக்கும். பாதகமாக இருக்கிறவர் தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி மேல்முறையீடு கண்டிப்பாக பண்ணுவார். அப்போ இந்த வழக்கு அந்த பிரச்சனை என்பது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே வராது.
2: போயிட்டே இருக்கு.
1: ஆமாம், இதில் மக்கள் நீதிமன்றத்தில் உடனடியாக அதுக்கு தீர்வு கிடைச்சிடும்.
2: நல்லதுங்க, ஒரு சின்ன விளம்பர இடைவெளி எடுத்துப்போங்க.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் பெற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
3: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட். நிகழ்ச்சி.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை அறுவடை செய்ய

0: அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்னி காலேஜ் மேஜிக்.
1: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
2: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பில் சமரசமும் நிரந்தர தீர்வும். எதிர்வரும் சனிக்கிழமை 13ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதி மய்யம் லோக் அதாலத் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் நேரலையில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். நேயர்களே, தொட்டு வாருங்கள். 4331 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 வாட்ஸ்அப் எண் கூட காத்திருக்கிறது. 938-546-102-1
3: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வருக, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். பழனிசாமி, கீழவழியூர் சார்.
3: பழனிசாமி, சொல்லுங்கய்யா.
4: கரூர் மாவட்டம்.
3: எந்த மாவட்டம்?
4: கரூர் மாவட்டம்.
3: சரிங்கய்யா.
4: இது வந்து யூடிஆர் மாற்றத்தில் எங்க அப்பா பேரே சேர்க்காம சித்தப்பா பேர் சேர்ந்துருந்தானா கலெக்டர் நேரடியா இடத்துக்கு வந்து பார்வையிட்டுட்டு அப்புறம் மாத்தி கொடுத்தாங்க ஐயா.
3: சரி.
4: அந்த சித்தப்பா வாரிசுகளுக்கு என் மச்சன இடம்னு சொல்லி அவன் வீட்டை கட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு அடிதடியே நடந்து போலீஸும் கேஸ்

0: இருக்கலங்க ஐயா.
1: சரி,
0: இப்போ என் பேர்ல பேர் ஏத்தி கொடுத்தவரையும் காலி பண்ணாம இருக்காங்க ஐயா.
1: சரி,
0: அதுக்கு என்ன, அவங்க இடத்தெல்லாம் வித்துட்டாங்க, அதையும் என் அம்மா பேர்ல வாங்கினேன்.
1: சரி,
0: அப்படி இருக்க பட்சத்துல ரொம்ப டார்ச்சரா இருக்குங்க ஐயா.
1: சரி,
0: அதனால ஒரு உயிரே போயிருக்குங்க ஐயா அங்க.
1: சரி,
0: இப்போ நான் அதனால ஒரு தனி நபரும் நானும் என் பையனும் மட்டும், அதனால நான் எதுவும் பண்ணாம நேற்று கூட கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு வந்தேன்.
1: சரி,
0: இப்போ ஊர்ல விசேஷம் நடக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க ஐயா.
1: சரி,
0: அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்க தான் ஐயா சொல்லணும்.
1: இல்லை, அதாவது தகராறு மூலமாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு என்பது அவ்வளோ எளிதாக கிடைக்காது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னென்னா, திரும்ப மீண்டும் மீண்டும் குற்ற நிகழ்வுகள் நடந்து நீங்கள் ஒரு குற்றவாளியாக மாறுறது தான் அதிகமான வாய்ப்புகள் ஆகும். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் தகுந்த சட்ட ஆலோசனை பெற்று ஒரு வழக்கு தாக்கல் செய்வதோ, அல்லது இந்த மாதிரி சட்டப்பணிகள் ஆணைக்குழுல இந்த மாதிரி என்னுடைய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவாக கொடுத்து அந்த மனு மேலே விசாரணை நடத்தி நம்ம தீர்வு கிடைக்கலாம். சப்போஸ் அதில் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் அவர்களே நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் உடனடியாக ஒரு உரிமைகள் உரிமைகள் வழக்கறிஞரை, அதாவது சிவில் சைட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கறிஞரை அணுகியோ உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில், வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த மாவட்ட சட்டப்பணிகள் குழு ஆணைக்குழுன்றது இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா இந்தியா முழுக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் நிறுவப்பட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. அங்கே போனால் அவங்க சட்டப்பூர்வமான தீர்வை அவர்களுக்கு
2: உங்களுக்குள்ளே அந்த பிரச்சனையை பேசிக்கிறத விட ஒரு வழக்கறிஞர் அணுகி அதை முறைப்படி அணுகுவது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்த நேயர் இணைப்பில் வருகிறார். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாமே?
3: சொல்லுங்க.
2: நீங்க தான் சொல்லணும், உங்க பேரு?
3: என் பேர் செல்வராஜுங்க.
2: சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன?
3: என் பிரச்சனை தாங்க ஐயா, நான் வந்து சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் ஐயா. நான் திருச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு அனாதாசிரமத்தில் இருக்கிறீங்க. எனக்கு பசங்க, ரெண்டு பசங்க இருக்கிறானுங்க. ரெண்டு பசங்களுக்கு சொத்தெல்லாம் நான் 2023 எழுதி வச்சுட்டீங்க.
1: முதியோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவங்க தயாரா
2: இருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கு ஐயா. இது மாதிரி முதியவர்கள்,
1: முதியவர்களாக தன்னுடைய சொத்துக்களை குழந்தைகளுக்கு எழுதி கொடுத்துட்டு, எழுதி கொடுத்துற வரைக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க, எழுதி கொடுத்த பிறகு
2: கவனிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிவேகமான ஒரு குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் பெரியவங்களை கவனிக்கிறதுக்கோ இல்லை மற்றவங்களை கவனிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. அதனால் ஈஸியான ஒரு வழி அவங்களை எடுத்து போய் ஒரு ஓல்டு ஹோம்ல வந்து சேர்ந்துட்டு அவங்க பண்ணுறது தான்.
2: இப்போ இவங்களுக்கான தீர்வு வந்து அந்த முதியோர் பாதுகாப்பு
1: சட்டத்தின் கீழே அவர் எழுதி கொடுத்த சொத்தை மீட்டெடுக்கவும் செய்யலாம். இல்லை, எனக்கு மாதமானால் இவ்வளோ எங்களுக்கு தொகையை, பராமரிப்பு தொகையை கொடுக்கறதுக்கு உத்தரப்பலாம். இதை வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் தான் அதுக்கு விசாரணை அதிகாரியாக இருப்பார். அவர் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் வந்து மேல்முறையீடும் செய்யலாம். இதற்கு வந்து ஒரு சட்ட ரீதியான எப்படி அணுகணும்னு சொல்கிறதுக்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து உங்களுக்கு வழிகாட்டும். அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உங்களுக்கு நல்லபடியாக வழிகாட்டுவார்கள்.
2: மனப்புழுக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம்
1: இருக்குது.
2: நிச்சயமாக அதுக்கான ஒரு தீர்வு
1: வந்து உடனடியாக நீங்கள் இலவ அந்த 24 hours இயங்கக்கூடிய, 24 hours இயங்கக்கூடிய 1500 என்ற அந்த அவசர அழைப்பு என்ன கூட அழைத்து எந்த மாவட்டத்தோடு உங்களுக்கு தொடர்பு வேணும்னாலும் அந்த மாவட்டத்தோடு அவங்க தொடர்பு
2: ஏற்படுத்தும். 1500
1: இந்த எண் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரே நம்பர் தான். இந்த 1500 எண்ணை எப்போனாலும் அழைக்கலாம். அதாவது சட்ட உதவி தேவைப்படும் யாராக இருந்தாலும் இந்த எண்ணுக்கு அழைத்து தனக்கு தேவையான சட்ட சேவையை பெற்றுக்கொள்ளலாம்.
2: சரிங்க, இப்போ வந்து மக்கள் நீதிமன்றம் இந்த 13 நடைபெறுது அப்படின்னு சொல்கிறீங்க. இது எங்கெல்லாம் நடக்கும்? ஏன்னா திருச்சி மாவட்ட நீதிபதி நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ திருச்சி மாவட்டத்தில் மட்டும் நடக்குமா இல்லை எப்படிங்க?
1: இந்த மக்கள் தேசிய மக்கள் நீதிமன்றம் என்பது வரக்கூடிய சனிக்கிழமை காலை 10 முதல் மாலை 5 வரைக்கும் இந்தியா முழுக்க எல்லா நீதிமன்றங்களிலும் நடக்கும். எங்கெல்லாம் நீதிமன்றங்கள் இருக்கோ, அது வந்து உயர்நீதிமன்றமாக இருக்கலாம், மாவட்ட நீதிமன்றமாக இருக்கலாம், சார்பு நீதிமன்றமாக இருக்கலாம், உரிமையியல் நீதிமன்றமாக இருக்கலாம், குற்றவியல் நீதிமன்றங்களாக இருக்கலாம், எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் அங்கே ஒரு அமர்வு இருந்து மக்கள் நீதிமன்றம் அங்கே நடைபெறும். திருச்சியை பொறுத்த வரைக்கும், திருச்சின்றா தலைநகரில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் பல்வேறு அமர்வுகள் அங்கே அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தாலுக்காவிலும் ஒவ்வொரு

0: சட்டத்திலையும் வட்டப்பணிகள் வட்ட சட்டப்பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது. அது சார்பு நீதிபதி தலைமையில் அங்கேயும் இந்த அமர்வுகள் நடைபெறும். இப்போது குளித்தலையில் இருக்கவங்க திருச்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, குளித்தலையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலேயே அவங்க
1: உடனடியாக அணுகலாம் அங்கேயும் வந்து இப்பயே கூட
0: அணுகலாம். அதே மாதிரி இங்கே ப்ரீ நெகோசியேஷன் செட்டிங் அங்கேயும் நடந்துக்கிட்டு குளித்தலை, முசிறி, துறையூர், லால்குடி, தொட்டியம், ஸ்ரீரங்கம் இந்த ஏழு சென்டர்லேயும் உங்களுக்கு வந்து

0: ஏழு சென்ட்ரலையும் உங்களுக்கு வந்து மக்கள் நீதிமன்றம் செயல்பட்டு இருக்கு.
1: இதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம், கரூர் மாவட்டம், நாமக்கல்,
0: தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் சரி, இந்தியா முழுக்கவும்
1: எல்லா சார்பு நீதிமன்றங்கள் உட்பட அனைத்து
0: உண்மையில் நீதிமன்றம், சார்பு நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், எல்லா நீதிமன்றத்தையும்
1: உடனடியாக தொடர்பு கொள்ளலாம்.
0: தொடர்பு கொள்ளலாம்.
1: இப்ப வாட்ஸ்அப் மூலமா ஒரு கேள்வி வந்திருக்கு, நீங்க படிக்குமா?
2: புத்தூர்ல இருந்து பரமு கேட்டிருக்கிறாங்க. அவங்க அக்கா அக்கா இறந்துட்டாங்க, அக்காவுக்கு குழந்தைங்களும் இல்ல. அவங்களுடைய சொத்துக்களை முழுக்க தனக்கும் அவருடைய சகோதரருக்கும் எழுதியிருக்காங்களாம். எழுதி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருடைய கணவர் வந்து உயிரோடு இருக்காங்க. எங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய உறவினர்களால் இந்த சொத்து பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
0: அக்காவுடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஆவணம் செல்லும். அது அதை வைத்து கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளலாம். அதில் ஒன்றும் சிரமம் இருக்காது. பின்னாடி அவர்கள் கிளைம் பண்ணுறதுக்காக கிளைம் பண்ணக்கூடாது, கிளைம் பண்ண மாட்டார்கள் என்ற உத்தரவாதம் நாம் கொடுக்க முடியாது. அப்படி வரப்பட்சத்தில் உங்களுடைய நீங்கள் வந்து சட்ட சேவையை நீங்கள் வந்து இங்கேயும் பண்ணலாம், இல்லை வழக்கறிஞர் வைத்தும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
1: இப்போ இணைப்பில் ஒரு நேர் காத்திருக்கிறார். வருக, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.
1: சொல்லுங்கய்யா.
3: சார், ஜட்ஜி ஐயாக்கு வணக்கங்க. உங்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம்.
3: என் பேரு சங்கர் சார், திருப்பராஜ்லேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: சார், இந்த கேள்வி சார், என் மனைவி பேர்ல 2008 கூட்டுறவு பேங்க்ல வீட்டு கடன் வாங்கினேன் சார்.
0: சரிங்க.
3: 2008 10 வருஷத்துக்கு டிவி போட்டு வாங்கினேன்.
0: சரிங்க.
3: 2018 நாங்க வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா கட்டிட்டாங்க.
0: 1 லட்சத்துக்கு
3: வட்டி எல்லாம் சேர்த்து 4 லட்சம் கட்டிட்டோம்.
0: சரிங்க.
3: 2020 எங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. அவங்க பேர்ல தான் கடன் வாங்கியிருந்தேன்.
0: சரி.
3: அப்புறம் வந்து திருப்பி இன்னும் பணம் கட்டணுங்க, இன்னும் 3.5 லட்சம் கட்டணும் அப்படின்ட்டு அவர் வந்து டிமாண்ட் பண்ணிட்டே இருக்காரு.
0: சரி.
3: அந்த மேனேஜரு, கூட்டுறவு பேங்க் மேனேஜரு.
0: சரி.
3: நாங்க வந்து நீங்க கேஸ் போடுங்க, இந்த மனைவி இறந்து போயிட்டாங்க, இங்க ரெண்டு பேரு நாங்க ஜாமீன் போட்டிருக்கேன், நானும் என் மனு பையனும் போட்டிருக்காங்க, மகனும்.
0: சரிங்க.
3: எங்க ரெண்டு பேர்த்து மேல கேஸ் போடுங்க, நாங்க கோர்ட்ல பணம் கட்டிருக்கோம், கட்டிடுறோம் சொன்னோம்.
0: சரி.
3: அதுக்கப்புறம் அவர் வந்து லைனுக்கே வரலீங்க, போன் லைனுக்கே வரல.
0: சரிங்க.
3: நீங்க ஆபீஸுக்கு வாங்க, தென்னூர்ல ஆபீஸ் இருக்கீங்க.
0: சரிங்க.
3: வாங்க பேசிக்கலாம், பேசிக்கலாம் சொல்றாருங்க. ஆனா கோர்ட்ல இருந்த மேல கேஸ் போட மாட்டேங்கிறாரு.
0: சரி.
3: ஆனா 4 லட்சம் கட்டிட்டோம், இன்னும் 3.5 லட்சம் உங்க பேர்ல இருக்குங்கிறாரு சார். நீங்க கட்டதெல்லாம் அபராத வட்டிக்கு பெருத்தீங்கிறாரு சார். நாங்க இதை வந்து இலவச கோர்ட்ல வந்து கேட்கலாங்களா சார்?
0: தாராளமா கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு இதை சுமூகமா தீர்வு எட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனு அளிக்கும் பட்சத்துல அந்த வங்கியை அழைத்து நம்ம மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து அழைத்து பேசி என்ன உண்மையான அசல் தொகை எவ்வளோ, வட்டி தொகை எவ்வளோ, அபராத தொகை வட்டி எவ்வளோ, என்ன எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்கன்றதை விசாரித்து ஒரு சுமூக தீர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: சரிங்க. இப்போ சின்ன விளம்பர இடைவெளி எடுத்து.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நேர்களை இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1ஓடு. இன்றைக்கி வந்து சட்டப்பணிகள் பற்றி நிறைய லோக் அதாலத் பற்றிய தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோஃபர் அவர்கள் நிலைய அரங்கில் நிறைய தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார், யார் என்று பார்த்து விடுவோம். வருக, வணக்கம்
1: ஐயா. ஐயா, என்னுடைய பேர் சேவியர். நான் ஒரு எக்ஸ் ஆர்மி பர்சன்.
0: சேவியர், சொல்லுங்க.
1: மணப்பில் சிப்காட்ல வந்து எங்க இடத்த கொஞ்சம் ஒரு 4 ஏக்கர் வந்து அப்பா பேர்ல இருந்து லேண்ட் அக்விசிஷன் பண்ணாங்க ஐயா. அதுல எங்க ஒரே சர்வே நம்பர்ல எங்களது வேற பக்கத்துல வேற தருது.
2: சரிங்க.
1: அந்த கைட்லைன் வேல்யூ படி பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு வேரியேஷன் இருக்கு. அவங்க லேண்ட் அக்விசிஷன் கொடுத்த காம்பன்சேஷன்ல வந்து வேரியேஷன் இருக்கு.
2: சரிங்க.
1: அதுல வந்து கவர்மெண்டோட சட்டம் என்ன சொல்ல 2013 ஆக்ட் வந்து அக்விசிஷன் பண்றப்ப அட்ஜஸ்டன்ட் ஏரியாவுக்கு ஈக்குவலா இருக்கணும், எது அதிகபட்சமோ அது ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சுமார் 1 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கைட்லைன் வேலையை கம்மியா பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க.
2: சரி.
1: நாங்க வாங்காம கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தோம். இதே ஐயாவோட தலைமையில தான் அந்த லோக் அதாலத்துக்கு வந்தோம்.
2: சரிங்க.
1: அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய என்னதான் நோக்கங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க ஒன்லி செட்டில் பண்றதா இருக்காங்க.
2: இல்ல, அதாவது நீங்க வந்து இழப்பீடு தொகை போதவில்லை, எங்களுக்கு கூட கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இதுல செட்டில் பண்ண முடியாது. இதுல வந்து லோக் அதாலத்தில் ஏற்கனவே என்ன இழப்பீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க கொடுத்தது நீங்க ஏத்துக்கொள்ளாத ஒரு இழப்பீடு தொகை இருக்கு இல்லையா, அந்த தொகை பத்தவில்லைன்னு அது போதவில்லைன்னு சொல்லி தான் நீங்க வந்து கூடுதலாக கேட்குறீங்க. அவங்க ஏற்கனவே கொடுத்த தொகையை நீங்க பெற்றுக்கொண்டுட்டு மீதி தொகைக்கு நீங்க வழக்கு நடத்த வேண்டியிருக்கும்.
1: ஒரே ரிக்வஸ்ட் நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு அரசாங்கம் ஒரு பாமர விவசாயிகிட்ட இருந்து லேண்ட் எடுக்கிறாங்க.
2: சரி, அதுல உண்மை நீங்க சொல்றது, நீங்க சொல்லக்கூடியது உண்மைதான். உங்களுக்கு போதிய இழப்பீடு வழங்கப்படல, எனக்கு பக்கத்து நிலத்துக்காரங்க கொடுத்த அதே இழப்பீடு எனக்கு கிடைக்கல, எனக்கு வித்தியாசமா இருக்குன்றது உங்களுடைய வழக்கு இல்லையா?
1: ஆமா, அதான்.
2: ஆமா, இப்ப என்னன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பேச வரவங்க இழப்பீடை உயர்த்தி கொடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை.
1: அவங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கய்யா.
2: ஆனா நீங்க அதை வந்து வழக்காக நீதிமன்றத்தில் நடத்தி இப்ப எதுக்கு எந்த காரணத்திற்காக எந்த அடிப்படையில நீங்க என்னுடைய காம்பன்சேஷன் என்னுடைய இழப்பீடு பத்தல போதவில்லை இது எப்படி அதிகமா தரணும்ன்ற காரணத்தை சொல்லி அது நீதிமன்ற உத்தரவாதம் தான் வழங்க முடியும். ஏற்கனவே வழங்கிய அதாவது இதான் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடு இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த தொகை நீங்க பெற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை வாங்கிட்டீங்களா?
1: அதை வாங்கிட்டீங்க. அரசாங்கம் சட்டம் வந்து எல்லாத்துக்கும் சமம்
2: தானே? இல்ல, அதுதான் நம்ம நீங்க அதுதான் அவங்க இல்லைன்றாங்க இல்லையா, மறுக்கிற பட்சத்துல தானே பிரச்சனை ஆகுது. இப்போ நீங்க
1: உங்களுக்கு அதை போராடி வாங்குறதுக்கு அந்த விவசாயி வந்து சட்டத்துக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்க,
2: இதுக்கு இப்ப இதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்காதுங்களே.
1: இல்ல, வக்கீல் வச்சுதானே, வக்கீல் வச்சுதானே பேசுறோம். கோர்ட்ல கேஸ் நடக்குது, 10 வருஷம் ஆச்சு.
2: இல்லை, இதே இழப்பீடு தொகையை வந்து நீங்கள் இப்போ அதாவது உயர்த்தி கேட்கலன்னா நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டு தரப்பு மூணு பேர் பங்கு கேட்கலாம், அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும்.
1: அந்த மாதிரி இல்லை.
2: ஆ, இது வந்து நீங்கள் இப்போ அவங்க கொடுத்த இழப்பீடு சட்டப்படியான இழப்பீடு இவ்வளோதான் அவங்க ஒரு நிர்ணயம் பண்ண பிறகு அதுக்கு மேலே வந்து நீங்கள் போதவில்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகிறப்போ ஏன் போது

0: என்னுடைய கொஸ்டின் ஆனா சட்டப்படி அவங்க கொடுக்கலையே, அவங்க அந்த சட்டத்தை படிக்காம கொடுக்கறாங்க.
1: உங்க செலவு நீங்க இழப்பீடு தொகை வழங்கும் போது உங்களுடைய இழப்பீடு தொகையோட சேர்ந்து செலவு தொகையும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்படும்.
2: இந்த இடத்துல சமரசம் வரப்படல, அதனால லோக் அதாலத்ன்றது இந்த இடத்துல சிரமம்
1: சிரமம்.
2: ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு சமரசம் ஏற்பட்டிருந்தா நிச்சயமாக வந்து முடிவு பண்ணிருக்கலாம். இப்ப சேவியரையாவுக்கு இன்னமும் வந்து அவர் போதலன்னு நினைக்கிறாரு, அப்ப சமரசம் ஏற்படல, அதனால நீங்க வந்து வழக்கா பதிவு செய்துதான்.
1: வழக்கு இருக்கு,
2: இருக்கு,
1: விசாரணை நடத்தி முடிக்கணும்
2: முடிக்கணும்.
1: அப்போ முடிக்கிறப்போ நீங்க எவ்வளவு செலவு செய்திருக்கீர்களோ அந்த செலவு தொகையோட உங்களுக்கு வந்து இழப்பீடு தொகையும் வழங்கப்படும்
2: வழங்கப்படலாம். அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்கம்மா.
1: வணக்கம்மா
3: சார். பணம் கொடுத்து ரொம்ப நாளா கேட்டும் கொடுக்கல, அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் சார்.
1: சரிங்கம்மா.
3: கேஸ் போட்டதுக்கு அப்புறம் அப்பவும் வாய்தா இது பண்ணி டெய்லியும் இது கோர்ட்டுக்கு வர்றாங்க, ஆனா பணம் இன்னும் வந்து சேரல. அந்த இதுக்கு இப்போ மக்கள் தீர்ப்பு மன்றத்துல இப்ப ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் வந்தாதான் உண்டா, யாராவது ஒருத்தர் நம்ம
1: ரெண்டு பேரும் வரணும், ரெண்டு பேரும் வரணும், பணம் கொடுத்தவங்களும் வரணும், பணம் கொடுக்க வேண்டியவங்களும் வரணும்.
2: உங்க வழக்கறிஞர் தொடர்பு கொள்ளுங்கம்மா, அவர் அந்த வழக்கறிஞர் தொடர்பு கொள்வார், ரெண்டு வழக்கறிஞர்களும் இணைந்து இந்த மக்கள் நீதிமன்றத்துக்கு வந்தா அங்க சமரசம் ஆகலாம். சரிங்களாமா?
3: அவங்க அவங்க வரலன்னா அதுக்கு எப்படிங்க சார் இது?
1: இல்ல, நீதிமன்றத்துக்கு வரலன்னா அவங்களுக்கு ஒருதலை பட்சமா தீர்ப்பு தான் கிடைக்கும். நீங்க அவங்க வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னா
2: மக்கள் நீதிமன்றத்துக்கு அவங்க வர முடியாது, இந்த வழக்கை கொண்டு வர முடியாது.
1: ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாதான்
2: வந்தாதான் மக்கள் நீதிமன்றத்துக்கு வர முடியுமா? இல்லைன்னா நீங்க வழக்கு தொடுத்து அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகுதான் வந்து தீர்ப்பு வழங்கப்படும். இப்போ வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கேள்வி வந்திருக்கு.
4: ஹேமலதா இடமலைப்பட்டி புதூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அவங்க பேரில் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை தன்னோட ஓன் பிரதருக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் தேவை அப்படின்ற ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க.
1: அதற்கு அவங்களுடைய உரிமை மூலத்துக்கான ஆவணமும், புதுசாக யாருக்கு எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க உரிமைக்கான ஆதாரங்களும் இருந்தால் போதும், அவங்க பதிவு பண்ணுவாங்க.
2: இது வந்து மக்கள் நீதிமன்றம் சார்பான ஒரு கேள்வி இல்லை, பொதுவான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு வழக்கறிஞரை கேட்டாவே அவங்க சரியான ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த நீதிமன்றம், மக்கள் நீதிமன்றம் அப்படின்றது இந்த மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் ஒரு கைபேசியை அறிவிக்க உள்ளோம், அந்த கைபேசியில் தொடர்பு கொண்டு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மக்கள் நீதிமன்றத்தில் என்னோடய வழக்கை நான் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட போதும், நீங்கள் இந்த அறிவிக்கப்பட உள்ள கைபேசியினை தொடர்பு கொண்டு பேசலாம், குறித்து கொள்ளுங்கள். இவர் வந்து சட்டப்பணி ஆணைகள் குழுவின் முதுநிலை நிர்வாக உதவியாளர். அவருடைய கைபேசி எண் 98 65 28 7 53. இது வந்து முதுநிலை நிர்வாக உதவியாளருடைய கைபேசி எண். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இவரை தொடர்பு கொண்டு பேசலாம், உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிப்பார், உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டியாகவும் அவர் இருப்பார். மீண்டும் அவருடைய கைபேசி எண்ணை அறிவிக்கிறேன். 98 65 28 7 53. குறிச்சிக்க மறந்துட்டேன் அப்படின்னா 1500, இது ரொம்ப எளிமையான எண்ணுங்க, 1500 இந்த கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆலோசனைகளும் சட்ட ஆலோசனைகள் வழங்கப்படும். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் கடைசி நேயர் காத்திருக்கிறார், யார் என்று பார்த்து விடுவோம். வருக, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: சொல்லுங்கயா.
5: இல்லை, இப்போ நீங்கள் 1500 ஃபோன் பண்ண சொன்னீங்களா, அது அந்த சம்பந்தமாக லைனில் தான் சார் இருக்கேன்.
1: சொல்லுங்கள்.
5: அது வந்து குடும்ப நல கோர்ட்ல வந்து 378 வந்து நந்தினி மேஜிஸ்ட்ரேட் மேடம் தீர்ப்பு கொண்டாங்க 2024.
1: சரிங்க.
5: இது வரைக்கும் அவங்க வந்து பணம் தராம ஒரு 1.5 வருஷம் இழுக்கு அடிச்சுட்டு இப்ப பார்டர் சார்ஜ் தான் எங்களுக்கு வந்து டீல் பண்றாங்க. 140,000 ரூபாய் கொடுத்துருக்காப்ல. இப்ப ஜூலை மாசம் 1ஆம் தேதி திரும்ப வாய்தா போட்டிருக்காங்க. அழகடிக்கும் போது இந்த எங்க தங்கச்சி பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம கை கால் வலியா இருக்கு, இவங்க தான் அது பாதிக்கப்பட்டவங்க. அது கொஞ்சம் சீக்கிரமா இது பண்ணா ரொம்ப சௌகரியமா இருக்கும் சார்.
1: நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் உங்கள் வழக்கறிஞர் மூலமாக ஒரு குறிப்பானை தாக்கல் செய்து இந்த வழக்கை விரைவாக விசாரிக்கணும், எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு குறிப்பானை தாக்கல் பண்ணுங்க. மெமோன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் உங்கள் வழக்கறிஞர் மூலமாக தாக்கல் பண்ணுங்கள். நீதிமன்றம் அதனுடைய உடனடியாக எடுத்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க.
2: ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து கடந்த முறை வந்து நம்ம மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது 14ஆம் தேதி மார்ச் மாதம். அப்போ வந்து நம்ம வந்து தமிழகத்திலே 2வது இடம் அவ்வளவு தீர்ப்புகள் அன்றைக்கி வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. அதில் வந்து இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக வந்திருந்தது, இது இந்த பிரச்சனை தொடர்பான வழக்குகள் கொஞ்சம் குறைவாக வந்தது, அது

0: இந்த கொஞ்சம் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வழக்குகள் குறித்து இருந்தது?
1: மோட்டார் வாகன விபத்து வழக்கில் நிறைய முடியும். இப்போ வழக்கமாக விபத்து ஏற்பட்டு உடல் ஊனமோ அல்லது இறப்போ ஏற்படுத்தும் போது அதனுடைய இழப்பீடு வந்து வழங்குவதற்கான வழக்கில் உடனடியாக அது தீர்வு காணப்பட்டு மக்கள் நீதிமன்ற தீர்வு காணப்பட்டு ஒரு ரெண்டு பேருக்கும் பொருத்தமான ஒரு இழப்பீடை வழங்குவாங்க. வழக்கமாக ஒரு அதிகமான வழக்குகள் அதில் முடியும். சென்ற முறை கொஞ்சம் கம்மியாக முடிஞ்சது. அதை கொஞ்சம் இந்த வாட்டி அந்த மாதிரியான இழப்பீடுகள் கோரிய நபர்கள் இருந்தால் அவர்கள் இந்த மக்கள் நீதிமன்றத்தை
0: பயன்படுத்திக்கலாம்.
1: உடனடியாக இப்போ வந்து ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ தள்ளி ஒரு இழப்பீடு வாங்கி அது வாங்கிறத விட இன்னைக்கு தேவைகள் இருக்கும். நிறைய பேர் கடன் வாங்கி கூட மருத்துவ செலவு செய்திருப்பார்கள். அந்த விபத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சி இதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி இழப்பீடு உடனே கிடைச்சா அவங்க அந்த கடனுக்கு வட்டி கட்டுறது அதிகமாக இருக்கும். ஏன்னா அது 2 ரூபா வட்டியிலேருந்து 10 ரூபா வட்டி வரைக்கும் வாங்கியிருப்பாங்க. இதில் கிடைக்க
0: மக்கள் நீதிமன்றம் நடைபெறுவதை சரியாக பயன்படுத்திக்கொள்ளலாம்.
1: ஆனால் உடனடியாக அவங்க கடன் அடைத்து விட்டு
0: தீர்வு கிடைத்து. ரொம்ப நன்றி. நிலைய அரங்கிற்கு வந்திருந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி நீதிமன்றமே இருந்த மாதிரி இருந்தது.
1: உண்மையிலேயே எங்கள் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகி எல்லாரும்
0: வேற வந்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மக்கள் நீதிமன்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க. வழக்காடிகளும் நிச்சயமாக இந்த மக்கள் நீதிமன்றங்களுக்கு அதே அளவிற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி சார்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை வசந்த் அழைப்பில் சமரசமும் நிரந்தர தீர்வும். எதிர்வரும் சனிக்கிழமை 13ஆம் தேதி நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் நேரலையில் பங்கேற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்தார். நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன். இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். அனைவருக்கும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் வலிமையான தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசத்தை கட்டமைப்பதில் சேவை மனப்பான்மை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு அரசின் விலைமதிப்பற்ற சொத்துக்களாக திகழ்வதாக கூறியுள்ளார். நிலவழி துறைமுக மேலாண்மை அமைப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம் மூலம் எல்லை தாண்டிய வர்த்தகம், பயணிகள் போக்குவரத்தில் செயல்திறன், பாதுகாப்பை மேம்படுத்துதல், திறன்மிகு எல்லை நிர்வாகத்தை முன்னெடுப்பது உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் வகையில் இந்த அமைப்பு தொடங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தி வன்முறைகளை தடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளை இப்படை மேற்கொள்ளும் என்று அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் துறையில் கிடைக்கும் வருவாய் அரசிற்கு நேரடியாக செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திருச்சி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் நல பள்ளி கல்லூரிகளில் சேர மாணாக்கரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். தகுதியுடைய மாணாக்கர் வரும் 15ஆம் தேதிக்குள் உரிய சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்குமாறு கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் சர்வதேச ரயில்வே லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை அதன் கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குற்றால பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகளும் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்ததை அடுத்து 5 அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிப்பதற்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாலும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழைய குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து குறையாத சூழ்நிலையிலும் அங்கு தடை என்பது தொடர்கிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
3: ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்குகின்றன. இந்தியாவின் HS பிரணாய், கிரண் ஜால், தருண் மன்னேபள்ளி, PV சிந்து, மால்விகா பன்சோத், ஆகர்ஷி கஷ்யப் உள்ளிட்டோர் களமிறங்க உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடின கதிரவன் தன்னோட தாக்கத்தை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் காத்து வீச ஆரம்பிச்சிருக்கிற இந்த இனிமையான தருணத்துல உங்க எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்ற வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

வானொலிக்கு 90 சிறப்பு நாடகப் போட்டி அகில இந்திய வானொலி தனது பொதுச் சேவையை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்துட்டு வருது. உங்களோட எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இதை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடகப் போட்டியை திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செஞ்சிருக்கு. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இந்த கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செஞ்சு நிலைய இயக்குநர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கணும். நாடகங்களை அனுப்புறதுக்கு கடைசி நாள் இந்த மாதம் 30ஆம் தேதி தான். தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். இதுக்கு உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல துள்ளலான பாடல்களோடு இது போடு ஆட்டம் போடு.

இன்று பணன் பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விளையாட்டு அப்படின்னு சொன்ன உடனே உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுகள் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்டு திணையில உட்காந்து விளையாடுற விட்டுக்களோ இல்ல, நம்ம தெருக்கள்ல புழுதி பறக்க நம்ம விளையாண்ட விளையாட்டுகளோ கூட அதுல அடங்கும் இல்லையா. பாரம்பரியமா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற எல்லா விளையாட்டுகளையும் இதுவரைக்கும் நீங்க தொடர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு எது அப்படிங்கறதான் தோழிகள் பகிர்ந்துக்கலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எங்கள்ல மகையர் உலகம் நிகழ்ச்சியில திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நீ கேட்கலாம். இருபட பாடல்கள். முதல்ல கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து KJS தாஸ் சித்ர குரல்கள்ல பாடல் இதோ.

நேரம் 10:55 நிமிடம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வனக்குலங்கள் நிகழ்ச்சியில் காத்திருக்கு தமிழோடு விளையாடு. நேர்கள் வனக்குலங்கள் நிகழ்ச்சியில் விளையாட அழைக்கலாம். 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்களில்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை அடைய சேவை, நல்லாட்சி, செழிப்பு என்ற பாதையில் மத்திய அரசு தொடர்ந்து முன்னேறி செல்லும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உள்கட்டமைப்பு முதல் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வரை உலக அரங்கில் இந்தியா புதிய அடையாளத்தை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். பிரிக்ஸ் வேளாண் மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரேசில், சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 21 நாடுகளைச் சேர்ந்த வேளாண் அமைச்சர்கள் பங்கேற்று உணவு பாதுகாப்பு, விவசாயத் துறையில் புத்தாக்கம், பருவநிலைக்கு ஏற்ற விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தி வன்முறைகளை தடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளை இப்படை மேற்கொள்ளும் என்று அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இணைய வாயிலாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய குடும்ப அட்டை, சாதி சான்றிதழ், முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இணையதளம் மூலம் விரைந்து தீர்வு காண வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடையவுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாடு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், புதிய வலைகளை தயார் செய்தல் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இந்த மீன்பிடி தடைகாலத்திற்கான பகுதி அளவிலான நிவாரண உதவியானது வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணியர் தேவசேனா திருக்கல்யாணம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கைக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் இந்திய ஏ அணி சற்று முன் 10 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 49 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.

ஆட்டகாசமான நிகழ்ச்சிகள் அள்ளி தரும் பண்பலை ஒன்னே ஒன்னு, அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. 11:04 ஆயிடுச்சுங்க, நாம கேட்க போறோம் உங்களோடு. நாங்க உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னா 0431 முதல் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 11 மணி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க உங்களோட நாங்க நிகழ்ச்சியோட முதல் நேர் யாரு? வணக்கம்.
1: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: நாங்க நவலூர்ல இருந்து ரேவதி பாண்டியன் பேசுறேங்க சார்.
0: ரேவதி பாண்டியன், என்ன பண்றீங்கம்மா?
1: நாங்க பூக்காடு களை வெட்டிட்டு இருக்கேங்க சார்.
0: என்ன பூ?
1: மல்லிகை பூ காடுங்க சார்.
0: ஆஹா, அந்த காடு மன மனன் இருக்குமே.
1: ஆமாங்க சார்.
0: ரைட். சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: பொட்டல முட்டாய் பாட்டு வேணுங்க சார்.
0: பொட்டல முட்டாய் எதனால?
1: அந்த பாட்டு

0: பிடிக்கும் எங்களுக்கு.
1: தோட்டத்தில் டான்ஸ் ஆட போறீங்களா?
0: ஆடுவோம் சார், பூக்காட்டில்.
1: பூக்காட்டிலே டான்ஸ் ஆடுவீங்களா? சரி சரி சரி, கேட்டுடலாமா அந்த பாட்டை?
0: கேட்கலாம் சார்.
1: நன்றிம்மா, உங்களுக்கான பாடல் இதோ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: நாள்தோறும்

0: காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 11:15 ஆயிடுச்சுங்க, நாம கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நேரில் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 246-102-1-4-3-1 அப்படிங்கிற இணைப்பு என்னோட சேர்த்து டயல் செய்யணும். இது வரைக்கும் நான் பேசினதே இல்லைப்பா, இன்னைக்கு தான் இப்போ ஃபஸ்ட் டைம் பாட்டு கேட்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு நம்பர் இருக்கு, 240-102-1-2401-0421 அப்படிங்கிற எஸ்டிடி கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்ய மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம கூட பேச போற அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். யார் சொல்றது?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: முள்ளக்காடு பாபு, சரி. என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
3: ரிதம் படத்துல தனியே தன்னந்தனிய.
2: ஏன் ஏன் காலையிலேயே தனியே தன்னந்தனியே?
3: அது பாட்டு கேட்க நல்லா இருக்கும்.
2: நல்லா இருக்கும், கேட்டுறோமா?
3: கேட்கலாம் சார்.
2: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 11:22 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நேரில். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும். புத்தம் புது நேயர், நான் இது வரைக்கும் பேசினதே இல்லப்பா, இன்னைக்கு தான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படின்னா 2401021 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்காகவே காத்திருக்கு. 0431 அப்படிங்கிற STD கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யணும். இல்லைப்பா, நான் இது முன்னாடி நிறைய தடவை பேசியிருக்கேன், இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிறேன். அறிமுகமான நேயர்கள் 246-102-1 அந்த நம்பருக்கு வரலாம். 4-3-1 அப்படிங்கிற இணைப்பினோட இப்போ யார் வந்திருக்கா கேட்போமா? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறது?
3: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வல்லாட்டிலிருந்து கவிதா பேசுகிறேன்.
2: இவ்வளோ சிரிப்போட பேசுறீங்களே, என்னாச்சு? என்ன பாட்டு கேக்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: காசி படத்துல வந்து
2: அருமையான பாட்டு. ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்லாம் கேட்க முடியாது, எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. சூப்பர், கேட்டலாமா?
3: கேட்டலாம்.
2: நன்றிமா உங்களுக்கான பாடல் இதோ.
3: நன்றி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி.
4: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல்.

0: பொறியியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: 11:30 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரு பாத்திரலாமா? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
4: நன்றி.
3: இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க.

0: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 11:37 திருச்சி FM ரெயின்போ 102.1 லகட்டு இருக்கோம் உங்களோடு. நாங்க நேரில் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 246-102-1 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணலாம். 4-3-1 அப்படிங்கிற இணைப்பு என்னோட. இது வரைக்கும் நான் பேசினதே இல்லப்பா, இனி தான் ஃபர்ஸ்ட் டைம் பேச போறேன், பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 240-102-1 4-3-1 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னையும் சேர்த்து டயல் பண்ணிக்கலாம். 240-1021-0431 எஸ்டிடி கோட் நம்பர். இப்போ நம்ம கூட பேச போகிற அடுத்த நேர் யார்? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமே.
3: பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம், முத்து டெய்லர் சார்.
2: முத்து டெய்லர் எங்கிருந்து பேசுறீங்க? அம்மாபாளையமா?
3: ஆமாம் சார், சொந்த ஊர் கலரம்பட்டி சார, டெய்லர் கடை அம்மாபாளையத்தில் இருக்கு.
2: ரைட்டுங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு
3: நிகழ்ச்சியில்? செந்தூர பூவையில் வந்து செந்தூர பூவையில் பாட்டு
2: போகிறோம். எதனால் அந்த பாட்டு பிடிக்கும்?
3: எனக்கு வந்து அதாவது அழுகிற மாதிரி படம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அழுதுருவேன்.
2: அழுதுருவீங்க? சென்டிமெண்டலா?
3: சென்டிமெண்ட் நமக்கு அதிகம்.
2: நானும் எமோஷனல் தாங்க, அழுதுருவேன். அழுகிற சீன் மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா நானும் கண் கலக்கி உட்காந்துரு அப்படியே தேட்டரில். அந்த மாதிரி தான் நீங்களும்?
3: ஆமாம் சார்.
2: ரைட்டு, பாடுகட்டுறோமா?
3: ஓகே சார்,
2: நன்றி. உங்களுக்கான பாடலுக்கு

0: 11:43 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட. நாங்க நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, யாருங்க இந்த பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் நவலூர் வந்து தாமரை பேசுறீங்க சார்.
0: தாமரை, என்ன பண்றீங்க?
1: பூ எடுத்துக்கிறேன் சார்.
0: நீங்களுமா?
1: ஆமாங்க சார், மல்லிப்பூ எடுத்துக்கிறேன்.
0: மல்லிப்பூ? ஆல்ரெடி இதே மாதிரி ஒரே தோட்டத்தில் தான் இருக்கீங்களோ ரெண்டு பேரும்?
1: இல்லைங்க சார், நாங்க வேற பக்கம் இருக்கோம் சார்.
0: நவலூர் ரேவதி, நீங்களா? வேற வேற தோட்டமா?
1: பாட்டு
0: போட்டுருவோம். அந்த பாட்டு நன்றிமா இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாட்டு இதோ.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
3: 11:49 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: 102.1 எங்கள் நிகழ்ச்சியில் இணைவது திருச்சி வரக்கத்தாலிருந்து ஆடிவதும் பூந்தண்டல் தேனியதா ஐயப்பன். நீங்க சரி, அன்பு நண்பன் அச்சிதன் அவர்களுக்கு இனிய பகல் வணக்கம்.
3: உங்களுக்கும் இனிய பகல் வணக்கம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
4: எல்லா திருவிழாவும் வந்து மாசம் மாசம் வந்துட்டு இருக்கோம். மாசம் திருவிழா, வைகாசி மாசம்
3: திருவிழான்னு.
4: எங்க ஊர் ஆணி திருவிழா. ஆணி திருவிழா வைகாசியில ஆரம்பமாகும். நாளைக்கு வந்து எங்க ஊர் தாளானொல்லு கிராம தேவதை, எங்கள் எல்லை காக்கும் கிராம தேவதைக்கு மிக பிரம்மாண்டமான தீர்த்த குடம் விழா நாளைக்கு.
3: சூப்பர்.
4: வருஷ வருஷம் வந்து இந்த தீர்த்த குடம், வாகன புறப்பாடு, எல்ல ஓட்டம், தப்பு, நம்ம தேல ஓட்டம் எல்லாமே ஆவணியில நடக்கும். வைகாசியில வந்து தீர்த்த குடம் அந்த நாளைக்கு. அதனால நம்ம நேயர்கள்லாம் வந்து வருஷ வருஷம் வருவாங்க. இந்த வருஷமும் நேயர்கள் வரணும். வானொலி சார்பாக இன்னைக்கு சொல்லிட்டோம்.
3: ரேடியோ ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சு விட்டீங்க.
4: தீர்த்த குடத்தை பாக்க நம்ம மலைக்கோட்டை

0: சேர்ந்து ஆரம்பிச்சுன்னா தீர்த்தகுணம் கிராண்டா இருக்கும். அதுல இருந்து எல்லாரும் நம்ம பிரம்மமா பேசுவாங்க.
1: சரி,
0: இப்ப எனக்கு வந்து உங்களோட நாங்க நிகழ்ச்சிக்கு வந்துருவோம். ஏன்னா எங்களோட வானொலி இருக்கனால உங்களோட நாங்கள சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச பாட்சா படத்துல இருந்து இப்ப எங்க மாதிரி எங்க செல்லாய் நடந்து வந்தா அழகு மாதிரி அழகு, நீ நடந்தா நடை அழகு, நீ சிரிச்சா சிரிப்பழகுன்னு பாட்ட கொடுங்க.
1: அப்ப நான் சிரிச்சா சிரிப்பழகு இல்லையா?
0: நக்கீரனோட சிரிப்பு நக்கீரனோட மகிழ்ச்சி அழகான பேச்சு தானே.
1: நன்றி நன்றி. சரி ஓகே,
0: சீக்கிரம் வந்து சாப்பாடு போடணும். கல்யாண சாப்பாடு
1: கண்டிப்பா போட்டலாம். உங்களுக்கான பாடலை போட்டலாம்.

நிறைவேறுகிறது இன்றைய உங்களோடு நாங்கள். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ண நேயர்களுக்கும் கால் பண்ண ட்ரை பண்ண நேயர்களுக்கும் கேட்டுருச்ச எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய். திருப்பி உங்களை 1 மணிக்கு சந்திக்கிறேன்.

இருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினி கேட்கலாம். வணக்கம்.

0: திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நாட்டின் இளைஞர்கள், மகளிர், விவசாயிகள் ஆளுமை பெறுவதில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை, வளர்ச்சி, பொதுநல பாதையில் அரசு அர்ப்பணிப்புடன் முன்னேறி செல்வதாக தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களில் காலியாக உள்ள தலா ஒரு உறுப்பினர் பதவி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுவும் இன்று பரிசீலிக்கப்படுகிறது. தமிழகத்திலிருந்து தாவேகா சார்பில் அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தி வன்முறைகளை தடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளை இப்படை மேற்கொள்ளும். தமிழகத்திற்கான பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநில அரசு கோரிய 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு முன்னெச்சரிக்கையாக வழங்கியுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். சிவகங்கை மாவட்டத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினருக்கு கடனுதவி வழங்கும் வகையில் பல்வேறு முகாம்கள் வரும் 23 தேதி வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15 தேதி வரை 5 சுற்றுகளாக 10,250 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் இப்பகுதிக்குட்பட்ட 94,521 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் இந்திய ஏ அணி சற்று முன் 25 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: குறள் அமுதம். பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 10 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இந்த உலகத்துல பல வித்தியாசமான உயிரினங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஜாபிரோ வகை பறவைகள். இத தூரத்துல இருந்து பார்க்கும் போது கொக்கு மாதிரியே தெரிஞ்சாலும் 2 நிமிஷம் உத்து பாத்தீங்கன்னா பக்குன்னு ஆயிடுங்க. அந்த அளவுக்கு அதோட லுக் இருக்கும். எப்படின்னா கழுத்துக்கு கீழே அழகா வெள்ளையா சூப்பரா இருக்கும். கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல மஃப்ளர் கட்டின மாதிரியே இருக்கும். கழுத்துக்கு மேல இருக்கிற கண்ணு மூக்கு அழகு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கண்ணங்கரேருன்னு தார ஊத்தி வச்ச மாதிரி அப்படி ஒரு டெரிஃபிக்கான ஒரு லுக்ல இருக்கும். இதே அந்த போட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், பார்க்க கொஞ்சம் டைனோசர் மாதிரியே பயமா இருக்கும். இதோட உயரம் பாத்தீங்கன்னா 5 அடி வரைக்கும் இது வளருங்க. 9 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். இதோட சிறகுகள் இருக்குல்ல, அதை விரிச்சு மட்டும் அது நின்னுச்சுன்னா செம்ம மாசா இருக்கும். ஏன்னா 2.8 மீட்டர் வரைக்கும் அதோட சிறகுகள் விரியும். இந்த பறவைகள் 36 வயசு வரைக்கும் வாழக்கூடியது. இதோட சிறக விரிச்சு அது நிற்கும் போது ஒரு குடும்பமே அதுல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னா பாத்துக்கோங்களேன். இந்த வகை பறவைகள் எங்க அதிகமா இருக்கும்னா ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி ஈரமான நிலங்கள்ல தான் அதிகமா ஜாலியா அப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்கும். இதோட சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மீன், தவளை இதெல்லாம் வந்து அப்படியே அழகா பிடிச்சி சாப்பிடும். ரொம்ப பசியில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய விலங்கா இருந்தாலும் சரி அதை அப்படியே அட்டாக் பண்ணி அசால்ட்டா அப்படியே சாப்பிடுவாங்க. முக்கியமா பியூர் நான் வெஜிடேரியனுங்க இவங்க. இவங்களோட ஒரிஜின் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். தெற்கு அமெரிக்கால இருக்கிற காடுகள்ல இவங்களை நீங்க

அதிகமா பார்க்க முடியும். இந்த ஜாபிரோ பறவைகள் மொத்தம் 20 வெரைட்டில இருக்கிறாங்க. எத்தனை வெரைட்டி இருந்தாலும் சரி, மொத்தமாவே அவங்க ஒரு டெரிஃபிக் லுக்ல தான் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். அமெரிக்க விவசாயிகளுக்கு இந்த பறவைகள் நண்பன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அவங்களோட வயல்கள்ல பூந்து நாசம் பண்ற அந்த எலிய அலேக்கா செல மாதிரியே நின்னு அப்படி அட்டாக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிருவாங்களாம். இந்த ஜாபிரோ பறவைகள்ல ஆணினம் தான் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பசி வந்தா நீயா இருக்க மாட்டேங்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ அது வந்து ஜாபிரோவுக்கு பொருந்துங்க. ஏன்னா தனக்கு பசி வந்த நேரத்துல தனக்கு இர கிடைக்கலனா பக்கத்துல இருக்கிற பறவைகள்ட்ட இருந்து புடுங்கி சாப்பிடுற அளவுக்கு அவங்க வந்து அப்படி இருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு கூடு கட்டுனா அதுலதான் பல வருஷமா அவங்க வாழ்றாங்க. புதுசு புதுசா கூட தேடி போறது கிடையாது. நம்ம எப்படி ஒரு வீட்டை கட்டி அதுல இருந்துட்டு திரும்ப ஏதாவது திருத்தம் இருக்கு அப்படின்னா அதையே ஆல்டர் பண்ணி ஆல்டர் பண்ணி நம்ம இருப்போமோ அதே மாதிரிதான் இவங்களும் பல வருஷங்களுக்கு அதே கூட்ட ஆல்டர் பண்ணி அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. என்னங்க ஜாபிரோ பாக்குறதுக்கு அமெரிக்காவுக்கு போட்டி எல்லாம் கட்டலாமா?

சாப்பிள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நண்பகல் 1 மணிக்கு காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் மதுரை கீதம் நிகழ்ச்சி காத்திருக்கு. 2:15 வேளாண் அரங்கத்தில் இறாலில் வெள்ளை தசை நோய் குறித்து உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலைங்காயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் பிரதிஷா அவர்கள். இரண்டு 30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ரத்தினாம்பாள் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் கேட்கலாம். 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு, 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் சர்மிளா அவர்கள் தரும் தகவல்களோடு கேட்கலாம். இரவு 7 மணிக்கு இலக்கிய பேழையில் சித்தர்கள் காட்டும் வழி உரை வழங்குகிறார் கவிஞர் க. புத்திரசிகாமணி. தொடர்ந்து மணிமேகலை துறவு குறித்து உரை வழங்குகிறார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நஞ்சில்லா உணவு குறித்து அங்கக காய்கறி சாகுபடி திருவெரும்பூர் ப. செந்தில்குமார் அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைய காத்திருக்காங்க. இரவு இசை இனிமை 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருவேன்.

நேர்களை நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று மாலை 5:30 மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டு ரசிக்கலாம். பத்து மணிக்கு அரங்கிசையில் என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், ஆலத்தூர் டி ராஜகணேஷ் அவர்கள் கஞ்சிரா. நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேர்களே.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 12:10. என்னதான் நம்ம பெரிய பசங்களா வளர்ந்தாலும் கூட இன்னமும் சின்ன பிள்ளையாவே இருக்கே அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருப்போம். விளையாட்டு பிடிக்காது.

யாரு தாங்க இருக்காங்க, எத்தனையோ வகையான விளையாட்டுகள் இருந்தாலும் கூட பாரம்பரியமாக விளையாடுற விளையாட்டுகளில் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து விளையாடுற விளையாட்டு எது? தொழில்கள் பகரலாம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் 246 102 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்களில்

12:16 என்னும் இடத்துக்கு கேட்டறிந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்து விளையாடக்கூடிய பாரம்பரியான விளையாட்டுகள் எது எது அப்படின்றதான் கேட்டிருந்தோம். தோழிகள், உங்களுக்கு பிடித்த, நீங்கள் இப்போ கூட விளையாண்டுட்டு இருக்க அந்த பாரம்பரியமான விளையாட்டு எது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கலாம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் 240 அப்படிங்கிற இந்த எண்களில் திருச்சியோட முன்னெடுப்பு என்னான 0431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்து அழைக்க மறக்காதீங்க.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 12:22 ஆக போது இந்த நேரத்தில் மங்கையுலகம் நிகழ்ச்சியில தொடரும் விளையாட்டு அப்படின்னு பாரம்பரியமா விளையாடக்கூடிய விளையாட்டை பத்தி பேச வந்திருக்கிற அந்த தோழி யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: யாரை இங்க பேசுறீங்க? நீங்க பாரம்பரியமா இன்னைக்கு தொடர்ந்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு எது?
3: தாயம் விளையாடுவோம்.
2: தாயத்துல யார் முத தாயம் போடுறது? நீங்களா எதிரணியா?
3: எங்க தம்பி போடுவா.
2: எப்பவுமே அவருக்கு தாயம் வேணுமா?
3: வெற்றி பெறது தாயத்துல
2: நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
3: நன்றி.

0: இணைப்புல காத்துக்கக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: யார், எங்கேருந்து பேசுறீங்க தங்கச்சி?
1: திருச்சி கே கே நகர்ல விவேகா அக்கா.
0: கே கே நகர்லேருந்து விவேகா. நீங்க
1: ஆமாக்கா,
0: ஸ்கூல் படிக்கிறீங்க தானே?
1: ஆமா, குருகுலம் படிச்சுட்டு இருக்கோம்க்கா.
0: குருகுலமா? அதான் விடுமுறை இல்லை. என்னடா பள்ளிக்கு போற பிள்ளை இந்த நேரத்தில் பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சேன் நான்.
1: வீட்ல இருந்தே படிக்கிறோம்க்கா,
0: வீட்டில
1: குருகுலம்.
0: இருந்து குருகுலம் படிச்சுட்டு இருக்கீங்க. சரி விவேகா, சொல்லுங்க. பாரம்பரியமா நீங்க விளையாடுற விளையாட்டு எது?
1: அப்பா வந்து நிறைய விளையாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க 90s கிட்ஸ்ன்றதுனால பட்டம், கோலி குண்டு, தாயம் அதெல்லாம் விளையாடுவோம். இதுக்குள்ள ஸ்பெஷலா போய் பித்தளையில இது தாயக்கட்டை,
0: காயக்கட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: பம்பரம், பம்பரம் விடுவோம்.
0: பல்லாங்குழி?
1: பல்லாங்குழி விளையாடுவோம்க்கா.
0: பல்லாங்குழி ஜாலியா இருக்கும்ல,
1: பசங்க வருவாங்க. ஆமா,
0: அந்த குழியில அப்படியே முத்து அள்ளி வலிச்சிட்டோம்னா நம்ம தான் ஜாலி. அந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கா
1: நிறைய கிடைச்சிருக்குக்கா.
0: பாருங்களேன். அப்ப
1: புளியங்கொட்டையில விளையாடுவோம் உட்காந்து.
0: புளியங்கொட்டை. நாங்க இந்த சோவி இருக்குல்ல, சோவி வச்சு விளையாடுவோம். சோவின்னு சொல்லுவாங்கல்ல, கடல்ல கிடைக்கல குட்டி குட்டி சிப்பி, அது வச்சு நாங்க விளையாடுவோம்.
1: இந்த பசங்க எல்லாம் வருவாங்கக்கா, ஃபுல்லா கும்பல உட்கார்ந்துகிட்டு பரமபதம் விளையாடுவோம்.
0: பரமபதம் பாருங்க, ஜாலியா ஜிம்கானா தான் விடுமுறைனா. சரி,
1: கண்டிப்பாங்கக்கா.
0: எப்பவுமே இதே போற மகிழ்ச்சியா இருங்க, சரியா?
1: நன்றிக்கா.
0: நன்றிமா. அதே மாதிரி நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளையும் விளையாடுங்க.
1: நன்றிக்கா.
0: சரிம்மா, நீ இப்போ வந்ததுக்கு நன்றி. தோழிகளே, நேரம் 12:25 ஆயாச்சு. நீங்க பாரம்பரியமா விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு எது பகிர்ந்துக்கலாம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி. மலைக்கோட்டை.

0: மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
6: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தொடரும் விளையாட்டுகள் பத்தி சொல்றதுக்காக இணைப்புல காத்திருக்கிற தோழி வணக்கம். என்னங்க தொடரும் விளையாட்டுன்னு சொன்னா நீங்க தொடராம போயிட்டீங்களே, எப்படி இப்படி? நமக்கு நிறைய விளையாட்டுகள் பிடிக்குங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நவீனமா நாகரிகமா எத்தனையோ விளையாட்டுகள் வந்துருச்சு. என்ன சொல்ல போனால் வெளியவே போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடுங்கிற அளவுக்கெல்லாம் வந்து இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டுகள் கூட வந்துருச்சு. ஆனாலும் புழுதி மண்ணில் புரண்டு எழுந்திருச்சு விளையாடுற அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் நமக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரியான எந்த விளையாட்டை இதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து விளையாடுறீங்க அப்படின்றதான் கேட்டிருந்தோம். இணைப்பில் காத்திருக்கிற இந்த தோழி வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க? பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். உங்களுடைய பேர் சொன்னாதானே தெரியும்.
1: அமலா பேசுறேன்.
0: அமலா? அமலானா இது இந்த பழைய நடிகை இருப்பாங்களே அந்த அமலாவா?
1: இல்ல இல்ல.
0: எப்படி உங்களுக்கு அமலான்னு பேர் வச்சாங்க?
1: அப்பா வச்சாங்க.
0: அப்பா? அப்ப உங்க அப்பாவுக்கு வந்து அமலா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? சரி சொல்லுங்க, பாரம்பரியமான விளையாட்டு அப்படின்னா இது வரைக்கும் தொடர்ந்து நீங்க எந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கீங்க?
1: எங்க பாப்பாங்கலாம் கபடி விளையாடுவாங்க.
0: ம்,
1: வீட்லயே.
0: சரி, நீங்க?
1: நாங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு கூட தாயம் விளையாடுவோம் பாப்பாங்க கூட.
0: சரி,
1: அப்புறம் பாப்பாங்க தான் விளையாடுவோம். எங்களுக்கு வேலை இருக்கும்.
0: வேலை இருக்கும். என்னங்க என்ன பார்த்தாலும் வேலை வேலைன்னு போயிட்டு இருந்தா எப்பதான் விளையாடுறது? நமக்கான நேரம் ஒதுக்கணுமா இல்லையா?
1: அது அந்த பாப்பாங்களுக்கு லீவ் விடையில கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடுவோம். வயல் வேலை இருக்கும், போயிருவோம்.
0: சரி, என்ன விளையாட்டு நீங்க சின்ன வயசுல விளையாண்டா அந்த விளையாட்டை உங்க குழந்தை கத்து கொடுத்துருக்கீங்க?
1: எங்க பாப்பாங்க வந்து தாயம் விளையாடுவாங்க, செஸ் விளையாடுவாங்க. அவங்க கூட அப்படியே நாங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
0: அந்த இரண்டு விளையாட்டுகள், நிறைய விளையாட்டுகள், அந்த சில்லாக்கு, பாண்டி ஆட்டம், இது மாதிரி நிறைய விளையாட்டுகள்
1: விளையாடுவாங்க
0: பாத்தீங்களா? நான் சொல்லவும் தான் நீங்க ஒண்ணு ஒன்னா என்கிட்ட சொல்றீங்க. நீங்களா ஒண்ணுமே சொல்ல போங்க, நான் கோச்சிட்டேன் உங்க மேல. விழுமியங்களை குழந்தைங்களுக்கு கடத்துறவங்க நம்ம மட்டும்தான். அதனால கண்டிப்பா அந்த விளையாட்டுகள் சொல்லிக் கொடுங்க, சரியா? நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. தோழிகளே, இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பங்கேற்று தொடரும் விளையாட்டு

விளையாட்டுகள் அப்படின்னு பாரம்பரியமாக விளையாண்ட எந்த விளையாட்டுகளை இன்னமும் தொடர்ந்து விளையாடுறீங்க அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய தோழிகள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, வாய்ப்பு கிடைச்சிருக்காது, பரவாயில்ல. நாளைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பில் நீங்கள் பேசலாம். இணைப்புக்கு வந்த அத்துணை தோழிகளுக்கும் வாழ்த்துக்கள்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய

0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகளாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை, நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. Nadda கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு

0: பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
2: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலையில் நின்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி

0: அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வார்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சு அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து 1-2 நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ரத்னாம்பால் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் கேட்கலாம். 3 மணிக்கு இசை தூரல். 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாடு. நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 246-102-1, 240-102-1, 4-3-1 என்கிற இணைப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்த நேரம் 1 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாட்டின் இளைஞர்கள், மகளிர், விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை, வளர்ச்சி, பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறிச் செல்வதாக தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படைத் தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்வதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வேளாண் சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று தொடக்க உரையாற்றிய அவர்

வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் இன்று தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்காவின் வேளாண் அமைச்சர்கள் உட்பட 21 நாடுகளைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். உணவு பாதுகாப்பு, புதிய பண்ணை தொழில்நுட்பங்கள், காலநிலை மாற்றத்திற்கு உகந்த வேளாண் பணிகள், வர்த்தகம், சிறு குறு விவசாயிகளுக்கு ஆளுமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படை மேற்கொள்ளும். தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் இந்திய ஏ அணி சற்றுமுன் 40 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் நம் மனதிற்குள் ஏற்படுத்திய சுவடுகள் மாறுவதே இல்லை. அவை என்றும் அழியாத காவியங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை இசை வரலாற்றின் பக்கங்களை மெதுவாக திருப்பி பார்க்கும் காவிய கானங்களோடு உலாவரவிருக்கின்றது மதுர கீதம். அவசர உலகத்துல வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ், இமெயில்னு எத்தனையோ வந்துட்டாலும் ஒரு இன்லைன் லெட்டர் அல்லது ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து தங்களுக்கு பிடிச்ச பாடல்களை அழகா பேனாவால எழுதி அதை தபால் பெட்டியில போடுற அந்த சுகமே தனிதாங்க. அந்த வரிகளில் இருக்கிற பாசமும் நேசமும் என்றைக்குமே குறையாது. அப்படி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போவிற்கு நேயர்கள் ஆசையாக எழுதின கடிதங்கள் மூலமாக அவங்க கேட்ட மதுரமான பாடல்களையும் தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். வாங்க, முதல் கடிதம் யார் எழுதினதுன்னு பார்ப்போம். இளையான்குடி, இக்பால், அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்பத்திற்காக திலானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா குரலில். தகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதக

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 1:10 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் எசனகோரை ஆரோக்கியதாஸ் இவரின் விருப்பத்திற்காக ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில்.

நேரம் 1:14 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுர கீதம். வெளியே சுட்டெரிக்கும் வெயில், ஆனால் உங்கள் காதுகளுக்குள் நனைய காத்திருக்கிறது ஒரு மெல்லிய சாரல் மழை. வரிகளின் ஆழத்தில் நம்மை உருக வைத்து இசையின் மென்மையில் நம்மை சிலிர்க்க வைக்கும் காலத்தால் அழியாத கீதங்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் அம்மாபாளையம் பொன்னுசாமி, பாஞ்சாலி, நல்லுசாமி, பாண்டியன், முத்துவீரன் இவர்களுக்காக.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:19 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி, சுவாமிநாதன், நிதிஷ், நளினி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்பத்திற்காக நாளை நமதே திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ், பி சுஷீலா குரலில்.

1:24. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுர கீதம். கடந்து போன காலங்கள் கவிதையாகலாம், ஆனால் கடந்து போன அந்த பொற்கால பாடல்கள் நம் நெஞ்சில் என்றும் அழியாத காவியங்கள். தலைமுறைகள் தாண்டி தாளங்கள் மாறினாலும் நம் காதுகளுக்குள் என்றும் தேனாய் பாயும் காவிய கானங்களின் அமுத துளிகளால் இது மதுரகீதம். மதுரகீதத்தில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஷியா, மெக்னா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: காற்றில் கலக்கும் கானமாய், உங்கள் இதயங்களை நினைக்கும் வண்ணமாய், திருச்சி FM ரெயின்போ 102.1 இது மதுரகீதம். மதுரகீதத்தில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் நாச்சிக்குறிச்சி ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்பத்திற்காக தியாகம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலிலிருந்து பாடல்.

ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையில் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

0: அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.
1: உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்.

0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 1:36 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம். நேயர்களே, அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை துவங்கி 90 ஆண்டுகள் வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதை களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திருமையும் வளரட்டும். மதுரகீதம் நிகழ்ச்சியின் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாச்சிக்குறிச்சி ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி, பட்டக்கத்தி, வைரவன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, ராமலிங்கம், சுமதி, சக்தி, ஜனார்தனன், மாலதி, தங்கமாயன்.

0: 1:42 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரகீதம் நிறைவு பெறுகிறது. மதுரகீதம் மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் 1 மணிக்கு.
1: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
2: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
1: நிகழ்ச்சிகளை பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
2: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
1: மின்னஞ்சலுக்கு atrichy@gmail.com.
2: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்.
1: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
2: பண்பலை 102.1
1: நேர்களுக்காக நேர்களால்

நிகழ்ச்சிகளை உங்களின் நினைவிற்காக. இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் வெள்ளை தசை நோய் உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீனவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் பிரதீஷா அவர்கள். இரண்டு 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கிராமிய பாடல்கள் ரத்தினம்மாள் குழுவினர்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி

மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை வளர்ச்சி பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச

0: கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லைப்பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படைத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்கிறது என்று உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்பு மனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள். தாவேகா அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
1: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக

0: மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர் மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருமூர்த்தி அணையின் மூலம் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, மடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ்.
0: தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று இறாலில் வெள்ளை தசை நோய் நேர்முகம் பங்கேற்கிறார் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்வள நோய்கள் சுகாதாரத்துறை உதவி பேராசிரியர் ஆர். பிரதீக்ஷா அவர்கள். பொதுவா நம்ம விவசாயிகள் விவசாயத்தோடு சார்பு தொழிலையும் சேர்த்து செய்யறப்பதான் அவங்க சந்திக்கக்கூடிய ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையும் சமாளிச்சு ஓரளவுக்கு வருமானத்தை நிரந்தரமா ஈட்ட முடியும். அந்த வகையில சார்பு தொழில்னு எடுத்துக்கிட்டா ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு. இதுல குறிப்பா இறால் வளர்ப்பு அப்படிங்கிறது நம்ம நவீன வேளாண்மையில ஒரு முக்கிய அங்கமா வகிக்குதுன்னு சொல்லலாம். இறால் வளர்ப்புங்கிறது நன்னீர்லையும் வளர்க்கலாம், உவர் நீர்லையும் வளர்க்கலாம். பொதுவா தமிழ்நாட்டோட நம்ம கடலோர மாவட்டங்கள்ல அதிகப்படியான இறால்கள் வளர்க்கப்படுது. இறால்ல உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுற ஒமேகா 3, செலீனியம், விட்டமின் இ, அப்புறம் நிறைய புரதச்சத்துக்களும் இறால்ல நிறைஞ்சி இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்தியாவில இருந்து வெளிநாடுகளுக்கும் இறால்கள் பெருமளவுல ஏற்றுமதி செய்யப்படுறதுனால விவசாயிகளுக்கு அந்நிய செலாவணிய ஈட்டி தரும் வகையில இந்த இறால் வளர்ப்பு இருக்கு. சரிங்க, பயிர் சாகுபடியில சவால்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இறால் வளர்ப்புலையும் சவால்கள், அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த சவால்கள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அடர்த்தியான வளர்ப்பு முறை, நீர் மாசுபாடு, நோய் பரவல், இந்த மாதிரியான சவால்கள் நிறைஞ்சி இருக்கு. சரிங்க, இறால தாக்கக்கூடிய வெள்ளை தசை நோய் இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்வள நோய்கள் சுகாதாரத்துறை உதவி

0: வி பேராசிரியர் ஆர் பிரதீக்ஷா அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே இறால் வளர்ப்பு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இறாலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு நோய் வரும், நோய் வந்தால் எல்லா இறாலும் பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் நஷ்டம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சமும் அந்த தொழிலில் இருக்கும். எந்த அளவுக்கு லாபமோ அந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே இந்த இறால் வளர்ப்போர் இடையே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இறாலுக்கு பலவிதமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மேலேருந்து ஒரு காக்கா ஒரு எச்சம் விட்டால் கூட அதனால் அந்த இறாலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த வெள்ளை தசை நோய் அப்படின்றது என்ன, இந்த இறாலுக்கு அது எப்படி ஏற்படுது, என்ன மாதிரி அறிகுறி இருக்குது, அதுக்கு வந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பிரதீக்ஷா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்மளோட ஏற்றுமதியில் பார்த்தோன்னா இறாலோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. அதுலேயும் முக்கியமாக சமீப காலமாக இறால்களில் ஏற்படக்கூடிய நோயினால் கிட்டத்தட்ட நமக்கு 4000 கோடி கிட்ட நஷ்டமாயிருக்கு. இது வந்து 2021 டேட்டா படி நான் சொல்கிறேன். இப்போ சமீப காலமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இறால் வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே வெண்புள்ளி நோய், இஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் வந்து இப்போ பொதுவாகவே காணப்படுது. இதோட சமீப காலமாக எல்லா இறால் பண்ணைகளிலும் பண்ணையாளர்கள் காணக்கூடிய ஒரு நோய் தான் வெள்ளை தசை நோய். இந்த வெள்ளை தசை நோயை சரிவர கவனிக்காமல் விட்டுறோம். ஏன்னா இது வந்து நோய் அறிகுறிகளோடு சேர்ந்து வருது. அதாவது வெண்புலி நோயோடையோ அல்லது இஹெச்பி எனக்கூடிய என்டிரோசைட்டோசோன் ஹெப்படோபினை நோய் கூடையும் சேர்ந்து வரனால இதை வந்து கவனிக்க தவறிடுறாங்க. இதன் காரணம் மூணு வகையை நம்ம வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியானால வரலாம், வைரஸ்னால வரலாம், அல்லது ஒட்டுண்டினால கூட வரலாம். இதில் ஃபர்ஸ்ட்டு வைரஸ் காரணிகள் என்னென்னு பார்த்தோன்னா நோடாவிரிடே மற்றும் டோட்டிவிரிடே என்ன குடும்பத்தை சார்ந்த வைரஸ்னால நமக்கு வந்து இந்த வெள்ளை தசை நோய் வருது. இந்த வெள்ளை தசை நோய் மேலும் பாக்டீரியாவான போட்டோ பாக்டீரியம், லாக்டோகோக்கஸ் போன்ற பாக்டீரியானால கூட வரலாம். தீம் தாண்டி ஒட்டுண்டிகள் அதாவது பிளிஸ்டோபோரா போன்ற ஒட்டுண்டிங்கனாலையும் வரலாம். இந்த வெள்ளை தசை நோய் எப்படி ஆரம்பிக்கும்னா, அந்த இறால்களின் தசையில் வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஆரம்பித்து அதோட தசை ஃபுல்லாக வெள்ளை நிறமாக மாறிடும் அல்லது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். டிரான்ஸ்பரண்ட்டுன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜு, போக போக அது தசை ஃபுல்லாக வெள்ளையாக மாறிடும். இந்த வெள்ளை தசை நோய் வந்து ஓரிரு நாட்கள் அதாவது 3 முதல் 5 நாட்களுக்குள்ள இறாலுக்கு வந்து இறப்பு ஏற்படலாம்.
1: இல்லை, இப்போ ஒரு இறாலோட வளர்ச்சி பருவத்தில் இந்த காலகட்டத்தில் இத்தனை வயதுள்ள இறாலுக்கு இந்த நோய் வரும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குங்களா
2: சார்? நம்ம வந்து இது வந்து குஞ்சு பொறிப்பகத்தில் முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டோம்னா, ஹெச்பி, டபிள்யூஎஸ்எஸ்வி அப்புறம் வெள்ளை தசை நோய்க்கான காரணங்களை செக் பண்ணிட்டோம்னா நம்ம முன்கூட்டியே தடுத்துடலாம். இதை எதையுமே நம்ம முன்னாடியே நோயை வந்து செக் பண்ணாமல் நம்ம டைரக்டாக நம்ம பாண்டில் விடுறனால அது வளர வளர தான் நமக்கு தெரியும். மெயினாக வந்து ஒரு 10 சென்டிமீட்டரான இறால்களில் வெள்ளை திசை நோயை பார்க்கலாம். மேலும் சமீப காலத்தில் ஒரு முக்கியமான பாக்டீரியா வந்து இதுக்கு காரணமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா போட்டோ பாக்டீரியம் டாம்சலே சப்ஸ்பீஷிஸ் டாம்சலே. இது ஏன் முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து இறால்கள்லேருந்து மனிதனுக்கு கூட பரவக்கூடிய ஒரு பாக்டீரியா. இதனால் மனிதர்களுடைய தோல் நோய் வந்து ஏற்படலாம். சில எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து கைகளை எடுக்கக்கூடிய நிலைமை அல்லது கால்களை எடுக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். சமீப காலத்தில் 2024 ஜப்பானில் பினியஸ் ஜப்பானிக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறாலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பண்ணையாளர்கள் யாரும் வந்து வெள்ளை தசையோடு நீங்கள் இறால்களை பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்கள் அருகில் இருக்கிற லேபை வந்து நீங்கள் நாடி இதற்கான தீர்வை வந்து கண்டுகொள்ளலாம்.
1: அப்போ இது வந்து ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த விலங்குகள்லேருந்து மனிதனுக்கு பரவுற மாதிரியான ஒரு நோய். அதனால் பண்ணையாளர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்ன்றீங்க.
2: கண்டிப்பாக சார், இது வேணால் ஜூனோட்டிக் பேத்தோஜன்னு சொல்லுவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி. இது வந்து முன்னாடி வந்து ஃபிஷ் ஹேண்ட்லெஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்கல்ல, அவங்களில் வந்து இது வந்து காணப்பட்டுச்சு. இப்போ 2024 ஜப்பானில் வந்து இது ஒரு நோய் காரணியாக கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த வெள்ளை
1: பாக்டீரியா நோய்.
2: ஆமாம் சார், பாக்டீரியா நோய்.
1: சரிங்க, இப்போ ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இறாலுக்கு இந்த வெள்ளை தசை நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இது வந்து என்ன வெள்ளை ஆயிடுமா, அது வந்து ஒளி புகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு இறாலாக இருக்கும், அதுதான் ஒரு அறிகுறின்னு சொன்னீங்க, அப்படிதானா? இல்லை வேற எதுவும் அறிகுறி இருக்கா?
2: அதாவது சார், நார்மலாக நம்ம இறால் எடுத்து பார்த்தோம்னா அது அழகாக ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். இது வந்து வெள்ளை தசை நோய் ஆரம்பிக்கிறப்ப அந்த கண்ணாடி நிறம் போய் முழுமையாக வெள்ளை ஆயிரும். ஒரு இறந்த இறால் இறால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதோட மசில் ஆயிரும். அதனால அதனால சரியான உணவு எடுத்துக்க முடியாது, கொஞ்ச நாட்கள்லயே அது இறப்பு வந்து ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு பறவை காய்ச்சல் மாதிரி தெரியுது. பறவை காய்ச்சல் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை தனிமைப்படுத்தி அதை வந்து ஒரு 3 அடி ஆழம் குழி தோண்டி அதுக்குள்ள புதைச்சிருவாங்க. அப்புறம் வந்து கொட்டையெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய வழிமுறை

0: இருக்கு. அப்படி இந்த இறால் வந்து ஏதாவது ஒண்ணுக்கு வருமா, இல்ல தொடர்ந்து பல இறாலுக்கு இது மாதிரி ஏற்படுமா, அதை எப்படி தனிமைப்படுத்துறது, அதை எப்படி வந்து நம்ம பராமரிப்பு செய்யறத பத்தி சொல்லுங்க.
1: இதை வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் தடுக்கிறன்றதை விட வரக்கு முன்னாடியே தடுக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடி நீங்க எங்க இறால் பண்ண யார் வச்சிருந்தாலும் நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ ஸ்கிரீனிங் கொடுத்துருங்க. நீங்க வந்து இறால் குஞ்சுகளை வாங்கினோடனே பக்கத்துல இருக்கிற லேபுக்கு போய், ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி லேபோ இல்ல என்ஐபிஎல் அக்ரிடேட்டட் லேப்லயோ நீங்க போய் இறாலுக்கான மொத்த வைரஸ் பாக்டீரியா ஸ்கிரீனிங் வந்து பண்ணிட்டீங்கன்னா நம்ம இதுல இருந்து முழுசா தடுத்துடலாம். இப்படி தடுத்தாலுமே ஒரு பக்கத்து இறால் பண்ணையில இருந்து உங்க பண்ணைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதை வந்து தடுக்கிறது வந்து எப்படின்னா, நீங்க ஸ்ட்ரிக்டா பயோ செக்யூரிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு இறால் பாண்ட்ல யூஸ் பண்ற யூட்டன்சில்ஸோ நெட்டோ நீங்க இன்னொரு இறால் இதுல யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தனிமைப்படுத்துதல்ன்றது ஒரு மிகச்சிறந்த வழி. இதை பண்றது மூலயமா மீதி இறாட்களை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். தனிமைப்படுத்துறது மூலயமா நம்ம ஒரு 50% இறால்களை காப்பாத்திடலாம்.
0: பாதுகாப்பு முறை ரொம்ப முக்கியம் நீங்க சொன்னீங்க. ஆனா வெள்ளைத்தசைனோ ஒரு இறாலுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும் போது அந்த ஒரு இறாலுக்கு மட்டும் இருக்குமா, இல்ல அந்த குளத்துல இருக்கக்கூடிய அனைத்து இறால்களுக்கும் அது பரவி இருக்குமா, இல்ல அது எப்படி நம்ம இனம் கண்டு அதை தனிமைப்படுத்துறது?
1: சார், ஆரம்பத்துல ஓரிரு இறால்களுக்கு வந்திருக்கும், அதுக்கப்புறம் அதோட பரவல்னு பார்த்தோம்னா சட்டுன்னு பரவிடும். ஒரு 2 நாள்லயே அந்த குளம் முழுக்க எல்லா இறால்களுக்குமே பரவி,
0: முதல் நாளே பார்த்து அவங்கள மட்டும் தனியா எடுத்துடணும்.
1: தனிமைப்படுத்திட்டோம்னாலே நம்ம ஒரு 50-60% இறால்களை காப்பாத்திடலாம்,
0: பாதுகாக்கிறதுக்கான வழி இருக்கு. சரிங்க, இப்ப வந்துருச்சு அப்படின்னா அந்த இறாலை தனிமைப்படுத்தி, நான் முன்னாடியே சொன்னேன் இந்த பறவை காய்ச்சலுக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது குழி தோண்டி புதைக்கணுமா, இல்ல இதை எப்படி பண்ணணும்ன்றத சொல்லுங்க.
1: சார், தனிமைப்படுத்தி வச்சாலுமே அது வந்து மோஸ்ட்லி வந்து அது இறந்துதான் போயிடும். தனிமைப்படுத்தி அதை நம்ம லேபுக்கு சென்ட் பண்ணலாம், சாம்பிளிங்க்கு சென்ட் பண்ணலாம், வேற என்னென்ன காரணிகள் கண்டுபிடிக்கிறதுக்காக அதை வச்சுக்கலாம். நீங்க மிச்ச இறால்களை காப்பாத்துறதுக்கு வந்து நம்ம ப்ரோபயோட்டிக் அந்த மாதிரி கொடுத்து, வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப முக்கியம், தண்ணி மூலியமா தான் பரவுது. அதனால நம்ம வந்து வாட்டரை வந்து ஒரு 80-90% எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இறால்களை தனிமைப்படுத்தி
0: தனியா எடுத்துடணும், பம்ப் பண்ணி வெளியில எடுத்துடணும்.
1: தண்ணி எல்லாத்தையுமே நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே மித்த இறால்களுக்கு பரவாது, ஏன்னா தண்ணி மூலியமா தானே பரவுது. அதனால அந்த தனிமைப்படுத்தப்பட்ட இறால்கள் மோஸ்ட்லி இறந்துடும்.
0: இதுக்கு ஏதாவது சிகிச்சை முறை, இப்ப 1-2 வெள்ளை தசை நோய் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மற்ற இறாலை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது மருந்து எதுவும் கொடுக்கணுமா?
1: சார், இது வரைக்கும் இதுக்கு மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படல, வேக்சின்ஸும் கண்டுபிடிக்கப்படல. இது வந்து ரீசெண்டா வெளிவந்துட்டு இருக்கிற ஒரு நோய், அதனால பிரிவென்ஷன் மட்டும்தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன்.
0: இப்போ ஒரு பாண்டில் வந்து ஒரு இறாலுக்கு இது மாதிரி வெள்ளை தசை நோய் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம், அவங்கள தனிமைப்படுத்தி அதை கொண்டு போய் அப்புறப்படுத்துகிறோம், இல்லைனா வந்து ஒரு லேபில் கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறோம், இங்கே இருக்கிற தண்ணியை வந்து வெளியில் எடுத்துடுறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அதே மாதிரி இருக்கக்கூடிய இறால் குளங்களில் வேறு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணுங்க?
1: இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தனிமைப்படுத்திட்டோம், அதுக்கப்புறம் அந்த இறாலில் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுச்சு ஒரு குளம், அப்போ நீங்கள் அந்த குளத்தோட தண்ணி வெளியேற்றுறப்ப அந்த தண்ணி வந்து பக்கத்தில் இருக்கிற இறால் பண்ணிக்கு போகலாம். அதை தடுக்கிறதுக்கு நம்ம அந்த பாண்ட கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிட்டு குளோரினேஷன் பண்ணிட்டோம்னா இந்த பாக்டீரியா வந்து நம்ம அழிச்சிடலாம்.
0: எவ்வளவு சுத்து வட்டாரத்துல அது மாதிரி பண்ணணும், ஏதாவது ஒரு அளவு, ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும்
1: பாண்ட் ஃபுல்லுமே நீங்க ப்ராப்பரா ப்ளீச் பண்ணிடணும் சார். குளோரினேஷன் பாண்ட் எல்லாத்தையுமே தனிமைப்படுத்திடணும், தனிமைப்படுத்தி ப்ளீச் பண்ணிடணும்.
0: இந்த வெள்ளை தசை நோய் அப்படின்றது அண்மையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோய் அப்படின்னு சொன்னீங்க, இதனுடைய ஆரிஜின் இது எங்கேருந்து கிளம்பிச்சு, இது எங்கேருந்து பரவி இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஏதாவது இருக்குங்களா?
1: சார், இது வந்து அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட நோய் சொல்ல முடியாது, இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்குது. ஆனா மக்கள் வந்து இது ஒரு தனிப்பட்ட நோயா பார்க்காம இது வந்து ஒரு சிம்டமா பார்த்தாங்க. சிம்டமானா இப்போ வந்து வெண்புள்ளி நோய் வருது இல்லையா, அதோட ஒரு சிம்டமா பார்த்தாங்க. அல்லது இஹெச்பி நோய் இருக்கு இல்லையா, அந்த இறால்களோட வளர்ச்சி குன்றிடும், அதோட ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு சிண்ட்ரோமா பார்த்தாங்க, ஒரு சிம்டமா பார்த்தாங்க.
0: அதாதான் இருக்கும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு
1: சிம்டம் தான் இதுன்னு பார்த்தாங்க. மத்தபடி இது ஒரு தனிப்பட்ட நோயின் வர காலங்கள்ல தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான நோய் காரணிகள் வந்து பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம்ன்ற கண்டுபிடிச்சாங்க. இப்ப சமீப காலத்துல இந்த போட்டோ பாக்டீரியம் ஜூனோட்டிக் பேத்தோஜன் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெண்புள்ளி நோயோட சேர்ந்தும் வரலாம், அப்ப வந்து நம்ம வெண்புள்ளி நோய்க்கான சிகிச்சை மட்டும் எடுக்காம இதுவும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாலே பாதி இழப்பீடை வந்து நம்ம சரி பண்ணிடலாம்.
0: கண்டுபிடிச்சாலும் அதுக்கு வந்து தீர்வுன்னு ஒண்ணும் கிடையாது, நீங்க தண்ணியை மாத்தணும்,
1: தண்ணியை மாத்தணும், அடுத்த கிராப்புக்கு நீங்க உங்களோட பாண்ட பாதுகாத்துக்கலாம்.
0: ரொம்ப மகிழ்ச்சியமா நீங்க நிறைய செய்திகள் சொல்லிருக்கீங்க இந்த வெள்ளை தசை நோய் பத்தி. உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, ஆர் பிரதீக்ஷா அவங்களுடைய கைபேசி எண் 75-98-19-67-44. மீண்டும் ஒரு முறை, ஆர் பிரதீக்ஷா அவங்களுடைய கைபேசி எண் 75-98-19-67-44. நன்றிங்க.
1: நன்றி.
2: இறால் வளர்க்க

பண்ணையாளர்கள் குளத்தோட நீர் தரத்தை அப்பப்ப சரி பார்த்துக்கணும். ஆக்சிஜன் அளவு, கார அமிலத்தன்மை, இதை எல்லாத்தையுமே தொடர்ந்து பரிசோதிச்சு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா நோய் பாதிச்சிருக்கா அப்படிங்கறத நாம உடனடியா தெரிஞ்சு இழப்புகளை தவிர்த்துக்கலாம். அடுத்து இறால்களுக்கு நச்சில்லாத தரமான தீவனங்களை கொடுக்கறதோட கல்லீரல் செரிமானத்தை மேம்படுத்துற விட்டமின் மூலிகை தயாரிப்புகளை சேர்த்து நாம வழங்கலாம். பொதுவா நமக்கு அதிகமா லாபம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக குளங்கள்ல இறால்களை அதிகப்படியா வளர்க்கறத நாம கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாலே நிச்சயமா நோய் தாக்கத்துல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, எப்படி விவசாயி தினமும் பயிரை போய் பார்க்கணும், அதுகிட்ட பேசணும் அப்படின்னு நாம சொல்றோமோ அதே போல இறால் வளர்க்கறவங்களும் தினமும் குளத்துல இருக்கிற இறாலை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இறால்ல ஏதாவது நோய் தாக்கி இருக்கா அப்படிங்கறத நம்மளால கண்டறிஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நாம செய்யும் போது இந்த வெள்ளை தசை நோயிலிருந்து இறால்களை நாம பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படின்னு பல தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மீன்வள நோய்கள் சுகாதாரத்துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரதீக்ஷா அவங்க. நிகழ்ச்சியில உடன் உரையாடினாங்க ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தஞ்சாவூர் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியில் இனவிருத்தி செய்யக்கூடிய அசில் இன சேவல்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. தேவைப்படுவோர் 81225 36826 தொலைபேசி எண் மீண்டும் 81225 36826 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சிகள் கிராமிய பாடல்களை ரத்தினாம்பாள் குழுவினர் வழங்க கேட்கலாம்.
1: ஏதன்னு

அகத்தினை இலக்கியத்தில் தோழி என்ற மாந்தர் முக்கியமான இடத்தில் இருக்கிறார். படையாக மணந்து இல்லறம் நடத்த வேண்டும் என்பதே அகத்தினையின் நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வருபவளே தோழி. இதனால் கற்பொழுக்கத்தை காட்டிலும் கள ஒழுக்கத்தில் தோழி இன்றியமையாதவள்.

தலைவனின் வேண்டுகோளை தலைவியிடம் தோழி சொல்ல, அதை சிறிதும் பொருட்படுத்தாத தலைவியிடம் தலைவனை ஏற்க வேண்டும் என தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல சொல்கிறாள் என்கிறது குறிஞ்சி பாடல் ஒன்று.

தலைவியை சிந்திக்க செய்ய தோழியின் அறிவார்ந்த சிந்தனையும் அறிவுரையும் தலைமக்களின் பண்புகளும் அறநெறிகளும் படிக்க படிக்க புலனாகும். அகத்திணையில் தோழியின் முயற்சிகள் கவிநிற

குள்ளே பாட்டு நடக்கிறையா பக்கத்திலே ரோட்டு மேலே.

கண்டாங்கி போடவ கறி கற்பு மையி கண்ணுக்கறி, கண்டாங்கி போடவ கறி கற்பு மையி கண்ணுக்கறி, வாழ தண்டி உடம்பு கறி இவ வக்கணையா பேச்சு கறி, வாழ தண்டி.

பேசுகிறாலும் நம்ம சந்திச்சுத்தான் பேசுகிறமே. ஊரு சன ஏசு மின்னு ஒரு தாடி கொடி வாங்கி வாங்க. மல்லியப்பு தோட்டத்திலே என்னை மன்னிப்பு கேட்ட மச்ச

0: அனைத்து நற்பண்புகளையும் ஒருங்கே பெற்று மெளிரும் குறிஞ்சி தலைவனையும் தோழியின் கடமையையும் கபிலர் பெருமான் எடுத்து கூறுவதை படித்து தெரிந்து கொள்ளலாம். கலித்தொகையில் வரும் உரையாடல்களின் அறிவு நுட்பங்களும் ஏனை அருமைகளும் அறிந்து இன்புறவல்ல தமிழறிஞர்களுக்கு இவ்வுண்மை புலப்படும்.
1: தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளங்கட்டி பாடி வரும், கும்பகோணம் பொன்கரகம் குஞ்சம் வச்சு ஆடி வரும். தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளங்கட்டி பாடி வரும், கும்பகோணம் பொன்கரகம் குஞ்சம் வச்சு ஆடி வரும்.

பாட்டு கிடைக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமா கும்மி வரும். கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம். கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம். தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளங்கட்டி பாடி வரும். கும்பகோணம் பொன் கரகம் குஞ்சம் வச்சு ஆடி வரும். அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடு மேய்க்கும் எடையருக்கும் ஆடி ஓடும் சிறுவருக்கும் அற்புதமா பாட்டு வரும். அழுதுவா

இருக்கும் பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும் பாட்டை கேட்டால் எல்லாருக்கும் பரவசம் கூடும் பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும் பாட்டை கேட்டால் எல்லாருக்கும் பரவசம் கூடும் தஞ்சாவூர் உரிமை மேலும் தாளங்கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொன்கரகம் குஞ்சம் வச்சு ஆடி வரும் தஞ்சாவூர்

ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கிராமிய பாடல்கள். வழங்கியோர் ரத்தினாம்பாள் குழுவினர்.

நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சி காத்திருக்கு. இன்னைக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சியில தமிழோடு விளையாடு நேயர்கள் விளையாட அழைக்கலாம். 2046 102 1 240 102 1 அப்படிங்கிற இது எங்கள்ல

0: நேர்லே அடுத்ததாக காத்திருக்க இசைத்துறல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாட்டின் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை வளர்ச்சி பொதுநலன் பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறிச் செல்வதாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். நாட்டின் வெளியுறவு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படை மேற்கொள்ளும். தாவேக அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது ஆதரவு அளித்த 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் எனவும், தெரிவிப்போர் குறித்த தகவல் ரகசியமாக காக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதன் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்லால் தெரிவித்துள்ளார். சர்வதேச ரயில்வே லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வீதி நாடகம் மூலமும் துண்டு பிரசுரங்கள் மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன்

0: போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கியன. இதில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய், கிரண் ஜார்ஜ், தருண் மன்னிப்பள்ளி, பி வி சிந்து, மால்விகா பன்சோத், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்டோர் களமிறங்க உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM Rainbow 102.1 இல்.

விமர்சன கடிதங்களோடும் தகவல்களோடும் நனையலாம் இசை தூறலில் திருச்சிராப்பள்ளி FM 102.1 இல்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சுதந்திர போராட்ட காலகட்டம் அப்படின்னு சொன்னதுமே பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டம் தான் நமக்கு எல்லாம் நினைவுக்கு வரும். ஆனா இந்தியா முழுவதும் பெருசா வெடிச்ச போராட்டத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை அலற விட்ட ஒரு பேர் தான் பிர்சா முண்டா. யார் இவரு? இப்ப இருக்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில இருந்து வந்த பழங்குடியின போராளி தான் இவரு. இன்னைக்கு கூட பாராளுமன்றத்தில் இருக்க ஒரே பழங்குடியின ஆளுமையோட ஓவியம் அப்படின்னா அது பிர்சா முண்டாவுடையதுதான்.

மணியை 15 நிமிடத்திற்கு கேட்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். ஜார்கண்ட்ல நடந்த சர்தார்களுடைய கலவரத்துல ஆங்கிலேயர்கள் பழங்குடியின மக்களை அடிமைப்படுத்தி அடக்கி ஆள்றத பார்த்த பிர்சா முண்டா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினாரு. ஆங்கிலேயர்களுடைய இந்த நடவடிக்கைக்கு உள்ளூர் ஜமீன்தார்களே உடந்தையா இருந்ததை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆதிவாசி மக்களுடன் நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்காக உள்குலான் அப்படிங்கிற போராட்டத்தை அவர் தொடங்கினாரு. கொரிலா முறையில போர் செஞ்சு நிறைய பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரிகளை பிர்சா முண்டா கொலை செஞ்சாரு. மூன்று மணி 16 நிமிடத்திற்கு கேட்டிருக்கின்றோம். இது இசை தூரல்.

நேரம் 3:22 இணைந்திருக்கின்றோம் இசைத்தூரலில். ஏகப்பட்ட பழங்குடியின மக்களை தன்னுடைய போராட்டத்தில் இணைச்சுக்கிட்ட பிர்சா முண்டா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக மட்டுமில்ல, தங்களோட இனக்குழுவில் இருந்த மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் போராட்டம் தொடங்கினார். நிலத்தின் மீதான உரிமைக்காக போராடின பிர்சா முண்டாவை பூமியின் தந்தை அப்படின்னு பழங்குடியின மக்கள் அழைச்சாங்க. இவருடைய எல்லா போராட்டங்களையும்

ஆங்கிலேய அரசாங்கம் ரொம்பவே கொடூரமா எதிர்கொள்ளுச்சு அப்படின்னு சொல்லணும். 1900 தும்மாரி மலையில தங்கியிருந்த பிர்சாவோட ஆதரவாளர்கள் மீது அரசு துப்பாக்கி சூடு நடத்துச்சு. அது நடந்த கொஞ்ச நாள்லயே ஜாம்கோபாய் காட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த பிர்சா முண்டாவை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செஞ்சுச்சு.

திருச்சி தீரநகர்லேருந்து சண்முகம் அப்படிங்கிறவங்க இசைத்துறல் நிகழ்ச்சிக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. வணக்கம், வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி வானொலி நிலையத்தில் நாடக போட்டி அறிவித்துள்ளதாக எனது நண்பர் என்னிடம் கூறினார். அவர் சரியான தகவல்கள் எதுவும் என்னிடம் கூறவில்லை. நாடக போட்டிக்கு அனுப்ப வேண்டிய கடைசி தேதி, நாடகத்தின் நேரம் ஒரு மணி நேரமா, இரண்டு மணி நேரமா, மூன்று மணி நேரமா, நாடகம் சமூகம் சார்ந்து இருக்க வேண்டுமா, சரித்திரம் சார்ந்து இருக்க வேண்டுமா, எத்தனை பக்கங்கள் கையில் எழுதி அனுப்ப வேண்டுமா, இப்படி பல விஷயங்கள் எனக்கு எதுவுமே சரியாக தெரியல. இதை பார்த்தோன்னே எனக்கு பதில் கடிதம் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. நிச்சயமாக இப்போ நாங்கள் சொல்ல போகிறத பதில் கடிதமாக உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக நம்முடைய நேயர்களுக்கே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிடம் வானொலி நாடகமாக தான் இருக்குது. ஆகவே நீங்கள் அந்த நாடகத்தை 15 நிமிடத்துக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி எழுதணும். எதது சார்ந்து அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இந்த களங்களில் உங்களுடைய சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்கள், அதாவது A4 ஷீட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த A4 அந்த பேப்பரில் 8 பக்கத்துக்கு மிகாமல் நீங்கள் எழுதி அனுப்பணும். எழுதி அனுப்பணுமா அப்படின்னு சொன்னோன்னு எழுதிய கையில் அனுப்பணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு. தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க சரிங்களா. அந்த A4 தாளில் 8 தாள்களுக்கு மிகாமல் தட்டச்சு செஞ்சு அனுப்புறதுக்கான முகவரி வந்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு தான் தபால் மூலமாக நீங்கள் அனுப்பணும். நாடகம் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி கேட்டிருக்கீங்க, இந்த மாதம் 30, அதாவது ஜூன் மாதம் 30 தேதி தான் நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய நாடகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சுன்னா அது பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பவும் படும், உங்களுக்குரிய சன்மானமும் வழங்கப்படும்.

மின்னஞ்சல் வழியா அனுப்பியிருக்காங்க குமரநகர்லேருந்து லக்ஷ்மி நேற்றைய நிகழ்ச்சிக்காக. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில 91 வயது நேயர் முத்துநாராயணன் ஐயா அவர்களை அழகாக நேர்காணல் செய்த ஆர்வி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான பல தகவல்களை ஐயா நம்மிடையே பகிர்ந்தார். சில நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று குறிப்பும் கொடுத்தார். இந்த வயதிலும் நல்ல நினைவாற்றலோடு தெளிவாக பேசியது அருமை. இன்னும் சமூக சேவை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சொன்ன முத்துநாராயணன் ஐயா அவர்களுக்கு கடவுள் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்க வேண்டுகிறேன் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததா இன்றைய நிகழ்ச்சிக்காகவும் குமரநகர்லேருந்து லட்சுமி என் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. வணக்கம். இன்று வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில திருச்சி மாவட்ட முதன்மை நீதிபதி திரு கிறிஸ்டோபர் அவங்க நம்ம ஆர்வி ஐயா அவங்க நேர்காணல் கண்டது சிறப்பு. வரும் சனிக்கிழமை என்று லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் நடைபெற இருப்பதையொட்டி நமது பண்பலை வழியாக நேயர்களை சந்தித்து அது பற்றிய விளக்கங்களை அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. குடும்ப வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், காசோலை வழக்குகள், பாகப்பிரிவினை வழக்குகள் போன்றவற்றை மக்கள் நீதிமன்றம் வழியாக நீதிபதி முன்னிலையில் குறிப்பிட்ட தீர்வை எட்ட முடியும் என்ற தகவல்கள் சிறப்பு. நேயர்களின் சந்தேகங்களுக்கு அழகாக பதில் பெற்று தந்த நமது ஆர்வி ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பற்றின கூடுதல் தகவலும் கூட நம்ம கிட்ட இருக்குங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் உங்களுடைய தலைமையில வர 13 தேதி, அதாவது சனிக்கிழமை காலையில 10 மாலை 5:45 வரைக்கும் நடைபெற இருக்க தேசிய மக்கள் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலையும், மணப்பாறை, லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம் மற்றும் தொட்டியம் இந்த தாலுகா நீதிமன்றங்களிலும் நடைபெற இருக்கு. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பொதுமக்களும் வழக்காடிகளும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கைபேசி எண்ணும் கூட கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கலாம். 98-652-80-753 என் மறுமுறை நினைவுக்காக 98-652-80-753. லோக் அதாலத் சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா இந்த

0: தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம். இணைந்திருக்கின்றோம் இது இசை துறை நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: மாதிரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். பிர்சா முண்டாவுடைய கைதுக்கு பிறகு ஏகப்பட்ட சித்திரவதைகளை அவர் அனுபவிச்சாரு. 1900 June 9 இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றாரு. 25 கூட ஆகாத அந்த இளைஞன் தன்னோட இனத்தோட விடுதலைக்காக போராட்டத்துக்கு வந்தாரு. பிர்சா முண்டாவோட தலைக்கு ஆங்கிலேய அரசாங்கம் 500 ரூபாய் சன்மானம் விரிச்சது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல 500 ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய பணம். அப்போ அந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய தலைவலியா அவர் இருந்திருப்பாருல. சுதந்திரத்துக்காக போராடின இந்த தலைவனுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் சிறையில சூரிய ஒளியை அனுபவிக்க மட்டும் 1 மணி நேரம் அனுமதி கொடுத்துச்சு. வழிகளை தன்னுடைய வாழ்க்கையாக்கிய தர்தியாபான தன்னுடைய நண்பர்களால் அழைக்கப்பட்ட பிர்சா முண்டாவின் நினைவு தினம் இன்னைக்கு June 9. இணைந்திருக்கின்றோம் இது இசை தூரல் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிட போல இருக்கடா.

0: செஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
2: நனைந்து கொண்டிருக்கின்றோம் இசைத்தூரலில் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. கூகூர்லேருந்து புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் இவங்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கடந்த மாதம் 31 அன்று மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டோம். நிறைவு பாடலாக வந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் பாடிய ஆசையே அலைமேலே நாமெல்லாம் அதன் மேலே என்ற பாடல் ஒளிபரப்பாக கேட்டு மகிழ்ந்தோம். இன்னும் இந்த பாடல் எங்கள் காதில் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு நேயர்களுக்கும் ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கும் அறிவிப்பாளருக்கும் எங்களது பாராட்டுகள் அப்படின்னு பாராட்டு மழையா இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அடுத்த மின்னஞ்சல் யாருக்கிட்ட வந்திருக்குன்னா தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானை கோவிலில் அனுப்பியிருக்காங்க. வணக்கம், நேற்று காலை இணைத்தானம் நிலவை கேட்க நிகழ்ச்சியில் உடலினை உறுதி செய் என்ற தலைப்பில் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாத்தல் அவசியம் பற்றி தில்லைவனம் அவர்கள் சிறப்பாக கூறினார்கள். செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் முத்துமாரி அவர்கள் குழந்தைகளுக்கான உணவுகள் பற்றி கூறிய தகவல்களும் தொடர்ந்து ஒழித்த பாடலும் அருமை. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில கடல்சால் உயிரினங்கள் பற்றிய நேர்காணல் அருமையாக இருந்தது. உழவர் உலகம் நிகழ்ச்சியில பண்ணை கழிவுகளிலிருந்து இயற்கை மண்புழு உரம் மற்றும் மீன் அமிலம் தயாரித்தல் பற்றிய தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தது. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில நேயராக 91 வயது நிரம்பிய பெரியவர் வழக்கறிஞர் முத்துநாராயணன் அவர்கள் வானொலிக்கும் தனக்கும் இடையான அனுபவங்களை கூறியதை கேட்டு மகிழ்ந்தோம். இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வழங்கிய பண்புகளுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களே, நம்முடைய பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றி நீங்களும் கடிதமும் மின்னஞ்சலும் அனுப்பலாம். கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குநர் அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி 1. இல்லை, நாங்கள் மின்னஞ்சல் அனுப்புறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏர் திருச்சி @gmail.com இதுதான் மின்னஞ்சலுக்கான முகவரி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நிமிடத்திற்கு கேட்டிணைந்திருக்கின்றோம் இசை துறல் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. முதியவர்கள் பெண்கள் நிறைய பேர் ரேஷன் கடைகளுக்கு போகும்போதும் சரி, பயணம் செய்யும் போதும் அதிக இடையை தூக்க முடியாம ரொம்பவே சிரமப்படுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மாற்று வழி தான் வந்திருக்கு. கேரி மேன் அப்படின்னு ஒரு சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம கொண்டு போற இடையை சுமக்கிறதுக்காகவும் நமக்காக வரிசையில நிக்கிறதுக்கும் இந்த கேரி மேன்களை நம்ம பயன்படுத்திக்கலாமா? ஒரு மணி நேரத்துக்கு அதிகபட்சமா 149 ரூபா வரைக்கும் கட்டணத்தை வசூலிக்கிறாங்களாம். டெல்லியில மட்டுமே அறிமுகமாயிருந்த இந்த கேரி மேன் அப்படிங்கிற சேவை இப்ப திருச்சியிலையும் கூட அறிமுகப்படுத்த போறதா சொல்லியிருக்கிறாங்களாம். நல்லா இருக்குல்ல?

0: நிகழ்ச்சியில காத்திருக்கு தமிழோடு விளையாடு. இன்னைக்கு தமிழோடு விளையாட அழைக்கலாம் நேயர்கள் 246 101 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில், அவரது கடந்த 12 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசப்பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார். பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் இன்று தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்காவின் வேளாண் அமைச்சர்கள் உட்பட 21 நாடுகளைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்புமனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படை மேற்கொள்ளும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலப்புல எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பை உறுதி செய்ய மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் துறை சார்ந்த அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பத்திரப்பதிவிற்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், பதிவு தொடர்பாக எழும் சந்தேகங்களை உடனுக்குடன் களையவும் அறிவுறுத்தினார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பிடெக் பொறியியல் பிரிவு மாணாக்கருக்கு நடப்பு கல்வியாண்டில் கூடுதலாக செயற்கை நுண்ணறிவு, வணிகம் மற்றும் தொழில் ஆராய்ச்சி, நிலைத்தன்மை, சமூக பொறியியல், திட்டம், விநியோக சங்கிலி மேலாண்மை, சட்டம், பொருளாதாரம் சார்ந்த சிறப்பு பாடப்பிரிவுகள் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் கணினி பாடப்பிரிவு பயிலாத மாணாக்கரும் பயன்பெறும் வகையில் இந்த சிறப்பு பாடப்பிரிவு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தம்பூலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 278 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் 22 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 110 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினே கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துக்களோட இது வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு.
1: தமிழோடு விளையாடு இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி விளையாட போறோம், எப்படி விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு குறிப்பு கொடுப்போம். அந்த குறிப்பை வச்சு நீங்க அந்த பொருளை கண்டுபிடிச்சிடணும். அந்த பொருளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொருளாவே மாறி நீங்க பேசணும்.
0: எப்படிங்க இதை சொல்லும் போது மட்டும் சிவாசியோட அக்சென்ட் வருது உங்களுக்கு? நடிகர் திலகம்னா சும்மாவா அந்த மாதிரி?
1: அது என்ன அப்படின்னா, இப்ப வந்து எழுதெல்லாம் பயன்படும்
0: வச்சுக்கோங்களேன்,
1: வெள்ளை கலர்ல இருக்கும். அது என்ன பொருள்? எழுதெல்லாம் பயன்படும், வெள்ளை கலர்ல இருக்கும்.
0: காகிதம்ங்க.
1: எப்படி எளிமையா குறிப்பு கொடுத்தேன் பாத்தீங்களா?
0: இந்த மாதிரிதாங்க எளிமையா எனக்கே புரியுது அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஈஸியாவே புரிஞ்சிடும் இல்லையா? இப்ப காகிதமா மாறி நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, நேர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பிள்ளையே ஒழுங்கா பேசல, நான் அம்மா பேசணும் அப்படிலாம் சொல்லிடுவாங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் விளையாட்டா இல்லாம நீங்க வந்து பேசும்போது அது முழுக்க முழுக்க அந்த பொருளா மாறி தமிழ்ல பேசணும்.
1: ஆமா, ஆங்கில வார்த்தைகள் கலப்பு இருக்க கூடாது என்பதே விதிமுறை. ஆகவே மக்களே,
0: சூழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட
1: 246-101-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நீங்க அழைத்து பேசலாம் வண்ண கோலங்கள்ல.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் பொருளாவே மாறுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆமாங்க, இப்ப யாரு வந்திருக்கிறாங்க முதல்ல விளையாடுறதுக்கு அப்படின்னு பாக்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், சமயபுரம் சர்வேஸ்வரிக்கா.
1: சர்வேஸ்வரி அக்காவா இல்ல நீங்க என்ன அக்கான்னு சொல்றீங்களா? சரி தங்கச்சி, சமயபுரத்துல எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறது மன மகிழ்ச்சியா இருக்கு. சரி, விளையாடலாமா? குறிப்பு கொடுக்கட்டுமா? குறிப்பு கொடுக்கட்டுமா? இது வந்து வாசனையா இருக்கும், பல வண்ணங்கள்ல இருக்கும். அப்படிலாம் என்ன கேள்வி கேட்கக்கூடாது, நான் கேட்டதெல்லாம் சொல்லிருந்தேன் சொல்லிருந்தோம். பல வண்ணங்கள்ல இருக்கும், வாசனையா இருக்கும், நிறைய
0: பயன்பாட்டுல சரியா தப்பா சொல்லுங்க.
1: சரிதான்,
0: சரிதானா?
1: ஆமா.
0: இப்ப நீங்க மலரா

0: வாரி பேச போறீங்க
1: தமிழ்ல. நான் மல்லிகை, அதாவது எல்லா மணப்பெண்கள் தலையில் அலங்காரமாக ஒய்யாரமாக சிங்காரமாக தலையில் சூடிக்கொண்டு அழகாக பத்து வழி வீசுவேன். அப்புறம் கோயிலில் என்னை மாலையாக தொடுத்து, ரோஜா மாலையாக தொடுத்து என்னை சாமிக்கு அலங்காரம்.
0: அவங்க வந்து வானத்தை போல படத்தை மாதிரிங்க, நாங்க வந்து ரோஜா பூவில் மல்லிகை வந்து சேர்ந்த அந்த
2: மாதிரி. சர்வேஸ்வரி
1: சொல்லுங்கக்கா.
2: இல்ல நீங்க மல்லிகைன்னு சொல்லி திடீர்னு ரோசா பூவா மாறிட்டீங்களேன்னு கேட்டேன்.
1: அப்புறம் அதாவது பழவண்ணம் சொல்லும் போது ஒரு பூக்கு சொல்லலாம் இல்லையா? அப்படி
0: சொன்னா நீங்க நான் மல்லிகைன்னு தானே சொன்னீங்க.
2: நான் மல்லிகைன்னு தானே சொன்னீங்க. திடீர்னு அந்த குடும்பத்துல ரோசாவுக்கு தாவிட்டீங்க.
0: நாங்க மல்லிகையா தாங்க இருந்தோம், மல்லிகை தோட்டத்துல ஒரு ரோசா பூ சேர்ந்துருச்சுங்க.
2: சரி
0: சரி விடுங்க, பரவாயில்ல.
2: வாழ்த்துக்கள் சர்வேஸ்வரி. நிகழ்ச்சியோட தொடக்க நேரா வந்தாலும் கூட ரொம்பவே அட்டகாசமா நம்ம வந்து அவங்க கிட்ட பேசின எல்லா வார்த்தைகளையுமே கூட அவங்களுடைய சுமூகமா எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் தங்கச்சிக்கு.
0: அதாவது வந்து டக்குன்னு பாத்தீங்களா, மலர்கள்னு சொல்லிட்டாங்க. ஒரு மலரை சொல்லியிருந்தா ஒரு மலரோட பேசியிருக்கலாம், ஆனா மலர்கள்னு சொன்னதுனால பல மலர்களை எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தேன். தொடக்கதான் முயற்சி செஞ்சாங்க, ஆனா மல்லிகைன்னு தனக்கு தானே பேரும் வேற வச்சுக்கிட்டதுனால அடுத்த
2: முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலயே மல்லி நீங்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க விளையாட அழைக்கலாம் 246-102-1-240-102-1 இணைப்புல காத்திருக்கிற அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். அன்பு சகோதரி அபிராமி நீலவண்ணன், லோகேஸ்வரி அனைவருக்கும் இதுவரைக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சி சந்தனீர் புறத்தில் இருந்து செய்தி பிராக்.
0: பரவாயில்ல, அனைவருக்குமே சொல்லிடலாம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்
0: ஐயா. நீங்க விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கேன்.
0: ஓகே, நான் உங்களுக்கான குறிப்பு சொல்லிரட்டுமா?
3: சரி.
0: ஒரு 5 நிமிஷமாவது என்னை விட்டுட்டு இருங்களேன் அப்படின்னு ஒரு பொருள் கதறுது வாய் விட்டு, அப்படின்னா அது என்ன பொருளா இருக்கும்?
3: மொபைலா?
0: ஆ ஓகே, மொபைலுக்கு தமிழ்ல.
3: தமிழோடு மன்னிப்பு கொடுக்கல. அதாவது
0: தொடர்பு
3: சாதனமாக நான் உள்ளேன். ஒருவருக்கு உரிய செய்தியை இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர்ப்பேன். எந்த செய்தியாக இருந்தாலும் நான் அனைவரிடம் பகிர்ந்து கொள்வேன். மற்றும் என்னிடம் பலவிதமான எல்லாமே உண்டு. அதாவது
2: பலவிதமான செயலிகள் உண்டு உங்ககிட்ட. அப்படியா?
3: பலவிதமான செயலிகள் உண்டு. அனைவருக்கும் உபயோகத்தில் நான் வந்து பயன்பெறும் வகையில் நான் பலன் தருவேன். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம், அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் அளிப்பேன், உதவியாக இருப்பேன்.
2: கைபேசியா மாதிரி ரொம்ப அழகா தமிழ்ல உரையாடினாங்க நம்ம கூட. இதே மாதிரிதான் நேயர்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். நம்ம சொன்னோடனே குறிப்பு வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த கண்டுபிடிச்சதுல இருந்து எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. கேட்டு நினைந்திருக்கின்றோம். இது
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு.
4: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்தன் கோ வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
5: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னு.
7: சரி சரி சரி சரி
8: சரி சரி சரி சரி சரி
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சரி சரி.
11: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: திருச்சி எஃப்எம் பிரெயின் போன் ஊற்றி 2.1 கேட்டு இருக்கிறீங்க. இது வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு விளையாண்டுட்டு இருக்கிறோம். நாங்க குறிப்பு கொடுக்க, நீங்க அந்த பொருளை கண்டுபிடிக்க,
1: அதுக்கப்புறம் நீங்க பேச, நாங்க பேச,
0: பொருளாவே மாற, அந்த மாதிரி ஒரே கூத்தா இருக்குது. இன்னைக்கு யார் இணைப்புல வந்திருக்கிறாங்க இப்போ அப்படின்னு பாத்துலாம். வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: யார் எங்கிட்டு பேசுறீங்க?
0: புதுக்கோட்டை மாவட்டம் கீரவந்து கனவு பேசுறேன்
1: கணபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: மேடம். கேட்கிறேன் மேடம், ரொம்ப
1: சரி,
0: நாளாச்சு பேசி.
1: ரொம்ப நாள் ஆச்சு பேசி
0: ரொம்ப
1: இல்லையா?
0: நாள்
1: சரி, ரொம்ப
0: ஆயிருச்சுன்னா
1: நாளைக்கு
0: எவ்வளோ
1: பேசி.
0: நாள் ஆயிருக்கு? 2 வருஷம் ஆச்சு.
1: 2 வருஷமா?
0: பாருங்களேன்.
1: அப்படிங்களா? சரி, 2 வருடம் கழித்து வந்துள்ளதால் மிக எளிமையான குறிப்பு உங்களுக்கு.
0: எளிமையான குறிப்பு.
1: ஓகே, கொடுத்துடலாமா?
0: நன்றி நன்றி.
1: உங்களுக்கான குறிப்பு என்ன கொடுக்கலாம்னா, நான் ஒரு தகவல் சாதன தொடர்புடைய பொருள் தான். சரி, எப்படிங்க அப்படி? நான் இந்த
0: அவ்வளவுதான்.
1: ஆமா
0: இன்னும் அவங்க குறிப்பே
1: நான்
0: முழுசா
1: குறிப்பே முழுசா
0: முடிக்கலைங்க.
1: முடிக்கலையே.
0: பரவாயில்லையே,
1: தபால் இவ்வளவு
0: டக்குனு.
1: சுலபமா சொல்லிட்டீங்க. பதில மிகச்சரியான பதில் தான். சரி, நீங்க வந்து தபால் தபாலா மாறி பேசுங்க.
0: தபாலா
1: தபால்
0: மாறணும். கடிதமா மாறுவேன். சரி, கடிதமா மாறுறீங்க. சொல்லுங்க. கடிதம் கடிதமா மாறி மற்றவர்களுக்கு கொண்டு செல்வேன்.
1: என்ன கொண்டு போவீங்க?
0: கடிதம் இல்ல,
1: கடிதமா நீங்க
0: கடிதமே நீங்க
1: வாறீங்கன்னா
0: தான். எப்படி கடிதமா நீங்க கொண்டு போவீங்க? நீங்களே கடிதம் தான். இப்ப கடிதமா நீங்க பேச போறீங்க. ஒரு கடிதம் பேசினா என்னெல்லாம் பேசுமோ அப்படி பேசணும்.
1: நான் மஞ்சள் நிறத்தில் இருப்பேன் அப்படி
0: நான்
1: சொல்லலாம்.
0: ஊதா கலர்லயும் இருப்பேன், ஊதா நிறத்திலும் இருப்பேன். என்ன மாதிரி
1: சற்று
0: சொல்லுங்க,
1: பெரியதாக ஊதா நிறத்திலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம்.
0: அது மாதிரி ஏதாவது கடிதமா மாறி சொல்லுங்க. மாறு வேட போட்டியா நினைச்சுக்கோங்க. டக்குன்னு
1: பரவாயில்ல, நல்ல முயற்சி செஞ்சீங்க கணபதி. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இவ்வளவுதாங்க விளையாட்டு? சின்ன சின்ன குறிப்பு குறிப்பு முடிக்கிறதுக்குள்ளாரே வேற கண்டுபிடிச்சிருக்கீங்க என்னங்கறத
1: நீங்க
0: இல்லையா?
1: என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க. நான் கொடுக்குற குறிப்புல இருந்து நீங்க கண்டுபிடிச்ச அந்த பொருளா மாதிரி ஒரு 4-5 வார்த்தைகள் அதாவது நீங்க சொல்லணும், வாக்கியமாக
0: வாக்கியமா
1: சொல்லணும்.
0: சொல்லணும்.
1: ஆமா,
0: ஆமாங்க. மாறு வேற போட்டியா நினைச்சுக்கிட்டோம்னா
1: சின்ன
0: தப்பு
1: பிள்ளைல
0: பேசிடலாம்.
1: எல்லாம் விளையாண்டு இருப்போம்.
0: அதேதான். இப்ப யார்
1: வேற
0: இணைப்புக்கு
1: ஒண்ணு
0: வராங்க பாக்கலாம். வணக்கம்.
2: தமிழ் மொழியின் தலை அன்பு தொழிலாக சிறக்கம் அன்பு சிநேகிதி அபிராமி அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை
1: வணக்கம். சொல்வது யார்?
2: தஞ்சாவூர் அபிரகாம் பல்கலைக்கழகம் பத்மாவதி. எவ்வளவு நாளாச்சு உங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசி. ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: எங்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி பத்மாவதி.
0: சரி பத்மாவதி அம்மா, நீங்க கடிதமா மாறி பேசுங்க. அடுத்து உங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுக்கறோம்.
2: சரி, என்னவா பேசுற? கடிதமா?
0: கடிதம் கடிதமா நீங்க மாறி கடிதமா பேச போறீங்க.
2: நான் அஞ்சல் பேசுகிறேன். முன்பொரு காலத்தில் என்னை தான் தன் மன உணர்வுகளை சந்தோஷங்கள் மகிழ்ச்சி துக்கம் அனைத்தையும் பகிர்ந்துள்ள என்னை தான் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். நான் என்னை கொண்டு வரும் இந்த அஞ்சல் நூலியர் எப்போது வருவார் என்று வாழ்வை விளைவித்து காப்போரும் உண்டு. இன்று அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது.
0: ஆனா பாருங்க, இன்னமும் எங்களுக்கு கடிதங்கள் வந்துகிட்டேதான் இருக்கு இல்லையா? கடிதம் வந்து இன்னும் குறையலங்க.
2: வானொலிக்கு ஆனா தனி சொந்தங்களுக்கு வரமாட்டேங்குது.
0: தனி சொந்தங்களுக்கு வரமாட்டேங்குது.
2: ஆமா,
0: சரி விடுங்க, இனிமே நம்ம ஆரம்பிப்போம் புதுசா. என்ன சொல்றீங்க?
2: கண்டிப்பா
0: இனிமே ஏதாவது ஒரு தீபாவளி பண்டிகை
2: கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
0: இனிமே பண்டிகைக்கு என்ன பண்றோம்னா, யாரும் வாட்ஸ்அப்ல போஸ்டர் அனுப்புறது இல்ல, எல்லாரும் அஞ்சல் வாங்கி நம்ம எல்லாரும் அனுப்புறோம்.
1: கடிதம்
0: புதுசா கடிதம்.
1: அந்த சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல,
2: பொங்கல் வாழ்த்து அந்த வாழ்த்து அட்டையா வாங்கிதான் எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். தவிர இந்த போன்ல எல்லாம் அனுப்புறதெல்லாம் கிடையாது.
1: வாழ்த்து அட்டை இன்னமும் வந்து பயன்படுத்துறீங்கன்றது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு பத்மாவதி.
2: கண்டிப்பா.
1: நன்றி, மிக அழகா கடிதமா மாறி பேசுனீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.
0: வேற குறிப்பு கொடுக்கலாமா இல்ல பத்மாவதி அம்மாவுக்கு பாராட்டு மட்டும் தெரிவிக்கலாமா?
2: வேற கொடுங்க.
0: கொடுக்கலாமா? சரி ஓகே. சம்பளம் வந்த முதல் வாரம் நான் தான் ராஜா, அடுத்த வாரம் நான் தான் ஏழை. நீங்க பேசுறதும் எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அதனாலதான் வந்து
1: இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு நீங்க நிக்கிற இடத்துல.
0: சம்பளம் வந்த முதல் நாள் நான் தான் ராஜா, அடுத்த வாரம் நான் தான் ஏழை.
2: சம்பளம் வந்த முதல் நாள் நான்
0: தான் ராஜானா? யாருக்கு ராஜா மாதிரி இருப்போம்?
2: நாம எல்லாருமே கொஞ்சம் அப்படிதான் இருப்போம்.
0: ஆனா அந்த பணத்தை எங்க வச்சிருப்போம்? போக போக இழைச்சுக்கிட்டே போவாங்க. மாசம் முதல் நாள்
2: பர்ஸ்ல வச்சிருப்போம்.
0: பர்ஸ்.
2: பர்ஸுக்கு என்ன தமிழ் சொல்லு?

0: கை கை பையன் சரி வராது.
1: வேற என்ன சொல்லலாம்?
2: அடையாளப்படுத்தலாம்.
0: வாழ்த்துக்கள்
2: உங்களுக்கு. அதாவது பத்மாவதி அம்மா வந்து தனக்கு கொடுத்த வாய்ப்பு மட்டும் இல்ல, இன்னொரு வாய்ப்பையும் சேர்த்து வந்து ரொம்ப அழகா
1: பயன்படுத்தி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நேயர்கள் வந்து நாங்க சொல்ற வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதாங்க, எந்த பொருளை நீங்க கண்டுபிடிக்கிறோம் அந்த பொருளா மாறி ஒரு 4-5 வாக்கியங்களாவது பேசுனீங்க அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் நினைக்கிறோம். அது அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் இல்ல, ரொம்ப சாதாரணமா கூட அந்த வாக்கியத்தை நீங்க பேசிட்டு போயிடலாம்.
2: சாதாரணமா பேசுங்க, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் மெனக்கெட்டு முக்கியமா வந்து ரொம்ப தமிழ் படுத்தி பேசணும்ன்றதுல இயல்பான தமிழ்ல நீங்க வந்து
1: செம்மொழியில பேசணும்ன்ற அவசியம் இல்ல, வழக்கு தமிழ்ல நீங்க பேசலாம், அதுவே போதும். நடைமுறை தமிழ்ல பேசினாலே நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா மற்ற நேயர்கள்லாம் விளையாடிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் கூட வண்ண குழந்தைகள் நிகழ்ச்சியில குறிப்பை கண்டுபிடிச்சு குறிப்பா மாதிரி பேச வரலாம். விளையாடு நிகழ்ச்சியில பாருங்க, ரெண்டு பேரும் நிகழ்ச்சியோட பேரை செலவும் போட்டி போட்டுக்கிறோம். தொலைபேசி என்ன செலவும் பரவாயில்ல, தொலைபேசி என்ன அவிகை நீங்களே
2: சொல்லிட்டு சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி
7: சரி சரி சரி சரி சரி
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 101.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த் & கோ வழங்கிய வண்ண கோலங்கள்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
9: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
11: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
12: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
11: உண்மையாவா?
12: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
13: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வண்ணக்கோலங்கள் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 98.1 தமிழோடு விளையாடு விளையாண்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம கூட விளையாடுறதுக்கு யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வணக்கம்.
1: அமுதே தமிழே அழகிய மொழியே, எனது உயிரே சுகம் பரும் தமிழ் பழக்கா, சுவையோடு கவிதைகள் தா தமிழே என்று நீ பாடு என்றும் வரிகளுடன் பாடல் வரிகளுடன் நிகழ்ச்சி இணையும் உங்கள் அன்பு நேயர். நான் திருப்பூர் மாநகர் மணரை பாளையத்திலிருந்து சீரங்கம் பேசுகிறேன். மீண்டும் ஒரு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் மட்டும் தெளிவா கேட்கல எங்களுக்கு.
1: ஸ்ரீரங்க சாமி என்று குன்னியன் சோரி.
2: ஸ்ரீரங்க சாமி.
1: ஸ்ரீரங்க சாமி.
2: சரிங்க சரிங்க ஐயப்பா, நான் உங்களுக்கு குறிப்பு சொல்லலாமா?
1: குறிப்பு தருங்கள் சௌரியா.
2: நான் வந்து தண்ணீர் ஊற்றி வைக்க பயன்படுவேன்.
1: தமிழ்ல சொல்லணும்.
2: தமிழ்ல நீங்க சொல்லலாம் அது என்ன பொருள்ன்றத. உங்களுக்கு குறிப்புகள் இன்னும் கூடுதலா தேவைப்பட்டா கூட கேட்கலாம்.
1: நான் தண்ணீர்
2: தண்ணீர் ஊற்றி வைக்க பயன்படுவேன்.
1: குடுவைங்க.
2: குடுவை.
1: நாள்தோறும் பயன்படுத்துவது குடுவையில் தான் நீர் பருகுவேன் அப்படித்தான் கூறுங்க. இதே பேச வேணுங்க நினைக்கிறேங்க.
0: குடுவை
1: குறைப்போம். நான் குடுவை இருப்பேன் என்றென்றும் உங்களுக்கு தேவை இருப்போம். மீண்டும் பயன்படுத்தலாம். நெகிழி குவளையை பயன்படுத்த வேண்டாம். நான் எப்பவும் உங்களுக்கு ஒரு குடுவையில் இருந்தாலும் இந்த எப்படி
2: நல்ல முயற்சி நல்ல முயற்சி ஐயா.
1: தபால் துணை தபால் பெட்டி இந்த அஞ்சலக குறியன்னு கூடலாம். பிழைய நிறைய உரமா வந்து பட்டொழி வீசு அந்த மல்லிகைப்பூ வந்து பட்டொழி வீசு பழக்கிங்காங்க. ஒருத்தர் வந்து பிழைய இல்லைங்க. ஒருத்தர் வந்து தபால் பெட்டின்னு சொல்றீங்க. தபால் நீங்க தபால் ஆங்கிலத்துல வராதுங்க. அஞ்சலகம் அஞ்சலக பெட்டி அஞ்சல் அட்டை அப்படின்னு வருங்க.
2: இல்ல அவங்க தபால் அப்படின்னு சொன்னாங்க. அஞ்சல் அப்படிங்கறது மிக சரியானதுதான். ஆனாலுமே வந்து நம்ம எல்லாருமே சரியா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா?
1: இல்ல பிழையந்த பொறுத்துங்க. ஒரு நம்ம தமிழ் வாழும் தமிழ் வாழும் எண்ணத்தில் தான் இந்த கூட்டின்
2: அவங்க ஒரு சில தவறான விஷயங்கள் சொல்லும் போது அதை நம்ம திருத்திட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அச்சோ நம்ம தப்பா சொல்றோமோ ஒருவேளை இல்ல இனிமே நம்ம பேச வராது தயக்கம் வந்துடும். இனிமே இந்த மாதிரி நிகழ்ச்சியில பங்கேற்க கூடாதுன்னு கூட சிலருக்கு தோண ஆரம்பிச்சலாம்.
0: இன்னொரு ஒரு விஷயம், நம்ம இது ஏற்கனவே திட்டமிட்டு பேசுற ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம வந்து அந்த ஸ்பாட்ல நம்ம குடுக்கற ஒரு விஷயத்த அவங்க உள்வாங்கி அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் மாறி பேசுறாங்க.
2: அஞ்சல் அட்டை அப்படின்றது மிக சரியா சொல்ல அதுதான் அஞ்சல் அட்டைங்கிறதா மிக சரியானது. அவங்க தபால் அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம வந்து மறுதளிச்சு பேசினோம் அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் வந்துடும். இல்ல இல்ல இனிமே இந்த தமிழோட விளையாட நிகழ்ச்சியில பங்கேற்கவே கூடாதுப்பா
0: அப்படின்னு
2: கிடையாது. ஆமா, அதனால அவங்கள வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து அவங்களுக்கு நாங்க ஒரு உந்துதலா தான் வந்து பரவாயில்ல இந்த வார்த்தையும் நீங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தூய தமிழ்ல பேசணும் அப்படின்னா
0: அது
2: இப்போதைய காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே சிரமம்தான். அது உடனடியா அந்த தருணத்துல பேசணுங்கிறது சிரமமான விஷயம். அதனால அதெல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க. கூடுதல் தமிழ் இல்லை அப்படின்னா கூட வழக்கு தமிழ்ல பேசுறதையுமே நாங்க ஏற்றுக்கொள்ளதான் செய்வோங்க.

0: ஏன்னா இப்பெல்லாம் ஆங்கில கலப்பு அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நாங்கள் வந்து ஆட்டத்தில் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான்.
1: அவ்வளவுதாங்க. இப்ப இணைப்புல இருக்கிறது யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தத்தமான கணபதி.
0: கணபதி ஐயா வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: நான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாமா?
2: கொடுங்க, முயற்சி செய்கிறேன்.
0: இப்ப அவருக்கு நாங்க ஒரு குறிப்பு கொடுத்திருந்தோம், குடுவையை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம்.
2: சரி,
1: குடுவை கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா குடுவையா மாறி அவங்க சரியா பேசல.
2: என்னை வந்து சமைப்பதற்கு அதிகமாக பயன்படுத்திருக்க, சமைப்பதற்கு வந்து என் முறையில் எண்ணெய் வைத்து சமைத்தால் குழம்புகள் ருசியாகவும் அருமையாகவும் இருக்கும் என்கிறார்கள். மண்பானையில் கோடை காலத்திற்கு தண்ணீர் ஊற்றி வைத்தால் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். என்னுடைய உடம்பில் தயிர் மோர் இவற்றில் வைத்தால் மிக குளிர்ச்சியாகவும் இருக்கும்.
1: நல்ல உறையும்.
2: மற்றும் அநேக உபயோகத்துக்கும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறார்கள், கெட்ட விஷயங்களுக்கும்.
0: மற்றும் ஒன்றும் இருக்கு மண்பாண்டத்துல. மண்பானம் உடைந்து போய்விட்டால் இந்த சூழலுக்கு எந்த கேடும் செய்யாது. அதையும் நீங்க வந்து உங்களுடைய பெருமையான ஒரு விஷயமா சொல்லிக்கலாம் மண்பாண்டம்.
2: சரி,
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணைப்பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வந்த கோலங்கள்ல தமிழோடு விளையாடு விளையாட. அடுத்த காத்திருக்கிறவங்க யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் கும்பகோணம் ஜெயா விவேகானந்தன். ஒரு அன்பு வேண்டுகோள் ஆசின்னு கூட சொல்லலாம்.
0: சொல்லுங்க.
1: சொல்லவா?
2: சொல்லுங்க.
1: இன்னைக்கு என்னுடைய பேரன் அமெரிக்காவில 9வது பிறந்த நாள் கொண்டாடுறன். அவனுடைய பேர் நிமலன். அவனுக்கு நம்மள பண்பலை சார்பா வாழ்த்து சொல்லணும்.
2: நிச்சயமா அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்ல இல்லாமா நீடூடி அவர் வந்து தமிழ் மாதிரியே வளர்ந்து வாழ்வார்.
1: பேரே நிமலன்.
2: நிமலன்.
1: ஆமா,
2: நிமலனுக்கு வாழ்த்துக்கள்.
0: விளையாட்டுக்கு போயிடலாமா?
1: நன்றிமா, நன்றி.
2: சரி, உங்களுக்கான குறிப்புகள் நான் கொடுக்கட்டுமா?
1: கொடுங்க.
2: சரி, பழங்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மன்னர்கள் இருக்காங்க இல்லையா?
1: ஆமா.
2: மன்னர்கள் வந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு தூதுக்கு ஆள் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கும். அந்த கடிதத்துல அந்த குறிப்பிட்ட விஷயத்த பதிச்சுதான் அனுப்புவாங்க. அது என்னது?
1: அது இந்த மோதிரம் சொல்வாங்க.
2: இல்ல இல்ல, மோதிரம் சொல்வாங்க. கடித மாதிரி அனுப்பும் போது அதை பதிச்சு அனுப்புவாங்க.
1: லிகிதம் சொல்வாங்க.
2: என்னமா?
1: லிகிதம் சொல்வாங்க.
2: லிகிதம். இல்ல, அது சரியான வார்த்தை அல்ல.
1: வேற என்ன சொல்றீங்க?
2: மன்னர்கள் வந்து இன்னொரு நாட்டுக்கு ஓலை அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது புறா மூலமா சொல்லல, மனிதர்கள் மூலமா.
0: ஓகே.
1: தூது.
2: ஆமா, தூது அனுப்புறாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஓலை அனுப்புனாலும் சரி, இவங்க எங்க நாட்டில இருந்து தான் வர்றாங்க அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த பதிச்சு அனுப்புவாங்க அந்த ஓலையில.
1: அது அந்த மன்னரோட முத்திரை மதத்தை அதுல சேர்த்து அனுப்பார்.
2: முத்திரை. அதுக்கு இன்னொரு வார்த்தை கூட அழகா இருக்கே.
1: முத்திரை மோதிரம் தான்.
2: லட்சினை. சரி, இப்ப நீங்க முத்திரை இல்ல லட்சினை மாறி பேசுறீங்களா?
1: தெரிஞ்ச வரைக்கும் ஞாபகம்.
2: ஒண்ணும் தவறு இல்ல, முயற்சி பண்ணுங்கம்மா.
1: லட்சுமி என்பது வந்து விளையாட்டு துறைக்கு ரொம்பவும் அவசியம். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ஒரு விளையாட்டு கொண்டாடும் போது அந்த லட்சுமியை அறிமுகப்படுத்தினா எல்லா நாடுகளுக்குமே இந்த லட்சுமியை நாங்க அறிமுகப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிவிப்பாங்க.
2: இது வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து சொல்றீங்க தகவலா? நாங்க வந்து
1: நானே லட்சுமியா மாறிடுவேன். என்னுடைய என்னுடைய பெயர் லட்சுமி. என்னை வந்து விளையாட்டு துறைக்கு மிகவும் பயன்படுத்துவாங்க. என்னை வந்து பயன்படுத்தும் போதுதான் அது வந்து எல்லா நாடுகளும் அங்கீகரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஞாபகத்துக்கு வரலி. அப்புறம்
2: இல்ல, இப்ப லட்சுமி அப்படிங்கறது வந்து விளையாட்டு துறைக்கு மட்டும் கிடையாது. லட்சுமிங்கிறது வந்து ஒரு முத்திரை, இங்கே நீங்க அப்படிங்கிற தபாலுக்கான முத்திரை தான். ஆனா லட்சுமியுடைய பயன்பாடு என்ன பெறுவாரியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கே இருந்து தான் வருது இந்த தகவல் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு உணர்த்தி தான் லட்சுமி. பண்டைய காலத்துல மன்னர்கள் ஒவ்வொருத்தருமே தங்களுக்குன்னு ஒரு லட்சுமியை வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இல்லையா? ரொம்ப ஆனா நல்ல முயற்சி பண்ணீங்க ஜெயம்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: இது வந்து எனக்குமே புதிய ஒரு வார்த்தை இது.
2: ஆமா, அது லட்சுமி வந்து அவங்க என்ன
0: நினைச்சாங்க தெரியும்.
2: அவங்க வந்து முத்திரை பதிச்சு அனுப்புவாங்கல்ல கடிதங்கள், விளையாட்டு துறையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடிதம் முத்திரை பதிச்சு அனுப்புவாங்க, அப்படி அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா வந்து லட்சுமிங்கிறது வந்து அதவா நம்ம சொல்லல. லட்சுமி பயன்பாடு என்னன்றத நம்ம கேட்கல. லட்சுமி வந்து என்ன அந்த மாதிரிதான் கேட்டிருந்தோம்.
0: லட்சுமியாவே மாறி பேசுறதுன்னா அந்த லட்சுமி என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கறது,
2: எதுக்காக ஒரு இடத்துல தகவல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நம்பிக்கையா, இதுக்கெல்லாம் தான் அந்த லட்சுமி பயன்படுது.
0: முக்கியமா நம்பிக்கைக்கு.
2: ஆமா, நம்பிக்கைக்கு பாத்திரம் தான் பெறுவாரியா அந்த லட்சுமிங்கிறது. ஏன்னா அந்த முத்திரை இப்பெல்லாம் சொல்றோம்ல, ஹால்மார்க்.
0: ஆமா,
2: 916 சமீபத்துல குறைஞ்சிருச்சு. அதனால பரவாயில்ல, என்ன தமிழோடு விளையாடு மூலமா நீங்க சொல்லிட்டோங்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. நேர்ல நீங்களும் மனக்குழந்தை நிகழ்ச்சியில தமிழோடு விளையாடு நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. நீங்க விளையாடலாம், இல்ல யோகேஸ்வரி நாங்களும் விளையாடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நீங்க ஆர்வமா வரலாம். ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தமிழோடு விளையாட உங்களுக்காக காத்திருக்கு.
0: ஆமா.

0: நீங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் வந்து விளையாடலாம், விளையாடுறதுக்கு தயாராக இருங்க நேயர்களே. இன்றைக்கி நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் வந்து பங்கேற்று சிறப்பித்த
1: நேயர்களுக்கும் சரி,
0: நேயர்களுக்கும்
1: பங்கேற்க நிறைய நேயர்கள் முயற்சியிருப்பீங்க. ஆஹா, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நிறைய பேசியிருப்பேப்பா அப்படிலாம் தோணிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா கூடுதலா என்ன விஷயம்னா, ஆமா இல்ல இதுல இப்படிலாம் பேசியிருக்கலாம்ல, இப்படிலாம் பேசியிருக்கலாம் அப்படின்னு இப்பதான் நிறைய விஷயங்கள் தகவல்கள் நம்ம மனசுக்குள்ள
0: வந்த. அது மனித இயல்புங்க, எப்பயுமே அந்த பரபரப்புல வந்து நிறைய விஷயத்த மறந்துடும், நல்லா தெரிஞ்ச விஷயத்த கூட.
1: தகவல்கள் எல்லாமே அதன் பிறகுதான் நம்மளுடைய நினைவுக்கு வரும். அதனால ஒன்றும் தவறில்லை. எப்பவுமே வந்து விளையாட்டு அப்படிங்கிறது வந்து வெற்றியோ தோல்வியோ முக்கியமே கிடையாது, பங்கேற்பு அப்படிங்கிறது தான் எல்லா விளையாட்டுகளையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வண்ண குளங்கள்லயும் அதே தான். இன்னைக்கு பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறோம். நன்றி, வணக்கம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கேட்டிருந்திருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. மத்திய அரசின் அயராத தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையுள்ள பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படை மேற்கொள்ளும். சென்னை கிண்டியில் பசுமை ஆற்றல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை சார்பாக நடைபெற்ற 25வது கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மேலும் சூரியசக்தி மற்றும் காற்றாலை நிலையங்களுக்கான சிறந்த நடைமுறைகள் குறித்த கையேட்டினையும் அவர் வெளியிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பிரதமரின் சிறுபான்மையின மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் மற்றும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று நேரில் ஆய்வு செய்தார். வேலூர் தொரப்பாடியில் சிறை மற்றும் சிறைத்துறை சீர்திருத்த பயிலகத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாத பயிற்சியினை முடித்த 10 அதிகாரிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் மாவட்ட சிறகு சிறைத்துறை தலைவர் திரு சண்முக சுந்தரம் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியும் கடலும் இணையும் முகூர்த்வார பகுதியில் நேரிடும் விபத்துக்களை தடுக்க இப்பகுதியை தூர்வாரக் கோரி மீனவர்கள் ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்யப்பட்ட நெல்லுக்கு கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படாத நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் மனு அளித்துள்ளனர். தம்பூலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 278 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இலங்கை ஏ அணி சற்று முன் 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

மூட்டத்துடன் வாதம், கூடு திரும்பும் பறவைகள், சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. மண்ணில் குதிக்கும் துளிகள் உயிர்களை வளர்க்கும், உன் கண்களில் உதிக்கும் பார்வைகளோ என் காதலை வளர்க்கும்.

கிழக்கே போகும் ரயிலே, வானம் தொடும் புகையினில் என் வாஞ்சை தன்னை எழுதிவிடு. சாலையோரம் நீ கடக்கும் மரங்களிலே என் காதல் மொழியை ஒலிக்கவிடு.

பெயரிட தெரியாத ஓர் உணர்வின் நதியில் ஆன்மா நனைந்து கொண்டிருக்கிறது. இது தாகமா இல்லை தாகத்தை தரும் அமுதமா என்று புரியாமல்.

0: தெரியாத காற்றும் புரியாத கவிதையும் சொல்லாத காதலும் மனம் மயக்கும் பாடலும் என்றும் இனிமை தரும். அதை நாளும் தரும் இது திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலை.
1: ஒரு

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க. இது பொன் மாலை. பூக்களின் அரசி தன் இதழ்களை மெல்ல திறந்து அன்பின் முதல் முத்தத்தை யாசிக்கிறாள். அவளது வெக்கத்தின் நறுமணம் நம்மை சுற்றியுள்ள காற்றையே காதலாக மாற்றுகிறது.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
1: ஆமா.
0: இந்த பெருமையில நேர்

0: மக்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

5:45 கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. மௌனங்கள் பேசிக்கொள்ளும் இந்த ஏகாந்த பொழுதில் நம் காதலின் புதிய கதவுகள் மெல்ல திறக்கும்.

தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 1-4454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க, இது பொன் மாலை. உன் வீட்டு தோட்டம் எங்கும் மலர் வளர்க்கிறாய், நீ உன் வீட்டில் வளர்வதையே மறந்து

0: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. உன் வீட்டு தோட்டம் எங்கும் மலர் வளர்க்கிறாய், நீ உன் வீட்டில் வளர்வதையே மறந்து

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பே மாநிலத்தின் வளர்ச்சியை நிர்ணயிக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் சற்று முன் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், ரோந்து வாகனங்களில் ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போதைப்பொருள் நடமாட்டமே காரணம் என்றும், இதனை அரசு முழுமையாக ஒழிக்கும் என்றும் அவர் கூறினார். முதற்கட்டமாக இத்திட்டத்திற்கென 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இரண்டாம் கட்டமாக 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்த முன்னெடுப்புகள் அனைத்தும் பாதுகாப்பான, திறமையான, ஒழுங்குபடுத்தப்பட்ட எல்லைகளை உருவாக்க வழிகோலும் என்றார். எல்லைப் பகுதிகளின் முழுமையான வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையை நோக்கமாக கொண்டு நிலவழி மேலாண்மை அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலையினை ஊக்குவிக்க கலை காட்சி மண்டல அலுவலகங்களில் நடத்தப்படவுள்ளன. திருச்சி மண்டலத்திற்குட்பட்ட கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி மாவட்டங்களுக்குட்பட்ட ஓவிய சிற்பக் கலைஞர்கள் தங்களது கலைப்படைப்புகளை சுய விவரங்களுடன் அனுப்பி வைக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் 6 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மணல் குவாரிகள் முறைகேடாக மணல் எடுத்துச் செல்வதாக கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று தர்ணாவில் ஈடுபட்டனர். தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 278 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இலங்கை ஏ அணி சற்று முன் 48 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 262 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

நாள் ஒரு சீடன் தன்னோட குரு கிட்ட போய் ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு குரு ஒரு கரடுமுரடான கல்லை எடுத்துக்கிட்டு வர சொல்லி, இந்த கல்லு தினமும் அந்த பெரிய பாறையில உருட்டிக்கிட்டே இரு, 3 மாசம் கழிச்சு என்கிட்ட அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி எந்த கேள்வியும் இல்லாம குரு சொன்னதை அப்படியே செய்யறான் சீடன். 3 மாசம் கழிச்சு அந்த கரடுமுரடான கல்லு மென்மையாகி பந்து மாதிரி மாறிடுச்சு. அதை பார்த்த குரு, நீ முதல்ல கொண்டு வந்த கல்லு எங்க அப்படின்னு கேட்டோன்னே செந்தில் சொல்வார்ல, அதுதானே இது, அந்த மாதிரி அவரும் திரும்ப திரும்ப சொல்றாரு. சரி, இதுல இருந்து ஒரு விஷயம்தான், ஒழுக்கம்னா இதுதான். ஒரே நாள்ல மாற்றம் எதுவும் தெரியாது, ஆனா தினமும் ஒரு செயலை தொடர்ந்து செய்யற சின்ன முயற்சிகள் இருக்குல்ல, அது இந்த கரடுமுரடான கல்லு கூட அழகா மாத்துறப்போ மனிதனோட வாழ்க்கைய மகத்தானதா மாத்தாதா என்ன அப்படின்னு சொன்னாராம் குரு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க, இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆரவாரம்.

வாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. நம்ம திருச்சியில டாலி, டிடிபி, டேட்டா என்ட்ரி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஜிடிஏ, பேசிக் கம்ப்யூட்டர், ஆரி மற்றும் டெய்லரிங் போன்ற வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் இலவசமா வழங்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த பயிற்சி முடிச்ச மாணவர்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு வசதியுமே ஏற்பாடு செஞ்சு தராங்க. இது பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 93 60 92 11 91 அப்படின்ற இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை 93 60 92 11 91. திருச்சி மாவட்டத்தில் தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் நாளைக்கு காலையில 9 மணி அளவில் திருச்சி திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடக்க இருக்குது. இந்த சேர்க்கை முகாமில் இதுவரைக்கும் தொழிற்பழகுனர் பயிற்சி பெறாதவர்கள் மற்றும் 2021, 2022, 2023, 2024, 2025 ஆகிய வருடங்களில் தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் ஐடிஐ பயிற்சியாளர்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மற்றும் 10-12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வியடைந்த இளைஞர்கள் இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 98 65 86 69 72 அப்படின்ற இந்த எண்கள்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை சொல்றேன், 98 65 86 69 72.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
1: இந்த யோகாங்கிற ஒரு பிராக்டிஸ் மட்டும்தான் நம்ம லைஃப்ல எல்லா வயசுல இருந்தும் பண்ணலாம். குறிப்பா 5 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு, 70 வயசு, 90 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சினா அது யோகா பயிற்சின்னு தான் சொல்லுவேன். இப்போ 5 வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்கீங்க, ஒரு குழந்தை ஃபேஸில் இருக்கீங்க, அப்படின்னா கிட்ஸ் யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணலாம். இல்லைன்னா ஹத்த யோகா ப்ராக்டிசஸ் பண்ணலாம். ஸோ இந்த சின்ன வயசில் அவங்க ஹத்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா அவங்களோட க்ரோத் ஹார்மோன் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அவங்களோட க்ரோத்தில் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாமல் ஒரு ஹெல்தியான ஒரு மசில் க்ரோத் ஆகட்டும், அவங்களோட உயரத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி ஆகட்டும், நம்ம இன்டர்னல் ஹார்மோன்ஸில் அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு க்ரோத் ஆகட்டும், இந்த பேஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஹத்த யோகா ப்ராக்டிசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஹத்த யோகா ப்ராக்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். டீனேஜ் அப்படிங்கும்போது நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸில் வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா விந்யாச யோகா அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளோ ஆஃப் யோகா, தொடர்ந்து சில பயிற்சிகளை 1.5 மணி நேரத்து வரைக்கும் ஒரே பயிற்சிகளை கேப் விடாமல் நம்ம பண்ணக்கூடிய யோகா பயிற்சின்னு அதை சொல்லலாம். ஸோ இந்த டீனேஜில் இருக்கிறவங்க உங்களுடைய ஹார்மோன்ஸையும் சரி, உங்களோட ப்ரீத்திங் கண்ட்ரோல் ஆகட்டும், உங்களுடைய மசில் கண்ட்ரோல் ஆகட்டும், உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த விந்யாச யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த தான் சரியான ஏஜ் வந்து மெடிடேஷனை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறது. இந்த டீனேஜில் நீங்கள் தியான பயிற்சிக்குள்ளே நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கும் போது லைஃப் லாங் நம்ம வந்து அந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லைஃப் லாங் நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களுக்கு 5லேருந்து 12 வயசில் இருந்தாங்கன்னா ஹத்த யோகா ப்ராக்டிஸையும், டீனேஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு விந்யாச யோகா ப்ராக்டிசஸையும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக அவங்கள ஒரு தியான வகுப்புகளை சேர்த்து அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கறது மூலயமா அவங்க லைஃப் லாங் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். 20 வயசுலேருந்து 40 வயசு இந்த மிட் ஏஜ் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து அந்த

0: சைல்ட்ஹுட் ஃபேஸ்லேருந்து ஒரு மிட் ஏஜ்க்கு வரணும், நம்மளோட ஜாப் ஆகட்டும், மேரேஜ் லைஃப் அண்ட் அவங்களோட கேரியரில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபேஸு, ஒரு ஆண்டர்பிரினர் ஃபேஸ், நீங்கள் எந்த ஃபேஸில் இருந்தாலும் நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் அண்ட் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே வரக்கூடிய ஃபேஸ் வந்து இந்த 20-40. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா, ஹத்த யோகா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், விநியாச யோகாவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அஷ்டாங்க யோகா 8 limbs ஆஃப் யோகான்னு சொல்லுவோம், அந்த அஷ்டாங்க யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஐயங்கார் யோகா பண்ணலாம் அண்ட் குண்டலினி யோகா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வகையான யோகா பயிற்சிகள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஒருத்தரோட உடல் வாகுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் எந்த லெவல் ஆஃப் யோகா ப்ராக்டிஸில் இருக்கீங்கிறத பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் பிகினர் ஸ்டேஜ், நான் 35 வயசு ஆச்சு, இப்போ தான் நான் யோகாவே கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஐயங்கார் யோகாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஐயங்கார் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஓல்ட் ஏஜுக்கும் சரி, நம்மளோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் இந்த ஐயங்கார் யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் சின்ன வயசில் யோகா பண்ணியிருக்கேன், நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், திரும்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, அஷ்டாங்க யோகா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அஷ்டாங்கம் வந்து நம்மளோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நம்ம லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, இந்த அஷ்டாங்க யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 40-60 அந்த ஃபேஸில் வந்து யின் யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அண்ட் ஐயங்கார் யோகா. இந்த 2 யோகா ப்ராக்டிசஸ் வந்து எனக்கு ஒரு 45 வயசு ஆச்சு, இப்போ தான் நான் யோகாவே கற்றுக்க போகிறேன் அப்படின்னா, பிகினர் லெவல் ஆஃப் யோகா இல்லாமல் ஐயங்கார் யோகாவில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதே மாதிரி இன் ப்ராக்டிசஸ் ஆஃப் யோகாங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, அதையும் நீங்கள் பண்ணலாம். எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில் யோகாங்கிற ஒரு விஷயத்தையே பண்ணலை, இப்போ தான் எனக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வந்து இதை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது ரீஸ்டோரேட்டிவ் யோகான்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது அந்த ஓல்டு ஏஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணக்கூடிய யோகா ப்ராக்டிசஸ் அது பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு ஏற்கனவே மூட்டு வலி வந்துருச்சு, என்னால் எந்திரிச்சு நடக்க முடியாது, என்னால் உட்கார மட்டும்தான் முடியும், கீழே தரையில் சம்மணம் போட்டு உட்கார முடியாது அப்படின்னா கவலையே பட வேணாம். நீங்கள் சேரில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி சேர் யோகா ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் யோகா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷனலாகவும் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா, வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 2.1 முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது ஆரவாரம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது. அதன் அடிப்படையில் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கோர்ஸ், அழகுக்கலை, சிகை அலங்காரம் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது. இந்த பயிற்சியில் சேர்றதுக்கு தாட்கோ இணையதளமான thdco.com அப்படின்ற இந்த இணையதளத்தில் நீங்க பதிவு செய்யலாம். இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாவட்ட மேலாளர் அலுவலகம் தாட்கோ, ராஜா காலனி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற இந்த முகவரிக்கு நேரில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது 0431 24 63 969 அப்படின்ற இந்த எண்ணில் நீங்க அழைத்து தெரிஞ்சுக்கலாம். எண்கள் மீண்டும் ஒரு முறை 04 3 1 24 63 969.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல மாநில செய்திகள் தொடர்ந்து மீண்டும் இணையலாம் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூக

0: மாறும் என்று கூறினார்.
1: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்டு ஒர்க்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
0: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் கீழ்வழு அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகளாகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.

0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கேட்டணிஞ்சிருக்கிறீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இது ஆரவாரம்.

0: திருச்சி அதவத்தூர் துணை மின் நிலையத்துல நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு நாளை காலை 9:30 மாலை 4 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய வேலைகளை நீங்க திட்டமிட்டுக்கோங்க. மத்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கியிருக்கிற அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் வேளாண்மை துறையினரால அனைத்து பஞ்சாயத்துகளிலும் நிலையான வேளாண்மையை ஊக்குவித்தல், மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், சமச்சீரான உரன் பயன்பாடு மூலம் சாகுபடி செலவு குறைத்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்தல் ஆகிய நோக்கங்களுக்காக விளை நிலம் காப்போம் இயக்கத்தை திறம்பட செயல்படுத்தும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 6 உள்ள 193 பஞ்சாயத்துகளிலும் விளை நிலம் பாதுகாப்பு திட்டத்தின் ஜூன் 30 வரைக்கும் விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்தப்பட இருக்குது. பயிற்சியில வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் மற்றும் வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கலந்துக்க இருக்கிறதுனால விவசாயிகள் அனைவரும் கலந்துகிட்டு தங்களோட விவசாய சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் அப்படின்னு ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கான ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகளை வழங்கப்பட இருக்குது. இந்த பயிற்சியில சேர்றதுக்கு TAHDCO.com அப்படின்ற இந்த இணையதளம் மூலமா நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய

0: தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தானே.
1: ஆரவாரம் கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்ட சிறப்பு முகாம் நாளைக்கு 12ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதிகளில் அந்தந்த வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்கள்ல நடைபெறுது. தகுதியுடைய விடுபட்ட விவசாயிகள் இதுல பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கலை பண்பாட்டு துறையின் கீழ் திருவையாற்றில் இயங்கி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில 2026-27 கல்வியாண்டிற்கான புதிய மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை இசை கல்லூரியின் அலுவலகத்திலேயே பெற்றுக்கலாம் அல்லது artandculture.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளம் வாயிலாகவும் நீங்க பதிவு செய்யலாம். artandculture.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளம். இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 94-43-16, 93-51 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைத்து தெரிஞ்சுக்கலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை 94-43-16, 93-51.

பெற்றது இன்றைய அகரவாரம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:00. இனி கேட்கலாம்

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய் ஸ்ரீ துரைசாமி. உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் உள்ள 850 ஏக்கர் ராணுவ நிலத்தில் 250 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டத்தை அமைப்பதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதன் மூலம் பசுமை எரிசக்தியில் நிலையான வளர்ச்சியை எட்டும் முன்னோடி திட்டமாகும் இது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையில் 79 அடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளதால் அதிகாரிகள் ஆய்வு செய்த பின்னர் அணை திறப்பது குறித்து அறிவிக்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்த அவர், மாநிலத்தில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் இம்மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு மின்வாரிய துணை மின் நிறுவனங்களின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் மாநில காப்பீட்டு நிதி செலுத்தாத பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் சேவை வழங்குநர்களுக்கு எதிர்கால ஒப்பந்தங்களில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் என்று மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இனிவரும் காலங்களில் மின்வாரிய ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்களுக்கான ஊதியத்தினை வங்கிகள் மூலம் டிஜிட்டல் முறையில் மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாநில அரசின் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி மிர்னாளினி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் படுகாயமடைந்த 30 பேர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பழனி இனம்பன் கோவிலில் 142 கிராம் தங்கம் மற்றும் 52 கிராம் வெள்ளி வேல் மாயமானது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தம்புலாவில் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 8 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: பேழை. வணக்கம் நேர்களே, கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள் சித்தர் பாடல்களோடு வருகிறார்.
1: உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள், மச்சுக்கு மேலறி வானுதிரம் தான் எடுத்து கச்சை வடம்புரிய, காலூர் பயணத்தில் வச்ச மறந்த என் கண்ணம்மா வகை மோசம் போனேண்டி. விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாளமில்லா சுரப்பிகளில் காலத்தால் மிகவும் பின்தங்கிய கண்டுபிடிப்பு இந்த பீனியல் கிளாண்ட். இது மூளையின் மையப்பகுதியில் இரண்டு அறைகளுக்கும் நடுவில் ஒரு பள்ளத்தில் சிறிய பட்டாணி அளவேயான, அதாவது 6 மில்லிமீட்டருக்கும் குறைவான ஒரு நாளமில்லா சுரப்பியாகும் இந்த பீனியல் கிளாண்ட். இது சுரக்கும் திரவத்தை மெலட்டோனின் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பயன் என்னவென்றால், உடலின் சர்க்காடியம் தாளத்தை சரி செய்வதாக அறியப்பட்டிருக்கிறது. நாளமில்லா சுரப்பிகள் நேரடியாக இரத்தத்தில் கலக்கும் ஒரு தனித்துவமான வேதிப்பொருளை சூழ்நிலைக்கேற்ப சுரக்கிறது. அது உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. குறிப்பிட்ட அந்த பாடலுக்கு சித்தருடைய பல பாடல்களில் சொல்லப்படுகிற ஒரு விந்தையான அற்புதமான பொருள் என்று இதை பாடியுள்ளார்கள். உச்சிக்கு கீழடியோ உள்நாக்கின் மேலடியோ, காதோர மத்திமத்தில் வைச்ச பொருளையல்லோ தேடி வகைமோசமானேண்டி குதம்பாய் வகைமோசமானேண்டி. குதம்பி சித்தரின் இந்த பாடலில் நம்முடைய உச்சிக்கு நேர்கீழே, உள்நாக்கிற்கு நேர்மேலே, இரண்டு காதுகளின் ஓரங்களுக்கு மத்தியில் வச்ச பொருளையல்லோ தேடி வகைமோசம் போனேண்டி என்பது இந்த பீனியல் சுரப்பியைத்தான் என்று புரிகிறது. இதில் செயல்படும் போது உறக்கம் மற்றும் ஆனந்தம் இதுபோன்ற இன்னும் பல விஷயங்களை 24 மணி நேரத்திற்கான

0: ஒத்திசைவை உடற்கடிகாரம் போல இது இயக்குகிறது. பீனியல் கிளாண்ட் என்பதைத்தான் நம்முடைய சித்தர்கள், யோகிகள் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அரிய பொருளாக சொல்லியிருக்கிறார்கள். அதை அடைய மூலாதாரம் என்னும் நம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ள குண்டலினி சக்தியை யோக பயிற்சியால் மேலெழுப்பும் போது ஞானத்தின் நிலையை கொண்டு அதன் சிறப்பை அடைகிறது. அதாவது மூன்றாவது கண்ணாக அது செயல்படுகிறது. இதன் இருப்பிடத்தை இன்னும் செயல்பாட்டை இதனுடைய தன்மையை இது சுரக்கின்ற திரவத்தை வீரியத்தை சுவையை எந்த விஞ்ஞான அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இல்லாத காலத்திலேயே நம் சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள். அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்பவர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கடி. இந்த பாடலிலே குதம்பை சித்தர் மாங்காய்ப்பால் என்று எதை குறிப்பிடுகிறார்? மலைமேல் இருப்பவர் என்று யாரை குறிப்பிடுகிறார்? முதுகுத்தண்டு உச்சியில் ஏழாவது நிலை, அதாவது ஏழாவது சக்கரம், ஆயிரம் இதழ் தாமரை என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூளை என்பதைத்தான் குறிப்பிடுகிறார். மலை உச்சி அதுதான். அதன் உள்ளே இருக்கிற அந்த பீனியல் கிளாண்ட் தான் மாங்காய். அது சுரக்கின்ற அந்த திரவம்தான் மாங்காய்ப்பால். மாங்காய்ப்பால் என்று குறியீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சித்தர்களின் மறைபொருளாகத்தான் எதையும் சொல்லுவார்கள். ஏனெனில் அவர்களுடைய ஞான உபதேசங்களை தகுதியுடையவர்கள் மட்டுமே புரிந்து கொண்டு அதனுடைய பயனை முழுமையும் அடைய வேண்டும் என்பதற்காக மறைபொருளாக இதை சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எளிதில் புரிந்து கொண்டால் எல்லோரும் ஞானமடைந்து விடுவார்கள். ஆனால் அது எல்லாருக்கும் வாய்க்கின்ற ஒரு விஷயம் அல்ல. அது அற்புதமான ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் என்பதால் அந்த மலை மேல் இருப்பவர்களால் மட்டும்தான் அந்த மாங்காய்ப்பாலை உணரவும் பருகவும் முடியும். இதை சித்தர்கள் மொழியிலே தேவாமுதம், காயாப்பால், கரவாப்பால், சோமபானம், சந்திர அமிர்தம், தேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இது குண்டலினி சக்தியை தியானத்தில் மேலெழுப்பி அந்த சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரை என்னும் ஏழாவது சக்கரத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துபவர்களுக்கு இந்த சிவாமிர்தம் கிட்டும். அந்த தேனினும் இனிய, அமிர்தத்திலும் இனிய ஒரு அற்புதமான சுவையினை தொண்டைக்குழி வழியாக உள் இறக்கி உள்நாக்கில் அது சொட்டுகிற பொழுது அதி அற்புதமான ஒரு நிலையை, பரமானந்தத்தை கொடுக்கிறது. அதன் பயனாக நரை, திரை, மூப்பு, பிணி போன்ற எதுவுமே அந்த ஞானிகளுக்கு வருவதில்லை. மாறாக மரணம் மிலா பெருவாழ்வு அடைகிறார்கள். அதைத்தான் அவர் குறியீடாக மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்பவர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கடி என்று பாடியிருக்கிறார். இங்கே தேங்காய்ப்பால் என்றால் புறச்சுவையை, நமது அகத்திலே இருக்கிற சுவையினை அறியாதவர்கள்தான் விரும்புவார்கள். தொண்டைக்குழி வழியாக உள்நாக்கில் அருந்தி சுவைத்து அதிலே திளைத்து போனவர்களுக்கு புறத்திலே இருக்கிற இந்த தேங்காய்ப்பால் போன்ற மற்ற இதர சுவைகள் எல்லாம் ஒரு அற்ப சுவைதான். அது எதற்கு தேவையில்லை என்று குதம்பாய் என்று ஒரு பெண்ணை அங்கு அழைத்து அவளுக்கு போதிப்பது போல பாடியிருக்கிறார். பெரும்பாலும் சித்தர்கள் பாடல்களிலே பகடுவு முன்னிலை என்ற ஒரு பாணியை வைத்திருப்பார்கள். அதாவது ஆன்ம நிலையை ஒரு பெண்ணாக உருவகம் செய்து அவளுக்கு போதிப்பதைப் போல பாடல் அமைந்திருக்கும். குதம்பாய் என்பது குதம்பை என்ற காதணியை அணிந்திருக்கின்ற ஒரு பெண். அவளை குதம்பாய் என்று அவளுக்கு இந்த ஞான உபதேசம் சொல்வதைப் போல பாடல் அமைந்திருக்கிறது. புற இன்பங்களை, புறத்தில் இருக்கிற சுவைகள், அகத்திலே இருக்கின்ற சுவையினை அறிந்தவர்களுக்கு எதற்கு என்று குதம்பையை அணிந்த பெண்ணே நீ உணர்ந்துகொள் என்பது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. உடற்கூறு விஞ்ஞானம் இல்லை, எந்தவித அறிவியல் கண்டுபிடிப்பும் இல்லை, சிடி ஸ்கேன் இல்லை, எக்ஸ்ரே இல்லை. உடற்கூறியல் பற்றி இவ்வளவு தெளிவாக அன்றைக்கு யாருக்கும் தெரியவில்லை. இருந்தாலும் மூளைக்குள்ளே நாளமில்லா சுரப்பி இருக்கிறது என்பதை ஒரு பாடலிலே நான்கு வரிகளுக்குள்ளே இவ்வளவு தெளிவாக நம்முடைய குதம்பை சித்தர் பாடியிருக்கிறார். அதனுடைய உள்பொருள் மறைபொருளாக எழுதியிருக்கிற அந்த மாபெரும் ஞானியை பற்றி, அதனுடைய கருத்தாழங்களை பற்றி இங்கு பேச முடிந்ததற்கு நான் பெருமை கொள்கிறேன்.
1: சித்தர் பாடல்களை ஸ்லாகித்து கூறினார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள். தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியமும் தலைமை மாந்தரின் பெயரை கொண்ட முதல் காப்பியமுமான மணிமேகலை குறித்து ஏ. ராஜேந்திரன் அவர்கள்.
2: மணிமேகலை என்பது புலவர் சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட ஒரு காவியம். அதனுடைய கருப்பொருள் யார் என்று கேட்டால் மணிமேகலை தான். கோவலன் மாதவிக்கு பிறந்த ஒரு மகள். மாதவியுடைய குலதெய்வம்

0: தெய்வம்தான் மணிமேகலை. ஒரு காலத்திலே நகரத்தார்கள் வியாபாரத்திற்காக கடல் கடந்து செல்லும் பொழுது கலங்கள் தட்டி தருமாறி கடலிலே மூழ்கும் நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அந்த மணிவள்ளம் என்ற ஒரு தீவு, அந்த தீவிலே இருந்த மணிமேகலை என்ற தெய்வம் அவருடைய கலங்களை காப்பாற்றி அருளினார்கள். அதனால் தங்கள் வாரிசிலே பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு மணிமேகலை என்பது அந்த வணிக மரபிலே நிலைப்பாடாக இருந்தது. அவ்விதமாக மணிமேகலை என்று கோவலனும் மாதவியும் தன்னுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டினார்கள். மணிமேகலை பிற்காலத்தில் என்ன செய்கிறார்கள், தன் தந்தை இறந்து விட்டோம், தாய் துறவரம் பூண்டார்கள், நமது இலக்கு என்னவென்றால் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக துறவரம் மேற்கொள்கிறார். இவர் துறவரம் மேற்கொள்வதை உணர்ந்த சோழ நாட்டு இளவரசன் மணிமேகலை திருமணம் புரிந்து கொள்ள வருகிறான். மணிமேகலை என்னை தொட வேண்டாம், நான் துறவரம் ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக சேவை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். கேட்காமல் பின்தொடர்கிறார். அவரை விட்டு பிரிந்து பிரிந்து வந்து மக்களுக்கு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அங்கேதான் காயசண்டிகை என்ற ஒரு பெண் தெய்வம் வெளிப்படுகிறது. அந்த தெய்வம் மணிபல்லவத்திலே மணிமேகலைக்கு அட்சய பாத்திரத்தை தருகிறார்கள். நீ ஏன் அறத்தை தழுவி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடாது என்று மணிமேகலைக்கு புகட்டி அந்த அட்சய பாத்திரத்தை தருகிறார்கள். அந்த அட்சய பாத்திரத்தை பெற்ற மணிமேகலை மக்களுக்கெல்லாம் உணவை பாலித்துக் கொடுத்து உயிர்களை காக்கிறார். அங்கேதான் சீர்த்தலை சாத்தினார் அழகான ஒரு கவியை பாடுகிறார். மண்டிலி ஞாலத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றால் என்ன பொருள் அதற்கு? எண்ணிறைந்த உலகங்கள், மண்டி இருக்கும் பலவேறு உலகங்கள், இந்த உலகத்திலே உள்ள உயிர்களுக்கெல்லாம் யார் ஒருவர் உணவு அளிக்கிறார்களோ அவர்கள்தான் இறைத்தன்மைக்கு சமமானவர்கள், அவர்களே உயிர் ஊட்டுபவர்கள் என்று பொருள்படும்படியாக சொல்லி அந்த காவியத்தை வடிகிறார். இங்கே வந்து காவிய தலைவி யார் என்று கேட்டார், மணிமேகலை தான். ஆதலால் இந்த மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை இலக்கியங்கள், ஒன்றை பின்தொடர்ந்து ஒன்று வந்ததுதான். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் மணிமேகலை பாடிய சீத்தலை சாத்தனும் இருவரும் சேர்ந்து இந்த காவியங்களை படைத்திருப்பது நம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷங்கள். சீத்தலை சாத்தன் சங்க புலவர்களே மிகவும் சிறந்த ஒருவர். அவருக்கு கூடவாணியின் சீத்தலை சாத்தன் என்றே பெயர். அப்பேற்பட்ட புலவர் மணிமேகலையே எடுத்தார். மணிமேகலை தன் தாயைப் போல, தன் தந்தையைப் போல, தன் பெரியன்னை கண்ணகியைப் போல சிறப்புடையவர்களா வர வேண்டும் என்று அந்த மாட்சிமையை இளம் வயதிலே மனதில் கொண்டதால் தன் தந்தையின் புகழுக்கும் தன் தாயின் புகழுக்கும் தன் மூத்த அன்னையின் கண்ணகியின் பெருமைக்கும் எந்தளவும் குறைபடக்கூடாது என்பதே துறவரம் ஏற்றார். துறவு என்பது என்ன? ஒரு காரியத்தை செய்வதற்கு துல்லியமாக சுத்தமாக இருக்க வேண்டுமென்றால் அது துறவரம் வேண்டும். அந்த துறவரத்தை இளங்கோவடியில் ஏற்றினார். அப்படி ஏற்றிதான் அவர் சிலப்பதிகாரத்தை மிகவும் நுட்பமாக பாடினார், அந்த நீதியை புகட்டினார். அப்படி துறவரம் என்பது என்னவென்றால், அதாவது எந்த உயிர்களுக்கும் இடையூறு செய்யாமல் தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தல், பிற உயிர்களுக்கு நன்மை செய்தல் என்ற ஒரு அறம் சார்ந்த துறவரத்தை கையிலே கொண்டு காயசண்டிகையில் ஏற்ற அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்து உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அன்னம் வழங்கிக் கொண்டே இருந்தார். வள்ளல் பெருமானார் பிற்காலத்திலே அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி என்று பாடி பசித்தோர் முகம் பாருங்கள் என்று சொன்னாரே, அந்த உபதேசம் அங்கிருந்து பெறப்பட்டதோ என்று நினைக்கும் அளவுக்கு நமது மணிமேகலை அந்த காவியத்திலே படைக்கப்பட்டிருப்பது சீர்த்தலை சாத்தனாருடைய புகழுக்கே நிறைந்த ஒரு பொருளாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த காவியம் இன்றும் மக்கள் மனதில் இருக்கிறது என்றால் மணிமேகலை எவ்வளவு பெரிய சிறந்த காவியம், 50 காவியங்களே ஒரு காவியமாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. தன் தாயின் பெருமையை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே பிள்ளையே எப்படி இருக்கிறார் என்றால் தாயை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையாக வரலாற்று காவியமாக சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் இந்த புகழ் உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர்கள் செய்த அறப்பணிகள் தான். அதை நாம் மறந்துவிடக் கூடாது.
1: மணிமேகலை துறவுக்கு சீத்தலை சாத்தனார் கூறும் காரணத்தை எடுத்து கூறினார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.
2: நேர்களே, அடுத்ததா உழவர் உலகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நஞ்சுள்ளா உணவு அங்கக காய்கறி சாகுபடி குறித்த நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் திருச்சிராப்பள்ளி திருவரம்பூர் பி செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431 1 2 1 240

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சக்கருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு

0: வணிகத் தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிஹிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படைத் தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிகத் தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிகத் தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9 தேதி தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிகத் தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிஹிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
1: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 ஆண்டு முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈனாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈனாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈனாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படைத் தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சினையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விளக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
2: என் பேர் பாரதிராஜா, நான் மணியஞ்சி கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்துல இருந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்துல ஏறிது. ஈனாம் திட்டத்துல இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
3: வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்க காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்க வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து குடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி ஜிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஏழு மணி 25 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: அதில் பண்படன்
1: உழவர் உலகம்
0: கெடுவோம் பண்ணையெல்லாம் பொன்கொழி கச்சை.
1: இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நஞ்சில்லா உணவு அங்கக காய்கறி சாகுபடி குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் திருச்சிராப்பள்ளி திருவரம்பூர் ப. செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மித்ரா. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431-246-1, 240-102-1. நிகழ்ச்சி இதோ துவங்குகிறது.
2: திருச்சி ஆகாசவாணி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேளாண் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. இன்றைக்கு மனிதர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொன்னால் காய்கறிகள். இந்த காய்கறிகள் சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு வந்து தாது சத்துக்கள் வைட்டமின்கள் முக்கியமாக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கிது. அதனால தான் சராசரியாக ஒரு நாளைக்கு 400 கிராம் அளவுக்கு காய்கறிகளை சாப்பிட சொல்லி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம காய்கறிகளை சாகுபடி செய்யும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி எச்சங்கள் மூலமாக மனிதர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படுவதற்கான ஒரு ஆபத்து இருப்பதாகவும் ஆய்வுகள் முடிவுகளில் தெரிய வருது. அந்த வகையில் அப்போ நஞ்சில்லாத உணவை எப்படி கிடைக்கும், இது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் சிறு குறு விவசாயிகள் முக்கியமாக ஒரு 5 சென்ட் 10 சென்ட் வச்சுருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு தினசரி வருமானம் தரக்கூடியது காய்கறி சாகுபடி. ஒரு 10 சென்ட் உள்ள விவசாயி பல்வேறு காய்கறிகளை சாகுபடி செய்து நகர்ப்புறத்திலோ அல்லது அண்மையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கோ விற்பனை செய்வதன் மூலமாக வருடம் முழுவதும் அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வழி இருக்குது. அதே நேரத்தில் விவசாயிகள் காய்கறி சாகுபடி செய்யும்போது பூச்சிக்காகவும் நோய்களுக்காகவும் தெளிக்கக்கூடிய இடுபொருட்களுடைய அதிகரித்து வரக்கூடிய செலவினம், அப்போ இந்த செலவினம் அதிகரிக்கும் பொழுது லாபம் குறையுது. அப்போ இந்த செலவினத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, இரண்டு கேள்விகள். அதாவது நஞ்சில்லாத உணவு எப்படி கிடைக்கும், காய்கறி சாகுபடியில் செலவினத்தை எப்படி குறைப்பது, இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதிலாக அங்கக காய்கறி சாகுபடி முறையை நம்ம முன்னெடுக்க முடியும். அந்த வகையில் நஞ்சில்லாத உணவு அங்கக காய்கறி சாகுபடி அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் திருச்சி திருவரும்பூர் நடராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி ப. செந்தில்குமார், ஒரு முதுநிலை பொறியியலாளர், திருச்சி மலைக்கோட்டை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இயக்குநராகவும் இருக்கிறாங்க. திருச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உற்பத்தியாளர் குழுவில் 2 ஆண்டுகள் களப்பணியும் ஆற்றியவர். அந்த வகையில் ஒரு பொறியியலாளர் தற்பொழுது இயற்கை விவசாயி, அவரை சந்திக்கலாம். ஐயா வணக்கம், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
3: பயிர் வளர்த்து பல உயிர் வளர்த்து உணவு உலகிற்கு உணவளிக்கும் உயர்ந்த உழவர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தையும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: சரி, எத்தனை வருஷமாக விவசாயம் செய்துட்டு வரீங்க?
3: நான் ஒரு 20 ஆண்டு காலமாக விவசாயத்தில் இருக்கேங்க ஐயா. நான் வந்து சின்ன பிள்ளைங்க, எங்கள் குடும்பம் பாரம்பரியமாக விவசாய குடும்பம் தான். அப்பா கூட சின்ன வயசுலேருந்தே போயிருக்கனால
2: சரி,
3: இப்போ 20 ஆண்டு காலமாக கொஞ்சம் ஆர்வமாக விவசாயம் பண்ணுறேன்.
2: சரி, இயற்கை விவசாயம் பக்கம் எந்த ஒரு தருணத்தில் உங்கள் பார்வை திரும்பிச்சு?
3: நான் இப்போ ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருக்கிறேன். இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு எனக்கு வந்து திருச்சிராப்பள்ளி வேளாண்மை துறையும் துவாக்குடியில் செயல்பட்டு இருக்கிற தமிழ்நாடு பாசன மேலாண்மை பயிற்சி நிலையம் இவங்கள்ட்டெல்லாம் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இயற்கையை பற்றி, இயற்கை இடுபொருட்களை பற்றி நிறைய நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த இயற்கை விவசாயத்தை ஈடுபட்டிருக்கேன்.
2: சரி, இயற்கை விவசாயம் செய்யணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு?
3: இயற்கை விவசாயம் செய்யணுங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம இடுபொருட்களுடைய செலவு நிறையா ஆகிட்டு இருந்தது. எனக்கு ஒரு சில நேரத்தில் அந்த சூழ்நிலை காரணமாக பயிர்கள்லாம் ஒரு நல்ல தெளிவாக இல்லை, இறக்க ஆரம்பிச்சு. பயிர் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருந்த பயிரை ஏதோ ஒரு பாதிப்புனால, சரி இது ஏன் இப்படி வருது அப்படிங்கிறப்ப, சரி மண்ணில் எதுவும் கோளாறு இருக்குமா, தண்ணியில் கோளாறு இருக்குமா, இல்லை உரத்தில் கோளாறு இருக்குமான்னு ஒரு பண்ணுறப்ப, சரி இயற்கைக்கு மாறி பார்ப்போமே அப்படிங்கிறனால மாறி பண்ணோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த கெமிக்கல் போட்ட உணவுகள்லாம் சாப்பிட்றோம், நம்ம உடம்புலே ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. சரி ஏன் ஒரு சில நேரம் நல்லா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கு, ஒரு சில நேரம் ஒரு சில காய்கறிகளை சாப்பிட்றப்ப ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. சரி இதெல்லாம் என்ன இடர்பாடாக இருக்கலாம், இதான் காரணமாக இருக்கலாமான்ட்டு அதனால் நான் மாறிக்கிட்டேன். அது
2: சரி, இந்த இயற்கை வழியாக அங்கக பொருட்களை பயன்படுத்தி சாகுபடி செய்யும்போது

0: நுகர்வோருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன?
1: முதல்ல வந்து நஞ்சில்லா உணவு அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த விவசாயிக்குடைய வாழ்வாதாரமும் உயருது.
0: நிச்சயமாக
1: இந்த மாதிரி இயற்கை விவசாயிகள்கிட்ட நுகர்வோர் வந்து வாங்கி பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கும் நஞ்சில்லா உணவு கிடைக்குது, விவசாயியுடைய பொருளாதாரம் மேன்மையடையுது.
0: நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க, நேரம் இருக்கிறவங்க காலையில் தன்னுடைய தோட்டத்திலேயோ இல்லை மாடியில் பால்கனி பகுதியிலேயோ மாடியிலேயோ ஒரு மாடி தோட்டம் அமைக்கலாம். அதுக்கு நேரம் குறைவாக இருக்கிறவங்க உழவர் சந்தைக்கு போகலாம். இப்போ உங்களை மாதிரி இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அங்கக வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் நேரடியாகவும் வாங்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் சாகுபடி அப்படிங்கும்போது நம்ம தேசிய அளவில் ஏறக்குறைய ஒரு பன்னெண்டரை மில்லியன் ஹெக்டேர் அளவில் காய்கறி சாகுபடி செய்யப்பட்டு வருது. நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு காய்கறி சாகுபடி, நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஒரு 10,000 ஹெக்டேர் அளவில் காய்கறி சாகுபடிகள் செய்யப்பட்டு வருது. இந்த காய்கறி சாகுபடியில் நீங்கள் என்ன முக்கியமான காய்கறிகளை சாகுபடி செய்கிறீங்க?
1: நான் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கீரை சாகுபடி பண்ணுறேன். கத்தரி, வெண்டைக்காய், தக்காளி, மிளகாய், கொத்தவரை, அப்புறம் கொடி வகையில் பார்த்தீங்கன்னாக்க புடலை பீக்கன் பண்ணுறேன், பரங்கி பூசணி பண்ணுறேன்.
0: இப்போ கீரைகள்லாம் என்னென்ன கீரைகளை சாகுபடி செய்யும்?
1: கீரைகள்னு பார்த்தீங்கன்னா தண்டு கீரை பண்ணுறோம், அரைக்கீரை பண்ணுறோம், புளிச்சக்கீரை பண்ணுறோம்.
0: சரி, இப்போ இதெல்லாம் தினசரி அறுவடை செய்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகக்கூடிய காய்கறிகள். இப்போ அதுக்கு அந்த விற்பனைக்கு எப்படி நீங்கள் முன்னெடுக்கிறீங்க?
1: விற்பனை வந்து முதல்ல என்னுடைய கிராமத்திலேயே நான் வந்து விற்பனை பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் துவாக்குடியில் உழவர் சந்தை இருக்குது, அங்கே கொடுத்துட்றேன். திருவரம்பூரில் 2-3 கடைகளுக்கு நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன்.
0: இப்போ தினசரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் நமக்கு தினசரி நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய காய்கறிகள். இப்போ காய்கறி, அது முக்கியமாக கத்திரிக்காய், கத்திரிக்காய்ங்கிறது எத்தனை மாதம் வரைக்கும் நமக்கு அறுவடை கிடைக்கும்?
1: 6 மாதம் வரைக்கும் அறுவடை.
0: சரி, ஒரு அறுவடைக்கு எவ்வளவு கிலோ நீங்கள் உற்பத்தி செய்வீங்க?
1: இப்போ ஒரு அறுவடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறேன். 1-4 அடி அகலம், ஒரு வரிசைக்கு வரிசை, செடிக்கு செடி 2 அடி, இதுதான் என்னுடைய காய். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் களை எடுக்கிறப்ப வந்து வீடு பவர் வீடு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் இந்த ஸ்பேசிங்கை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஒரு செடிக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 கிலோலேருந்து அதிகபட்சம் 1.5 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். அப்படிங்கிறப்ப ஒரு
0: சென்ட்டுக்கு
1: ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒரு 50-60 கிலோ எடுக்கலாம்.
0: 60 கிலோ எடுக்கலாம். சரி, அப்போ ஏறக்குறைய நீங்கள் சொல்வது பார்த்தோன்னா ஒரு 5 டன் வரைக்கும், ஒரு ஏக்கரில் ஒரு 5 டன் வரைக்கும் காய்கறி ஒரு கத்திரி விளைச்சல் எடுக்க வாய்ப்பு. சரி, அதை விற்பனை செய்கிற வகையில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு அறுவடைக்கு சொல்லுங்கள்?
1: ஒரு அறுவடைக்கு ஒரு சென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1,500 ரூபாயில் 2,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும்.
0: அதாவது உங்களுக்கு வரவு.
1: வரவு.
0: சரி, எவ்வளவு செலவு அதில்?
1: அதில் பாதி வந்து செலவாயிருங்க, பாதி 50% செலவாயிரும்.
0: அப்போ அங்கக வழியாக சாகுபடி செய்யும் பொழுது ஒரு ஏறக்குறைய ஒரு 2 மடங்கு, ஒரு 50% செலவுனா 100 மடங்கு நமக்கு லாபம். அப்போ இரட்டிப்பு லாபம் நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் மினைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன்.
0: ஐயா சொல்லுங்க. வணக்கம்.
2: ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தான் விவசாயம் செய்யறோம் காய்கறிகளே. நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பயன்படுத்துறாங்க மட்டும்தான் காய்கறி உற்பத்தி பண்ணக்கூடிய சூழல் உருவானது. ஆனா இன்றைய வரைக்கும் பாருங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொடி வகை காய்கறிகளுக்கு யாரும் கிராமப்புறத்துல மருந்தே அடிக்கிறது இல்ல.
0: சரி,
2: ஒன்று சுரைக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய். இத வந்து யாருமே கிராமப்புறங்கள்ல இப்ப யாருமே சாப்பிடறது இல்ல. ஆனா அதே சமயத்துல முருங்கைக்காய் பருக்கு பாத்தீங்கன்னா அதுல யாரும் இப்ப கெமிக்கல் கொடுக்குறது, அது உண்மை இயற்கையாக வர்றது.
0: சரி,
2: அதை மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பளபளப்பா இருக்கணும், காய்கறி பூச்சியே இருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க.
0: சரி,
2: அதனால நாங்க என்ன பண்றோம்னா கெமிக்கல் பயன்படுத்தி அந்த மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும், எப்பவுமே இயற்கையா போகணும் அப்படின்னு என்னென்ன வழிமுறைகளை செஞ்சா நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சார் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா கேட்கலாம். அதாவது காய்கறிகள் பளபளப்பா இருந்தா தான் நுகர்வோர் வாங்குறாங்களா, இல்ல நமக்கு இயற்கை வழியா விளைவித்த காய்கறிகள் போது வரவேற்பு இருக்கா?
1: வரவேற்பு இருக்குங்க. இயற்கை முறையில செய்யறப்ப வரவேற்பு இருக்கு, அதுக்குன்னு வாங்குறாங்க.
0: சரி, இப்ப என்ன மாதிரியான இடுபொருட்களை பயன்படுத்துறீங்க?
1: நான் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு எடுப்புகளும் கூட அதிகபட்சம் நானே உற்பத்தி பண்ணிக்கிறேங்க. நான் வந்து மண்புழு உரம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய இந்த பஞ்சகவியா, மீனமிலம், முட்டை.

0: கரைசல், பூச்சிக்கு பார்த்து, அதை இல்லாமல் நம்ம நுண்ணுயிர்கள் பயன்படுத்தும் வேளாண்மை துறையில் கொடுக்குற பேசில சப்ஸ்டிலஸ், ட்ரைகோட்ரமா விரிடி, சூடோமோனஸு, அசோஸ்பெரிலம், பாச பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ஜிங்க் பாக்டீரியா, இதெல்லாமே பயன்படுத்திட்டோம். ரொம்ப பூச்சி கண்ட்ரோல் பண்ணலாம் பேசிலஸ் பேசியான யூஸ் பண்ணுறோம். அதை இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஐந்திலை கரைசல், பத்திலை கரைசல்லாம் சொல்கிறோம், அது வந்து நம்ம ஒரு கணக்கு, ஐந்திலையே பத்திலேன்னு கணக்கு இல்லை. நம்மகிட்ட என்ன இலைகள் கிடைக்குதோ அதை வச்சே நம்ம கோமியத்தில் ஊற வச்சு கட்டுப்படுத்திடலாம். அது மாதிரி
1: இந்த பூச்சி நோய் கட்டுப்பாடை பற்றி நம்ம விரிவாகவே பேசலாம். இப்போ பொதுவாக விவசாயிக்கு ஒரு சந்தேகம், இந்த யூரியா, டிஏபி, பொட்டாஸ் உரங்கள் இல்லாமல் நம்ம காய்கறி சாகுபடியை செய்ய முடியுமா?
0: கட்டாயமும் உறுதியாக செய்ய முடியும்.
1: எப்படி?
0: நம்ம அடி அது பேஸு மண்ணை நம்ம வந்து ஃபீல்டு ப்ரிப்ரேஷன் தான், அதை தயார் பண்ணுற முறை தான் ரொம்ப முக்கியம்.
1: சரி,
0: நீங்கள் எப்போதுமே எந்த பயிராக இருந்தாலும் சரி ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த முறையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 50 கிலோ மண்புழு வரும், 2 கிலோ பேசிலஸ் சப்ஸ்டிலஸ், 2 கிலோ ட்ரைகோட்ரமா விரிடி, 1 கிலோ அசோஸ்பியர்லாம் பாச பாக்டீரியா, 1 கிலோ அசோஸ்பியர்லாம், 1 கிலோ பாச பாக்டீரியா, 1 கிலோ பொட்டாஸ் பாக்டீரியா, 1 கிலோ ஜிங்க் மொபைலைசர் பண்ணி இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேஸில் கொடுத்துட்டோம்னாக்க அந்த பயிரை வந்து நல்ல உயிர் உண்டாக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட எரிபொருளுக்கு பஞ்சகாவியா, மீன் அமிலம், அமிர்த கரைசல் நம்மளால் என்ன தயார் பண்ணி பயன்படுத்த முடியுமோ அதை தயார் பண்ணி பயன்படுத்திக்கலாம்.
1: இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அளவு வந்து 1 சென்ட்டுக்குரிய அளவு
0: இல்லை, அந்த 50 கிலோங்கிறது ஒரு ஏக்கர்,
1: 1 ஏக்கருக்குரிய அளவு தான். சரி சரி, இப்போ இந்த காய்கறிகளை வந்து விதைகளை வாங்குறீங்க, விதை நேர்த்தி செய்கிறீங்களா?
0: விதை நேர்த்தி அவசியம் கட்டாயம் செஞ்சாகணும். விதை நேர்த்தி செஞ்சால் தான் நம்ம வந்து அந்த விதை முளைக்க வரப்போ நோய் நொடி இல்லாமல் அது நல்லா வருதுங்க. விதை நேர்த்தி அவசியம் செய்யணும். உங்களுக்கு பேசில் சூடமுனஸ் சொல்கிறீங்க, சூடமுனஸ் ட்ரைகோடமா விடல விதை நேர்த்தி செஞ்சு பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: சரி, காய்கறிகள் அப்படிங்கும்போது குறைந்த வயதிலே நமக்கு அறுவடைக்கு வந்துடுது. காய்கறிகள்லாம் ஏறக்குறைய 20-25 நாட்களில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும். அப்போ அந்த இளம் பயிர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஊட்டச்சத்துக்கு, என்ன மாதிரியான வளர்ச்சி ஊக்கிகளுக்கு பயன்படுத்துகிறீங்க?
0: வளர்ச்சி ஊக்கிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் மீனமீளம் பஞ்சகாவியாக தான் யூஸ் பண்ணுறேன். அந்த இளம் பயிருங்கிறப்ப அதில் மீனமீளம் யூஸ் பண்ணுறதில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி தான் பயன்படுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட நம்ம இயற்கை எடுப்புலாம் கொஞ்சம் 100 மில்லி போட்டுனா கூட அந்த கீரை வந்து பாதிச்சிருது. அதே மாதிரி பஞ்சகாவியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேங்க்கு 10 லிட்டருக்கு 100 மில்லி பயன்படுத்தலாம். இதோடு வந்து நம்ம வந்து இந்த சூடமுனசு ட்ரைகோட்ரமா விரிடி கலந்து எப்போ ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நம்ம பயன்படுத்துகிறப்ப நோய் இல்லாமல் கொண்டு வரலாம். மெயினாக வந்து நோயிலேருந்து தப்பிச்சிட்டோன்னா பூச்சியெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: சரி, அதிகமாக காய்கறி சாகுபடியில் விவசாயி சந்திக்கக்கூடிய பிரச்சனை பூச்சி பிரச்சனை. தண்டு தொலைப்பானாக இருக்கட்டும், இல்லை காய் தொலைப்பான்கள் இருக்கும், அது குறிப்பாக கத்திரிக்கையில் காய் தொலைப்பானுடைய தாக்குதல் அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான பூச்சிகளை இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்துறது?
0: பூச்சிகளை இயற்கையாக இருக்கிறத பிறகு நம்ம வந்து 5 இலை கரைசல் 10 இலை, இது ஒரு கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த இஞ்சி, பூண்டு, மிளகாய் கரைசல் அடுத்து பயன்படுத்தலாம். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னாக்க வேப்பங்கொட்டையும் பூண்டையும் 1-2 கிலோ வேப்பங்கொட்டை, 1 கால் கிலோ பூண்டை இடித்து கோமியத்தில் 3 நாள் ஊற வச்சு அதை வந்து நம்ம பூச்சி கட்டுப்பாடு பயன்படுத்தலாம். இதுலேயும் கட்டுப்படுத்தலாம் பெவரிய பேசியானா பயன்படுத்தி பார்க்கலாம்.
1: இந்த 5 இலை கரைசல்னு சொன்னீங்க, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 5 வகையான தாவரங்கள் என்னென்ன?
0: நான் வந்து வேப்ப இலை பயன்படுத்துகிறேன், இருக்க இலை பயன்படுத்துகிறேன், நொச்சி இலை பயன்படுத்துகிறேன், என்னோட கொய்யா மரம் இருக்கு இல்லைங்களா, கொய்யா அந்த மாதிரி இது பண்ணுறேன். இந்த சோத்துக்கத்தால் மெயினாக எருக்கு போடாமல் நான் வந்து இந்த பூச்சி விரட்டி பயன்படுத்த மாட்டேன். அவசியம் இருக்க இலை போட்டு
1: சேர்க்கணும். இப்போ நம்ம பகுதியில் நம்ம தோட்டத்தில் என்ன
0: என்னென்ன கிடைக்குதோ அந்த மாதிரி
1: அதை பயன்படுத்திக்கலாம். சரி சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
2: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்திரு காதர்வி இக்பால் பேசுகிறேன் சார்.
1: ஆ சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: சிறப்பு ஐயாவுக்கு வணக்கம்யா.
1: ஆ சொல்லுங்க.
2: ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி அவ்வளவு விஷயம் இருக்கு சார், அதை சாம்பல்ல சமையலுக்கு பயன்படுத்தும் போது.
1: சரி, உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கமா, இல்ல கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க.
2: அது பாத்தீங்கன்னா இப்ப கூட வாங்கின சார், இந்த காலில கூட சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்கு தக்காளி, ருசியே இல்ல.
1: ருசியே இல்ல.
2: இப்ப இந்த நல்லவே இல்ல அந்த இந்த தக்காளி. நம்ம வீட்டுல இடம்லாம் கிடக்குது, இடம் ஆயிடுச்சு, ஆனா பயிர்செய்யலாம் தெரியல. எந்த ரகம் வாங்கி போட்டு எப்படி அதை வந்து உரம் போடணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கு நாட்டு தக்காளி நல்ல அதாவது வளர்ச்சி அடைஞ்சு சார், இப்படியே குட்டி குட்டியா இருக்குது.
1: சரி, இப்ப இப்ப வந்து வீட்டிலேயே மாடி தோட்டத்துல என்ன தக்காளி செய்யலாம், அதுவும் இயற்கை முறையில் செய்யலாம் ஐயா சொல்லுவாங்க. நீங்க சாகுபடி செஞ்சுட்டு எங்களுக்கு சொல்லணும், எங்களுக்கு ஆளுக்கு 2 கிலோ தக்காளி கொடுக்கணும். கொடுப்பீங்களா?
2: சரி சரி,
1: கொடுத்துடலாமா?
2: சமையலுக்கு வேணும்.
1: சமையலுக்கு சரி.

0: கேட்கலாம்.
1: நீங்கள் நாட்டுரக தக்காளியை பயன்படுத்துங்க. மெயினாக பேஸ் அந்த அந்த மண்ணுடைய தயார் பண்ணுற முறை தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான், மண்புழு உரம் இல்லைன்னா மக்கிய தொழு உரம். இந்த பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் சூடோமோனஸ் ட்ரைகோட்ரோமா விரிடி அசோஸ்ப இந்த நுண்ணுயிர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் கலந்து பேஸில் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வளர்ச்சி ஊக்கியாக நீங்கள் வந்து மீனாமீளம் பஞ்சகாவியை பயன்படுத்துங்க. பூச்சி விரட்டியாக இந்த மூலிகை பூச்சி விரட்டி பயன்படுத்துங்க, அதுவே போதுமானது.
0: அது இப்போ அம்மா கேட்குறது நம்ம மாடி தோட்டத்தில் அல்லது பால்கனியில் இப்போ சாகுபடி செய்ய முடியுமானு கேட்குறாங்க. நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக க்ரோ பேக்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை நம்ம வந்து கொடுக்குறாங்க. அதில் நமக்கு வந்து மண்புழு உரத்தை செம்மண்ணையும் மண்புழு உரத்தையும் சரிசம அளவில் கலந்து நம்ம சாகுபடி செய்யலாம். அதை நீங்கள் சொல்வது போல் அந்த பூச்சி மற்றும் நோய்களுக்கான இயற்கை இடுபொருட்களுமே
1: அது அவசியம் சார், அது கட்டாயமாக செஞ்சு ஆகணும். அப்படி இல்லாமல் நீங்கள் விதை போட்டிங்கன்னா அந்த விதை முளைப்பு வரப்போ தெளிவாகவே இருக்காது, நல்லா நீங்கள் கண்கூட உணர முடியும். அதில்
0: இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகம் மூலமாக இந்த மாடி தோட்டத்துக்கு தேவையான அந்த க்ரோ பேக், அதே போல் அந்த இயற்கை இடுபொருட்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. முக்கியமாக நாட்டுக்காய்கறி விதைகளும் கொடுக்குறாங்க. அதனால் அதை அதனை அவசியம் நம்ம நேயர்கள் பயன்படுத்திக்கணும்.
1: விதை நேர்த்தி அவசியம்
0: அவசியம் செய்யணும். சரி, இப்போ இந்த கத்திரியை தவிர்த்து தினசரி சந்தைக்கு என்னென்ன காய்கறிலாம் கொடுத்துட்டு வரீங்க?
1: வெண்டைக்காய் கொடுக்குறோம், கொத்தரங்காய் கொடுக்குறோம், கீரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கொடி வகை பயிர்களில் புடலங்காய் பீக்கங்காய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்போ ஒரு தோராயமாக ஒரு பாதிக்கு பாதி லாபம்னு சொன்னீங்க. ஆனால் இந்த அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு போகிறதுல உங்களுக்கு என்ன சிரமங்கள்லாம் இருக்குது?
1: சந்தைக்கு கொண்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்னென்னா, இங்கே குடும்பம் வரைக்கும் நான் எங்களுடைய கிராமத்தில் கொடுத்துட்றேன், அப்படி இல்லைன்னா உழவர் சந்தை நான் ஆட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு ஒரு இடர்பாடாக இருக்குது. இந்த நம்ம நுகர்வோர் வந்து எங்களை மாதிரி விவசாயிகளை நேரடியாக சந்தித்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு எங்கள்கிட்ட நேரடியாக வந்து வாங்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
0: சரி சரி, இந்த நஞ்சில்லாத உணவு அப்படிங்கும்போது காய்கறிகள் அதற்கு அதோட சேர்த்து அரிசி, நமக்கு பிரதான உணவு வந்து அரிசி தானே நம்ம பகுதிகள் எல்லாமே. அப்போ வந்து இயற்கை வழியில் அங்கக முறையில் நீங்கள் நெல் சாகுபடியும் செய்கிறீங்களா?
1: ஆமாங்க ஐயா, பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சரி,
1: நெல்லில் பார்த்தீங்கன்னா தூய மல்லி, மைசூர் மல்லி, வாசனை ஜீர சம்பா, கருப்பு கவுனி, கொத்தமல்லி சம்பா, இந்த அந்தியராகவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: இப்போ நெல் சாகுபடியில் இப்போ இந்த மாதிரியான பாரம்பரிய ரகங்களை ஏன் தேர்வு செய்கிறீங்க?
1: நம்ம இயற்கை முறையில் பண்ணுறப்ப பாரம்பரிய முறையில் செய்கிற அந்த பாரம்பரிய ரகத்தை செய்கிறப்ப தான் வெற்றி அடைய முடியுது. அதனால் இந்த ரகத்தை செயல் பண்ணுறேன். இதையும் வாங்க என்ட நுகர்வோர் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: சரி,
1: எனக்கு ஆதரவு தர முறை கேட்டுக்கொள்கிறேன்.
0: சரி சரி, இப்போ இந்த நெல்லை சாகுபடி பண்ணுறீங்க, அப்போ நுகர்வோட்டை போகும்போது அரிசியாக தானே கொண்டு போகணும்?
1: ஆமாம்.
0: அப்போ அதுக்கு என்ன செய்றீங்க?
1: நான் அரிசியாக மாற்று தான் மதிப்பு கூட்டு தான் விற்றுக்கிட்டு இருக்கேன். அரிசியை மாற்றி விற்கிறப்போ ஒரு நல்ல லாபம் கிடைக்குதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னாக்கா, ஒரு தூய மல்லியை எடுத்துக்கங்களேன், ஒரு 28 மூட்டை வருது ஒரு ஏக்கருக்குன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அரிசியாக கிடைக்கிறது வந்து ஒரு
0: 30 மூட்டை கிடைக்குமா?
1: 14 மூட்டை அரிசியாக
0: கிடைக்குது.
1: அரிசியாக கிடைக்கும். இப்போ அரிசியாக ஒரு கிலோங்கிறப்ப நமக்கு வந்து 80 ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நல்ல லாபகரமாக இருக்குது.
0: ஓகே, செலவுக்கு செலவை விட நமக்கு ஒரு பாதிக்கு பாதி லாபம்
1: கிடைக்கிறது.
0: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: ஐயா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: நான் கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயர் வட்டம் ஆண்டிப்பாளையம் நல்லசாமி.
0: சொல்லுங்கள்
2: ஐயா. இப்போ நான் வந்து கத்திரியை நட பண்ணியிருக்கிறேன். இதுவரையிலும் கெமிக்கல்லாம் எதுவும் வைக்கல. இப்ப நட்டு 25 நாள் ஆயிடுச்சு.
0: சரி,
2: அங்கக முறையில வந்து அதை வந்து நான் கொண்டு வரணும் அப்படின்னு இன்னைக்கு இதுவரையிலும் எதுவுமே செய்யாம இருக்கிறேன். அங்கக முறையில நம்ம வந்து இப்ப அதுக்கு வந்து என்ன உரம் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாங்கிறத
0: எவ்வளவு ஏக்கர்ல வச்சிருக்கீங்க? நடவு செஞ்சு எத்தனை நாள் ஆச்சுங்க?
2: நடவு செஞ்சு இப்ப வந்து 20 நாள் ஆயிடுச்சுங்க.
0: எவ்வளவு ஏக்கர்?
1: அருகாமையில வந்து இந்த நுண்ணுயிர் உரங்கள் கிடைக்குங்க ஐயா, அதை வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு நீங்க உங்கள்கிட்ட மண்புழு உரம் பகுதி பகுதியில கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்ல மக்கிய தொழு உரத்தோட கலந்து வேர்ல வச்சிருங்க ஐயா. வேர்னா வேர் பக்கத்துல வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க, மண் அந்த வேர் பகுதியில கொடுத்துருங்க. மேலே வந்து நீங்கள் வளர்ச்சி ஊக்கி நீங்கள் இந்த மீனமீளம் பஞ்சகாவி அது எது கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 15 நாளைக்கும் ஒருக்கா நீங்கள் ஒரு இடுபொருள் கொடுத்துக்கிட்டு

0: இருக்கணும். அடுத்த ஒரு இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா, பூமியை வந்து காய விட்டுறக்கூடாது. அந்த பூமி வந்து ஈரப்பதத்தோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பயிரை வந்து நல்லா செழுமையாக கொண்டு வர முடியும்.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உயிர் உரங்கள் அசோஸ்பை எல்லாம் ஃபாஸ்பை பாக்டீரியாலாம் நம்மளுடைய வேளாண்மைத்துறை மூலமாகவே கிடைக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பஞ்சகவ்யா மீன் அமினோ அமிலம் வந்து எந்த நேரத்தில் எத்தனாவது நாள் நம்ம கொடுக்கணும்?
0: 10வது நாள்லேருந்தே நீங்கள் அழிக்க ஆரம்பிச்சிடலாங்க. எந்த பயிராக இருந்தாலும் சரி, அது ஒரு ஃபார்முலா, ஒரு நம்ம ஒரு சூத்திரமாக எடுத்துக்கணும், ஃபார்முலாவாக எடுத்துக்கணும். எந்த பயிராக இருந்தாலும் 10வது நாள்லேருந்து வந்து நம்ம அதை கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டோன்னா பூச்சி நோயிலேருந்து அதை கட்டுப்படுத்தி கொண்டு வரலாம். நம்ம இளம்பயிர்னு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அளவை மட்டும் குறைச்சி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சரியாக வரும்.
1: அதாவது நோய் அல்லது பூச்சி தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே
0: வருமுன் காப்போங்கிறது.
1: சரி சரி, அப்போ 10வது நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பூச்சி மருந்து ஒரு நோய் மருந்து அப்படி கொடுத்துட்டே வரலாம். சரி, இப்போ இந்த இயற்கை இடுபொருள் அப்படிங்கும்போது இதை தயாரிப்பது எப்படி? அது ஒரு பெரிய ஒரு சவால் விவசாயிகள் இருக்குது. நீங்கள் எப்படி இயற்கை இடுபொருளை தயாரிக்கிறீங்க?
0: நான் இயற்கை இடுபொருட்களை வந்து நான் சொந்தமாக தயார் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இயற்கை இடுபொருளை தயாரிக்கிறதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம பசுமாட்டோடைய கோமியம் தான். அதை வந்து நம்ம சேகரித்து நிறையா வச்சுட்டோம்னா நம்ம எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் இயற்கை இடுபொருள் ஏதோ ஒரு ஃபார்முலா ஒரு முறையில் நம்ம தயார் பண்ணி எடுத்துடலாம். அப்போ மாட்டு சாணத்தை ஈஸியாக எடுத்துடலாம். அந்த கோமியம் சேகரிக்கிற முறை தான் அது. பசுமாடை எப்போவும் பார்த்திங்கன்னா அந்த பொழுது விடிகிற நேரத்தில் எழுந்திரிச்சு கோமியம் விட்டுரும். அந்த நேரத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் வெள்ளனை எழுந்திரிச்சு அந்த கோமியத்தை பிடிச்சி சேகரித்து வச்சுட்டோன்னா, நீங்கள் 6 மாதம் 1 ஆண்டு காலம் சேகரித்து வச்சுருந்தா கூட அந்த கோமியம் வந்து வீரியம் குறையாது, வீரியம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த கோமியம் நம்ம கையில் இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம தேவையான இடுபொருட்களை எப்போ வேணாலும் தயார் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இது பார்த்திங்கன்னா, இந்த இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் திட்டமிடல் வேணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்மளோட இடுபொருட்களை தயார் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்கள் 6 மாதம் கூட வச்சுருக்கலாம். 1 மாதத்துலேருந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். 1 மாதம் ஆச்சு, அதை ஒரு வாட்டி தான் யூஸ் பயன்படுத்தணும்னா அப்படி இல்லை, 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதை அந்த நம் நாட்கள் கூட கூட கூட அதனுடைய வீரியம் அதிகமாகுது.
1: இப்போ வருகின்ற ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி அங்கக முறையில் செய்கிறவங்க இப்போ இருந்தே அதற்கான
0: இப்போயே தயாராகிட்டு
1: அதை கைவசம் வைத்து
0: இன்னமும் நான் சொன்ன பார்த்தா, நீங்கள் இன்னும் 3 மாதத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தயார் பண்ணக்கூடிய அந்த இடுபொருட்களுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும்.
1: சரி சரி,
0: பஞ்சக்காவியாக இருக்கட்டும், மீனமிளம் மீனமிளம்லாம் இன்னும் நாள் பட அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது.
1: சரி, இப்போ நீங்கள் எத்தனை மாடுகள் வச்சு பராமரிக்கிறீங்க?
0: நான் 2 இப்போ நாட்டு பசு மாடு தான் வச்சுருக்கேன்.
1: சரி சரி, இப்போ இதில் வந்து கோமியம் சாணம் தவிர நாட்டு மாடு மூலமாக உங்களுக்கு வருமானம் வருதா?
0: வருதுங்க. அதை அந்த சாணத்தை வந்து நான் வந்து மண்புழு உரமாக தயார் பண்ணியிருக்கேன், மண்புழு உரமாக தயார் பண்ணிருக்கேன். அதை இல்லாமல் இந்த பஞ்சக்காவிய விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கள் குழு இருக்குது எங்கள் ஊரில், அது 2 பெண்கள் தயார் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் வந்து உறுதுணையாக இருந்து அந்த பஞ்சக்காவிய விளக்கும் தயார் பண்ணிட்டுருக்கேன்.
1: இப்போ இந்த இடுபொருட்கள் வந்து விற்பனையும் செய்கிறீங்களா விவசாயிகளுக்கு?
0: விற்பனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
1: சரி,
0: இப்போ என்னுடைய ஃபார்ம் பண்ணையோட பேரே வந்து ஸ்ரீ NSB ஆர்கானிக்ன்னு இருக்கும்.
1: சரி, இப்போ 1 லிட்டர் பஞ்சகவியா என்ன விலைக்கு விற்பனை பண்ணுறீங்க?
0: 150 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கு.
1: இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்வதற்கு தனியான இடம் வசதியெல்லாம் உங்களுக்கு தோட்டத்தில் இருக்கா?
0: இருக்குது, தோட்டத்தில் இருக்குது.
1: சரி சரி,
0: உதவிக்கு ஒரு ஆள் வச்சுக்குவேன். நானும் குடும்பம் வரைக்கும் நம்ம விவசாயிங்கிறப்ப நம்முடைய உழைப்பும் அதில் இருக்கணும். நம்ம வந்து அதனோட நேரடியாக அந்த ஆர்வத்தோடு செயல்படணும். குடும்பத்துலேயும் ஒத்துழைப்பு இருக்கணும். இப்போ எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய மனைவி பிள்ளைங்கள்லாம் ஒத்துழைப்பு தர்றாங்க. அதுவும் என்னுடைய வெற்றிக்கு ஒரு சான்றாக இருக்குது.
1: நிச்சயமாக நிச்சயமாக. இப்போ இந்த தொடர்பாக ஏதாவது பயிற்சிகள் அல்ல ஒரு சந்தேகங்களுக்கு வந்து விவசாயிகள் கேட்டால் நம்ம பயிற்சிகள் கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம்.
1: இயற்கை இடுபொருள் எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி பராமரிக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாம்
0: கொடுக்கலாங்க.
1: அதுக்கு உங்கள் அலைபேசி என்ன பகிரலாமே?
0: 95 85 60 69 96.
1: என்னுடைய சொல்லுங்கள்.
0: 95 85 60 69 96.
1: சரி, இப்போ உங்கள் கிராமத்தில் நடராஜபுரத்தில் ரசாயன மருந்து செய்து சாகுபடி செய்கிறவங்க இருக்காங்க. இப்போ நீங்களும் இயற்கை விவசாயத்தில் செய்கிறீங்க. இந்த இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன முறையில் செய்யக்கூடிய விவசாயத்துக்கு என்ன மாதிரியான வித்தியாசங்களை நம்ம கண்பட பார்க்க முடியும்?
0: கண்பட பார்க்கணும்னா, இப்போ இந்த ரசாயன உரத்தில் பண்ணுற பயிர் வந்து ஒரு நோய் நொடி வந்துன்னா அதனுடைய பாதிப்பு உடனே இமீடியட்டாக தெரியும். இயற்கை விவசாயத்தில் அப்படி இல்லைங்க, ஒரு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பயிரை வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ரசாயன உரத்தில் நீங்கள் இமீடியட்டாக அதுக்கு வந்து தடுப்பு கொடுக்கலன்னா அதனுடைய பாதிப்பு அதிகமாயிரும். இயற்கை விவசாயத்தில் அந்த மாதிரி இருக்காது. அது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது. அதே மாதிரி நமக்கு வந்து ஏன் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு கேட்டீங்க, அதுக்கு எனக்கு இன்னொரு ஒரு

இடர்பாடு என்ன, எப்படி நான் வந்து மாறினேன்னா, ஆரம்பத்தில் விவசாயிகிட்ட எல்லா விவசாயிகிட்டையும் நல்ல பொருளாக தானே இருக்கும், நல்ல நிலத்தை தயார் பண்ணுவாங்க, அழகாக நட்டு வச்சுருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. இடர் நடுவில் ஒரு சூழ்நிலையில் வந்து பொருளாதார தடை வந்துடும். அந்த சரியான தருணத்தில் ஒரு பூச்சி வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து வாங்கி அடிக்க முடியாது, ஒரு நோய் வந்துச்சுன்னா மருந்து வாங்கி அடிக்க முடியாது. இந்த

0: மருந்து வாங்கி அடிக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பயிர் பாதிச்சிச்சுன்னா அதை திரும்ப அதில் உயிர் ஊட்டி கொண்டு வர்றது ரொம்ப கடினம். அப்போ நம்ம இந்த மாதிரி இயற்கையாக பண்ணுறப்ப அது ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதுலேருந்து
1: இடுபொருள் செலவினமும் குறையுது, அந்த நோய் மற்றும் பூச்சிக்கான தாக்குதலும் குறைவாக இருக்கும். இந்த இயற்கை வழி அல்லது பாரம்பரிய ரகங்களில்
0: விவசாயி ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். நம்மளுடைய இப்போ கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் வழி கொடுத்துறேன். நீங்கள் எல்லாருமே அதை இயற்கையாக உணர்ந்துருப்பீங்க, அதை நானும் உணர்ந்ததுனால சொல்கிறேன். ஆரம்பத்தில் நம்மகிட்ட பொருளாதார நிலை நல்லாயிருக்கும், நல்லா பண்ணிடுவோம். இடையில் ஒரு சூழ்நிலை எப்படியோ ஒரு இடைப்பாடு வர்றப்ப அந்த ரசாயனத்தை வாங்கி அடிக்கலைன்னா அந்த பயிர் ரொம்ப பாதிப்பு உண்டாகுது. ஆனால் இயற்கை விவசாயத்தில் அப்படி இல்லை. ஆனால் கடந்த ஆண்டு தூயமல்லி போட்டப்போ பூச்சி விரட்டி அடிக்கலங்க ஐயா, பூச்சி விரட்டி இல்லாமே இந்த இன்னொரு பார்த்திங்கன்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் தக்கப்பூண்டு அவசியம் போட்டணும். தக்கப்பூண்டு போட்டணும், புண்ணாக்கு வகையெல்லாம் அதே மாதிரி இந்த காய்கறிகளுக்கும் புண்ணாக்கு வகை அவசியம் பயன்படுத்தும். இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப ரொம்ப அருமையாக வருது இயற்கை விவசாயத்தில்.
1: இப்போ நம்ம பகுதியில் பொறுத்த வரைக்கும் எல்லா வகை காய்கறிகளுக்கும் ஏற்ற பகுதி திருச்சி மாவட்டத்தில். இப்போ வந்து நீங்கள் சொல்ல மாதிரி பந்தல் காய்கறிகளாக இருக்கட்டும் அல்லது கீரை வகைகளாக இருக்கட்டும், அப்போ தினசரி வந்து ஒரு கீரைக்கும் அதுக்கான தேவையான எருவுகள் கொடுக்கணும், ஒரு நேரம் வந்து பந்தல் காய்கறிகளுக்கும் கவனம் செலுத்தணும். இது ஒரே நேரத்தில் பல்வேறு காய்கறிகளை எப்படி நம்ம வந்து சாகுபடி செய்ய முடியும்?
0: இது அதுக்காக தான் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தும். இப்போ நீங்கள் ரசாயனத்தில் போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி மருந்து அடிக்கணும். ஆனால் இயற்கையில் அது கிடையாது, ஒரே மருந்து எல்லாத்துக்கும் கேட்கும். என் நோய்க்கும் அதே மருந்து தான், பூச்சிக்கும் அதே மருந்து தான். அதுதான் ஒரு இயற்கையோட வெற்றியாக தான்.
1: இப்போ பொதுவாக நமக்கு வந்து நாட்டு காய்கறி விதைகளை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க.
0: ஆமாங்க.
1: அல்லது நீங்களே விதை உற்பத்தி செய்துக்கிறீங்களா?
0: நான் வந்து முன்னாடி இந்த மாதிரி கண்காட்சிகள் போகிற இடத்துலாம் சேகரித்தேன், இந்த தெரிஞ்ச விவசாயிகள்கிட்ட வாங்கி பயன்படுத்தினேன். இப்போ வந்து என்னோடய தேவைக்கு நானே உற்பத்தி பண்ணி விதை என்னட்டே இருக்குது பயன்படுத்தேன்.
1: சரி, இப்போ நம்ம மண் வகைக்கு ஏற்ற மாதிரி காய்கறி சாகுபடி செய்கிறாங்க. சில பேர் வந்து அந்த ஊரை சார்ந்து ஒரு சிறப்பு ரகம், இப்போ மணப்பாறைனா மணப்பாறை கத்திரிக்காய் அப்படி செய்கிறாங்க. இப்போ அப்படி பார்த்தா உங்கள் பகுதியில் மண் வகை எப்படி இருக்குது? எந்த மண்ணுக்கு எந்த காய்கறி சாகுபடி எடுக்கும் கை எடுக்க முடியும்?
0: பொதுவாகவே மண் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி மண் வந்து ரொம்ப முக்கியம், மண்ணில் கவனம் செலுத்தணும். அப்போ அந்த மண்ணில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணுறது தான் நான் சொன்ன அந்த ஒரு யுக்தியை பயன்படுத்தணும். இப்போ நாங்கள் இப்போ மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை காய் கத்திரி தான் நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. மற்ற அந்த ஹைப்ரிட் இந்த சிம்ரன்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் விட மணப்பாறை தான் சிறந்ததாக இருக்குது. அப்போ மண்ணுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறப்ப வெண்டைக்காய், கொத்தரங்காய், இந்த ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடி வகை மட்டும் கொஞ்சம் பாதிப்பு வரும். அந்த
1: நாட்டு காய்கறி விதைக்கும்
0: அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய், கொத்தரங்காய் இந்த மாதிரி நல்ல வரக்கூடிய ரகங்களை தேர்வு பண்ணி அந்த நம்ம என்ன முதல் போட்டு நஷ்டப்படுறாமல் என்ன ரகம் நம்ம மண்ணுக்கு வருதோ அதை பயன்படுத்திக்கலாம்.
1: சரி, இப்போ கீரைகள் அப்படிங்கும்போது அதை காலையில் நீங்கள் அறுவடை செய்து உடனே மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். எந்த விதமான கீரைகளுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது?
0: அரைக்கீரைக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, புளிச்சக்கீரைக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. தண்டுக்கீரை வந்து மெயினாக இந்த மாதிரி கடைகளில் கொடுக்குறப்ப அங்கேயும் இதாகுது. அதிக வரவேற்பு விரும்பி வாங்குறது பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரையும் அரைக்கீரையும் நல்லா விரும்பி வாங்குறாங்க.
1: சரி, இப்போ ஒரு சில நேரங்களில் எதிர்பார விதமாக வந்து நமக்கு விலை ரொம்ப குறைவாக இருக்குது, சந்தை விலை குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது காய்கறிகளே நம்ம தெருவில் போய் கொட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளும் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுருது. இப்போ நீங்கள் இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறீங்க, அப்போ அந்த விலை பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா?
0: அந்த மாதிரி சந்திச்சிருக்கேங்க ஐயா, சந்திச்சிருக்கேன்.
1: ஆனால் அந்த விலை பாதிப்பு உங்களுக்கு நேரடியாக எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அல்லது செலவினம் குறைவுனால உங்களால் சமாளிக்க முடிஞ்சது?
0: செலவினம் குறையினால சமாளிக்க முடிஞ்சது, விலை வீழ்ச்சியும் இருந்திருக்கு.
1: சந்தை விலை கம்மியாக இருந்தாலும் நமக்கு
0: செலவினம் குறையினாலும் நம்மளுக்கு அதை வந்து சரிப்படுத்திக்கலாம்.
1: சரி, இப்போ நம்ம நம்மளோட நேயர் கேட்ட மாதிரி முதல் தடவையாக நம்ம ஒரு ஆடிப்பட்டத்தில் நம்ம காய்கறி சாகுபடி செய்கிறோம், ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு முதல் தேர்வாக என்ன காய்கறிகளை நம்ம எடுத்து செய்யலாம்? ஏன்னா எடுத்தவொடனே எல்லாருமே 2 ஏக்கரில் 5 ஏக்கரில் நம்ம
0: நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை இயற்கை முறையில் செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க. நீ உங்கள் இடுபொருட்களை நீங்களே சொந்தமாக உங்களுடைய பண்ணையில் தயார் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் லாபகரமாக செய்யலாம். இதை நான் சொன்ன நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய் இதே போதுமான, மிளகாய் மிளகாலாம் 6 மாதம் பயிருங்க. அதெல்லாம் கத்திரியும் மிளகாயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரும். தக்காளியெல்லாம் ஒரு 3 மாதத்துலேயே வரும். வெண்டைக்காய், கொத்தரங்காய் அது மாதிரி 3 மாதத்துக்குள்ளே முடிஞ்சு. இப்போ இந்த

0: மாதிரி பயிர்களை நம்ம வந்து பயன்படுத்துவது நல்ல சிறந்தது.
1: சரி, இப்போ நீங்கள் சொல்வது மாதிரி காய்கறிகளை நம்ம இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறோம், உழவர் சந்தையிலையோ அல்லது நேரடியாகவோ நுகர்வோருக்கு கொடுக்குறோம். இந்த காய்கறிகளை இப்போ நம்ம மாதிரியான திருச்சி மாதிரியான வளர்ந்து வரும் நகரங்களில் வந்து காய்கறிகளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
0: மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாங்க. இப்போ கத்திரிக்காய், இது கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா வத்தலை விற்கலாம். அது மாதிரி தக்காளியை பார்த்திங்கன்னா வத்தலை விற்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சூரிய இப்போ ட்ரையரே வந்துருச்சு, அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தணுன்னா அதில் வந்து நல்ல தரமாக கிடைக்கிது நமக்கு.
1: சரி, இப்போ இந்த நீங்கள் சொல்வது போல் காய்கறிகளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும்போது வருடம் முழுவதும் நமக்கு ஒரு வருமான வாய்ப்பு, முக்கியமாக நமக்கு ஒரு லாபகரமாகவும் செய்ய முடியும். இப்போ வத்தல்லாம் ஒரு பாக்கெட் போட்டு விற்பனை செய்யும்போது நமக்கு நல்ல லாபமும்.
0: வெண்டைக்காய் வத்தலாம் நல்லா விரும்பி வாங்குறாங்க.
1: சரி சரி,
0: இப்போ நான் கூட ஒரு விவசாயிகிட்ட அங்கெல்லாம் ஊரில் பேசுகிறேன், வெண்டைக்காய் சீப்பாக இருக்குப்பா, வாங்கிட்டு வந்து நான் வத்தலாக போட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஃபீட்பேக் சொல்கிறப்ப கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இவ்வளோ விவசாயத்தில் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது
1: நிச்சயமாக. இன்னும் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் இந்த காய்கறி ஊறுகாயே நிறையா விற்பனையாகும். நீங்கள் வந்து உணவகங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காய்கறி ஊறுகாவே வச்சுருப்பாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம முழுமையாக மதிப்பு கூட்டி நம்ம வந்து விற்பனை செய்யலாம். சரி, ஒரு விவசாயி இயற்கை முறையில் சாகுபடி செய்யும்போது அவருக்கு வந்து என்ன மாதிரியான வரவு, என்ன மாதிரியான செலவு வரும்? ஒரு தோராயமாக ஒரு ஏக்கரில் ஒருத்தர் இயற்கை விவசாயம் செய்யும்போது என்ன லாபம் கிடைக்கும்?
0: ஒரு ஏக்கருக்கு ஒரு தோராயமாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 50,000 ரூபா உறுதியாக லாபம் கிடைக்கும்.
1: 50,000 ரூபா செலவு, 50,000 ரூபா வரவு, அப்போ நமக்கு வந்து இரட்டிப்பு லாபம்.
0: நான் சொன்ன மாதிரி அந்த நடுவில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது. அந்த முறையாக பொருளாதார தடை இல்லாமல் நம்ம வந்து பயிரை கரெக்டாக முறையாக செஞ்சோம்னா வெற்றியும் நிச்சயம், லாபம் லாபம்தான்.
1: சரி, இன்னுமே சில விவசாயிகளுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருப்பதையும் சில இடங்களில் பார்க்க முடியுது. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உங்களுடைய வேண்டுகோள் என்ன?
0: அந்த தயக்கமே வேணாம், நீங்கள் வந்து நல்ல துணிச்சலோடு செய்யலாம். நானும் அந்த இயற்கை விவசாயத்தை எடுக்கிற ரொம்ப தயங்கி தான் செஞ்சேன். அந்த நெல்லெல்லாம் பார்த்து வெற்றி அடைஞ்சோன்னே இப்போ அந்த ரசாயனத்தை தொடுறதே நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு விவசாயம் லாபகரமாக செய்யணுன்னா நீங்கள் இயற்கை விவசாயம் தான். ஆரம்பத்தில் நீங்கள் 1 ஏக்கர் 1/2 ஏக்கர்லேருந்து ஆரம்பிங்க, நல்லா வெற்றிகரமாக கொண்டு போகலாம். நல்ல ஒரு சிறந்த முறைனா எனக்கு வந்து இந்த இயற்கை முறை தான் சிறந்த முறையாக தெரியுது.
1: சரி, இந்த காய்கறி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதாரத்துக்கும் அதே மாதிரி வருடம் முழுவதும் ஒரு வருமான வாய்ப்புக்கு, இன்னும் சொல்லப்போனால் நுகர்வோருக்கு பார்வையில் வந்து ஒரு நஞ்சில்லாத உணவு, அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் வகையில் ஒரு நஞ்சில்லாத உணவை வழங்கும் வகையில் இந்த காய்கறி சாகுபடி அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக விவசாயிகள் வேளாண்மை துறையோடும் நம்ம அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் நிறைய பயிற்சிகள்லாம்
0: இப்போ நான் அந்த மாதிரி பயிற்சிகள் நிறையா எடுத்திருக்கேங்க.
1: சரி,
0: நான் வந்து எங்களோட திருச்சி மாவட்ட வேளாண்மை துறை, திருவரம்பூர் வட்டார வேளாண்மை துறை, தூவாக்குடி தமிழ்நாடு பாசன மேலாண்மை பயிற்சி நிலையம், நம்ம சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையம், போதாவூர் வாழை ஆராய்ச்சி, எங்கள் பயிற்சினாலும் நான் வந்து கலந்துக்குவேன். விவசாயிகள்ட்ட நான் சொல்லக்கூடிய என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, துறைகள் மூலமாக பயிற்சி கொடுத்தாங்கன்னா அதில் போய் அவசியம் கலந்துக்கங்க. நான் வந்து என்ன வேலை இருந்தாலும் பயிற்சின்னு அழைப்பு வந்துருச்சுன்னா அதில் போய் கலந்துக்குவேன். அது மாதிரி நீங்களும் கலந்துக்கிட்டு பல்வேறு தொழில்நுட்பங்களை நல்லா கற்றுக்கிட்டு வெற்றி அடையணும், உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மை அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க.
1: நிச்சயமாக, இன்றைக்கு இந்த அங்கக காய்கறி சாகுபடி குறித்து பயனுள்ள நிறைய தகவல்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நேரம் எடுத்து பங்கெடுத்தமைக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது மித்ரா.
0: நன்றிங்க ஐயா.
2: நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை நஞ்சில்லா உணவு, அங்கக காய்கறி சாகுபடி குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார் திருச்சிராப்பள்ளி திருவெரம்பூர் பா செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா. இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் 8:00. இனி கேட்கலாம் வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி.
3: நாட்டின் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு

0: நம்பிக்கை வளர்ச்சி பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறிச் செல்வதாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பிரதமரின் மகப்பேறு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கான சுகாதார வசதிகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 10 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கர்ப்பிணி பெண்கள் அவர்களது குடும்பத்தினர் அரசின் இலவச மருத்துவ சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எல்லைப் பகுதிகளின் முழுமையான வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையை நோக்கமாக கொண்டு நிலவழி மேலாண்மை அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் உள்ள 850 ஏக்கர் ராணுவ நிலத்தில் 250 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டத்தை அமைப்பதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளார். பசுமை எரிசக்தியில் நிலையான வளர்ச்சியை எட்டும் முன்னோடி திட்டமாக இது திகழும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வினாத்தாள் தயாரிப்பது முதல் அதனை தொடர்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய தேர்வுகள் முகமையின் தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்த அவர், வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான உபகரணங்கள் ஆவணங்கள் தேர்வு மையங்களுக்கு சரியான நேரத்தில் சென்றடைவதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பே மாநிலத்தின் வளர்ச்சியை நிர்ணயிக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போதைப்பொருள் நடமாட்டமே காரணம் என்றும் இதனை அரசு முழுமையாக ஒழிக்கும் என்றும் அவர் கூறினார். முதற்கட்டமாக இத்திட்டத்திற்கென 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இரண்டாம் கட்டமாக 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேட்டூர் அணையில் 79 அடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளதால் அதிகாரிகள் ஆய்வு செய்த பின்னர் அதனை திறப்பதற்கு குறித்து அறிவிக்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்த அவர், மாநிலத்தில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் இம்மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்பட்டன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் வாரிய துணை மின் நிறுவனங்களின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் மாநில காப்பீட்டு நிதி செலுத்தாத பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் சேவை வழங்குநர்களுக்கு எதிர்கால ஒப்பந்தங்களில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் என்று மின் வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனிவரும் காலங்களில் மின் வாரிய ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்களுக்கான ஊதியத்தினை வங்கிகள் மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறையில் மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் அல்லாத துறைகளில் பயிலும் மாணாக்கருக்கு விரிவான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக 5 புதிய துணை சிறப்பு படிப்புகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நடப்பு கல்வியாண்டில் கூடுதலாக செயற்கை நுண்ணறிவு, வணிகம் மற்றும் தொழில் ஆராய்ச்சி, நிலைத்தன்மை, சமூக பொறியியல், திட்டம், விநியோக சங்கிலி மேலாண்மை, சட்டம், பொருளாதாரம் சார்ந்த சிறப்பு பாடப்பிரிவுகள் வழங்கப்படவுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்களின் பயன்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள மண் வளங்களை மீட்டெடுப்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. தம்புலாவில் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 8 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இனி FIFA உலகக்கோப்பை 2026 நிலவரம். World Football Update from the BBC.
2: Hello, I'm Conor O'Grady at the BBC Sports Centre with the latest World Cup news. Omar Artem, who was set to be the first Somali to referee at the World Cup finals, has been dropped from the list of officials after he was denied entry to the United States. Artem was barred from entering the country.

மனசு மெதுவா வரற்ற மெலடியும் மறக்க முடியாத 80s 90s பாடல்களும் சேர்ந்து இந்த இரவை இன்னும் அழகாக்க வருது. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது இரவு இசை இனிமை. உங்க விருப்ப பாடல்களும் இனிய நினைவுகளோட பயணிக்க 0431 246 1 2 1 240 102 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம்.

0: 8:13 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கறதுக்காக இணைப்பிலே காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு.
1: சார், திருச்சி ஏர்போர்ட் அருள்ராஜ் சார்.
0: சொல்லுங்க அருள்ராஜ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து புரோட்டா மாஸ்டர் சார்.
0: அப்படிங்களா, ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ புரோட்டா போட முடியும் உங்களால்?
1: என்ன சார்,
0: ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ புரோட்டா உங்களால் போட முடியும்?
1: ஒரு மணி நேரத்தில் மாவளம் ஊறணும் சார், அதுக்கு கலெக்ஷன் இருக்கு.
0: இல்லை, அதாவது ஊறினத்துக்கு பிறகு எவ்வளோ வீசி வந்து புரோட்டா தயாரிக்க முடியும்னு கேட்குறேன்.
1: அது போடலாம் சார், ஒரு 50 புரோட்டாக்கு மேலே போடலாம் சார்.
0: பரவாயில்ல, விரைவாக போட்டால் 60 வரைக்கும் போடலாம். மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் வேணும்?
1: அமரன் படத்தில் சார், வெத்தலை போட்ட சோக்கில் நவரத்தன் நாயன் கார்த்திக் பண்ண சார்.
0: சரிங்க, நன்றிங்க. உங்களுக்காக அந்த பாடல் வருது, கேட்டலாங்க.

0: 8:18 திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டடைஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது யாருங்க?
1: விராலிமலை ஏழுமலை கட்டுவாசி இடையிலிருந்து ஏழுமலை பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஏழுமலை, என்ன பாடல் வேணும்?
1: நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும், நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க வானொலி புண்ணியத்துல நல்லா இருக்காங்க. இந்த பாட்டு உங்க நிகழ்ச்சி பூரா அருமையா இருக்கு.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடல் வேணுங்க நிகழ்ச்சியில?
1: எனக்கு அந்த ஏழு நாட்கள் படத்துல இருந்து என்ன இருந்தது ஈடாரு.
0: நன்றிங்க, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாங்க.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டு நிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:23 இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் இனிய உள்ளம் வருக, வணக்கம்.
1: திருச்சி செல்வன் சரவணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சரவணன், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கிராமத்து அத்தியாயம் படத்துல வந்து ஊதா காத்து வீசையில் ஒரு பாட்டு வேணும் சார்.
0: பாடி காத்து மாதிரி வீசல, உங்களுக்கு ஊதா காத்து வந்து வீச போகுது.
1: ஆமா சார், அது ஒரு அருமை, ஜெயச்சந்திரன் குரல் அருமையா இருக்கு சார்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த இனிமையான பாடல் வருது, கேட்கலாங்க.

0: நேரம் 8:29. நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பில் இணைந்திருக்கும் இனிய உள்ளம், வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்வது யாருங்க ஐயா?
1: பெரம்பலூர் மாவட்டம் தீத்தளத்தூர் ஆறுமுகம்.
0: சொல்லுங்க ஆறுமுகம் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: நானும் ஒரு தொழிலாளியிலிருந்து பூவெடுத்து வைக்கணும் முன்னால,
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக அந்த அருமையான பாடல் வருது, கேட்டுடலாங்க.

0: 8:33 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: அனைவருக்கும் மற்றும் மலைக்கோட்டை வானொலிக்கும் இரவு வணக்கம்.
0: சொல்வது
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS கொளஞ்சிநாதன்.
0: சொல்லுங்க கொளஞ்சிநாதன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: நிகழ்ச்சி கேட்டே ஒரு 15 நாள் ஆச்சுங்க ஐயா.
0: ஏங்கய்யா?
1: நன்றிங்க,
0: உங்களுக்காக மாவீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வருது, கேட்டலாங்க.

0: 8:39 இரவு இசை நிமிட நிகழ்ச்சியில பாட்டு கேட்க இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம்
0: சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், என்ன பாடல் வேணுங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், நன்றிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: சார். மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணுங்க?
1: நன்றிங்க,
0: இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த பாடல் வருது, கேட்டலாம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டு நினைஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:44. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கக்கூடிய நேயர் யார் அப்படிங்கறத கேட்டலாம். வாங்க, வணக்கம். சொல்லுங்க ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? புத்தூர். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பூவரசம்பு பூத்தாச்சு.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, அனைவரின் விருப்பமாக கேட்டலாம்.

0: 8:49 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்கள் ஐயா.
0: வணக்கம், சொல்வது யாருங்க ஐயா?
1: கரூர் மாவட்டம் புலியூர் இருந்து மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: பொன்முன செல்வன் படம் வந்து அடிச்சியன் காதல் பரிசு, அந்த பாடல் ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களின் விருப்பம் மட்டுமல்ல, அனைவரின் விருப்பமாகவும் வருகிறது அந்த அருமையான பாடல்.

0: இரவு இசையை இனிமே நிகழ்ச்சியில் நிறைவாக வரவிருக்கும் பாடலை கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கும் இனிய உள்ளம் வருக. வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
1: கரூர் மாவட்டம் குளித்துறை சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேண்டும் நிகழ்ச்சியில?
1: ஏடிப்படியிலிருந்து கோந்தியில் கிளம்பி அந்த பாட்டு எஸ்பிபி பாடின பாட்டு.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்காக அந்த பாடல் வருது, கேட்டலாங்கய்யா.

நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைக்கு இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 938-546-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களோட பேர், ஊர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது எல்லாமே தட்டச்சு செய்தோ அல்லது குரல் பதிவு மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். ஸ்டே டியூன் ஃபார் நியூஸ் அட் 9.

0: வணக்கம். ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு அமைதியாக நகர்கிறது. அதன் மௌனத்தில் இசை மெதுவாக பூக்கிறது. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும் பாடல்களுடன் இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இனியராகும்.

நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம். இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 ஓடு.

0: 2.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவுகள் மறந்து போவதற்காக இல்லை, மீண்டும் மீண்டும் உணர்வதற்காக. அந்த இனிய காலத்தை மீண்டும் உங்கள் மனங்களில் வரவழைக்க இது திருச்சி FM ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. உங்கள் மனதில் நீங்காமல் நிழலாடும் பழைய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்க 938-546-102.1 என்னும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர், பிடித்த பாடல் அனைத்தையும் தட்டச்சு செய்து அனுப்பலாம் அல்லது குரல் பதிவாகவும் அனுப்பலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
2: வணக்கம், நான் லட்சுமி பேசுறேன், குமரநகர்லேருந்து. எனக்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திலேருந்து. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லத்தான் துடிக்கிறேன், அந்த பாட்டு வேணும். நன்றி அபி.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இனி தோளூர்பட்டி ஆரோக்கிய கேத்தலன் கவிதா இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில அடுத்ததா கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்க கேட்டிருக்கிற பாடல் பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து.

பத்து மணி 15 நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் இனி கீழப்புலிவார் ரோட் ஸ்ரீ ராமதீபம் கேட்டிருக்கும் பாடல் லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 101.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில அடுத்ததா துவாக்குடி பவுலன் மைக்கேல் கேட்டிருக்கிற பாடல் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரல் பதிவு மூலமாக தனக்கு பிடிச்ச பாடலை கேட்டிருக்கிறது யாருன்னு பார்த்துடலாம்.
1: நிலையத்தார் அனைவருக்கும் வணக்கம் கூறி இணைப்பில் இணைவது ஆர் கண்ணன் தேவிமங்கலம். அவன்தான் மனிதன் படத்திலிருந்து மனிதன் நினைப்பதொன்று என்ற பாடலை ஒளிபரப்பும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஞாபகம் வருதே கேட்டு நினச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் யார் கேட்டிருக்காங்கன்றத குரல் பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம். இன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கை கொடுத்த தெய்வம் எனும் படத்தில் சிந்து நதியின் இன்னிசை எனும் பாடலை ஒளிபரப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பி. வீரமணி, காமராஜர் நகர், மணப்பாறை.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில அடுத்ததா திருச்சி மனோகர் கேட்டிருக்கும் பாடல் ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் யாரு கேட்டிருக்காங்கன்னா, திருச்சி தாயனூர் முத்துசாமி கேட்டிருக்கிற பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. அடுத்ததா குரல் பதிவு அனுப்பியிருக்கிறது, யாருன்னு பார்த்துடலாம்.
1: அபி மேடத்திற்கு என் வணக்கம் என்று சொல்வதை விட எங்கள் வணக்கம் என்று சொல்வது மேல். ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கனுடன் சேர்ந்து இந்த பாடலுக்காக காத்திருப்பவர்
2: அபி மேடம், ஸ்ரீ சுந்தரராஜன்.
1: அதாவது தங்கப்பதக்கம் படத்தில் வரும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று தொடங்கக்கூடிய இப்பாடலை நாங்கள் இந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சி மூலம், ஆகாசவாணி திருச்சி மூலம் கேட்க விரும்புகிறோம். இரவு வணக்கம், நன்றி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில. அடுத்ததா நெய்தலூர் காலனி கண்ணன் கேட்டிருக்கிற பாடல் நந்தா என் நிலா திரைப்படத்திலிருந்து.

0: ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததா திருச்சிராப்பள்ளிக்கிலிருந்து செந்தில் கேட்டிருக்கும் பாடல் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து.
1: பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகா.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் யாரு கேட்டிருக்காங்கன்னா, செங்கல்பட்டுல இருந்து சஞ்சீவன். இவர் கேட்டிருக்கிற பாடல் முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திலிருந்து.

நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன். பந்தலையில் இனி சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 வரை கேட்டு ரசிக்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். எஸ், இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸ்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில சித்ரா அவங்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சும். நேரம் 11:12 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ஆத்தா உன் கோவில் இல்லை திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல, காளிதாசன் வரிகள்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அதிகாரி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரல்ல, வாலி வரிகள்ல கங்கை அமரன் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ, சித்ரா பானுமதி இவங்களுடைய குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:33 ஆயிட்டு இருக்கு. அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி இவங்களுடைய வாய்ஸ்ல, வாலி வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சும் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததாக அழகன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல, புலமைப்பித்தன் அவர்களுடைய வரிகள்ல பாடல் இதோ.

என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில பிரைஸ் உடன் வருகிற இளையராஜா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சும் நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸ்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:54 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் நிறைவு பாடலாக நம்ம கேட்க போற பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பி சுசிலா அவங்களுடைய குரல்ல, மு மித்தா அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அணை கட்டுமானால் இதமாக நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, புயல் கொள்ள வேண்டும்.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பாவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிட வாரா எந்தன் விருந்தா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மணமுத்து போல் வெள்ளை மனசு. நான் கண்ணன் தானி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

கொண்டு இயேசு புத்தன் வரை எல்லோர் மதங்களும் எங்கள்

உருமாறும். நான் தன்னன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

காலை மரப்பட்டை போல பயிரத்தோடு பட்டு போல முன்னும் பின்னும் நின்னுதங்க வீட்டு பொண்ணு நாட்டு பொண்ணு பழுத்த பாத்து நிறத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு இருந்து

கண்ணம் செந்தாமரை சிந்தும் முத்தம் செந்தேன் மழை கண்கள் இன்பக் கடல் குரல்தான் கொஞ்சும் புல்லாங்குழல்.

விரல்கள் மேலே பட்டா உடம்பு என்ன தொடுமா, சும்மா தொட்டா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

பூல போல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மங்கலம். ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் தவில். முதலில் வாரணமுகவா, கோட்டீஸ்வரய்யர் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரசாட்ச பரிபாலய என்ற சுவாதி திருநாள் கிருதி பந்துவராளி ராகம் ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பொன்பளை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது மணிகிருஷ்ண சுவாமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:28. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.